நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு இன்று சகவருடம் 1948 பாத்திரபத மாதம் 29 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நம் நிலையத்தினுடைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

விளக்கம் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். அதிகாரம் 10, இனியவை கூறல், குரல் எண் 97. கேட்டது குரலோசை. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சியினையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி அண்ட் சேலம் மங்களில் மங்கள் லலிதா ஜுவல்லரி. நேற்று இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவேஷ் சாந்தி அவர்கள். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசல், காரைக்கால் சேகர் டெக்ஸல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் என் சொல்லவது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலபானன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் தளிர் ஜே கணிஷ்கா. 7:00 திரை இசை. இன்று காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். இன்று காலை 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியில் சேவை செய்தி இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 8:05 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். இன்று காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சய் ஜுவல்லரி திருவாரூர் அருண்டரபேசி நலமாய் வாழ் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 9:05 திருச்சியின் சீலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிட்சன் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். இன்று காலை 10:00 ஜி பூம்பா, 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பாரத் பாலின் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் தளிர் ஜே கணேஷ்கா, 12:55 பன்னிசை நிகழ்ச்சியில் கல்லால் என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். இன்று மதியம் 1:00 திருச்சியின் சீலம் மங்களின் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்று மதியம் 3:00 நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 3:30 லலிதா ஜுவல்லரின் எல்எஸ்சி கேட்கலாம் லைக் ஷேர் கமெண்ட். இன்று மாலை 4:00 நாயக்க மகாதேவி நாடகம் எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன் ஆகியோர். 5:00 வைக்கிங் பணியில் பெரியப்ஸின் கலக்கல் நேரம். இன்று மாலை 5:30 திருச்சியின் செயல் மங்களில் மங்களில் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை வான்முகில் என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடைமருதூர் சிவச நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தாம்பளவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்துறை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வருவாய் ஈட்டும் பண்ணை கூட்டை நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவருடைய நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 நாகை மூராசன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 லலிதா ஜுவல்லரின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், இன்று 9:30 இசை ஊஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லும்போது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தாம்பளபாணன் அவர்கள். 2:10 இரவு மலரும், 11:00 காற்றலையின் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி இன்று காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. குரலோசை நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச்சொல் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான

0: At 10:30 a.m. IST at the Aichi Prefectural Kurogi Sports Park in Nishin, Japan. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணாயிருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்த செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதியானார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறைத்தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: நேரம் 6:15. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பக்தி மாலை. தொடக்கமாக ஒலிக்கும் குரல் TL மகாராஜன்.
4: பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலில் இனி ஒலிக்கும் குரல் பி ஜெயச்சந்திரன்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ ஒலிக்கும் குரல் வாணி ஜெயராம்.

பாடல்

0: கேட்டது பக்தி மாலை. நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன்.

0: அழைக்கிறது. காரிகால் சேகர் சேகர் சேகர்ஸ்
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ் பாரதியார் ரோட் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: உழவர்களுக்கு
3: ரேவதி அக்கா, அன்னைக்கு ரம்யா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, நான் கூட அவசரம் அவசரம்னு உடியாந்துட்டேன். ரம்யாட்ட கூட சரியா பேச முடியல. என்னக்கா சொன்னிச்சு ரம்யா?
4: நீ இந்த தீவனத்தை பத்திலாம் நிறைய விவரம் சொல்லிட்டு இருந்தல, இதெல்லாம் ரம்யா கிட்ட சொன்னேன். இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுக்கான்னு சொல்லிச்சு. நேரம் கிடைக்கிறப்ப செத்த வாசுபா, ரம்யா கிட்ட போய் பேசிட்டு வருவோம்.
3: அந்த மாதிரி போய் பாக்குறது என்னைக்கு முடியும்னு தெரியலக்கா. வேணா நான் விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க ரம்யா கிட்ட சொல்லிடுங்க.
4: இது கூட சரியா தான் தோணுது. சரி சுபா, அன்னைக்கு தீவனத்துல என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் கலப்படம் இருந்தா அதை கண்டுபிடிக்கணும், என்னென்ன கலப்படம்லாம் அதுல இருக்கும், எந்தெந்த கலப்படத்தை நாமளே கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த கலப்படத்தை கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் கண்டுபிடிக்கணும், இப்படிலாம் நிறைய தகவல் சொன்னேன். அதுல குறிப்பா இந்த சாம்பல் சத்தை பத்தி ஏதோ சொன்னிய சுபா, அது தொடர்பா கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
3: அதை கேக்குறீங்களாக்கா? சொல்றேன் கேட்டுங்க. மொத்த தீவனத்துல அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தும் இருக்குங்கா. அதை வச்சு தீவனத்துல உள்ள கனிம பொருள்களோட அளவை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மாடுகளுக்கு போடுற தீவனத்துல தாது உப்பு வகை ரெண்டு வகை இருக்கு. முதல் வகையில அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு அதிகபட்சமா 2.4 இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது வகையில அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு 3 வரைக்கும் இருக்கலாம். இப்ப இதுவே இளங்கண்ணுக்கு தீவனம் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற சாம்பல் சத்து 2.5 விழுக்காடு இருக்கலாம். இதே வளரும் கண்ணுக்குன்னா 3.5 வரைக்கும் இருக்கலாம்க்கா. இதுலயே நம்ம கறிக்கோழிங்களுக்கு குடுக்கற தீவனமா இருந்துச்சுன்னு
4: வச்சுக்கோங்க. சொல்லு சொல்லு.
3: அது 3 வகையா பொதுவா தீவனம் கொடுப்போம்.
4: ஆமா கொடுப்பாங்க.
3: முன் ஆரம்ப நிலை, ஆரம்ப நிலை, முடிவு நிலைன்னு இந்த 3த்துலயுமே 2.5 விழுக்காடு வரைக்கும் தான் சாம்பல் சத்து இருக்கலாம். இதுவே முட்டை கோழி தீவனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே மாறும்.
4: மாறும்னா
3: 4 விழுக்காடுல இருந்து 4.5 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். இப்ப இதெல்லாத்தையும் விடுங்க. இப்ப நிறைய பேர் பன்றிலாம் வளர்க்குறாங்கல்ல?
4: ஆமா ஆமா வளர்க்குறாங்க.
3: அந்த பன்றிகளுக்குள்ள தீவனத்துல கூட அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதிகபட்சமா 4 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாமா.
4: ஏன் சுபா, இந்த விழுக்காடு அளவுலாம் நீ சொன்னியே, இந்த விழுக்காடை தாண்டி அதிகபட்சமா போயிட்டுனா அது எதுவும் பாதிக்குமா சுபா?
3: ஆமாக்கா, அப்புறம் பாதிக்காதா? 4 விட்டு 5 விழுக்காடு போனாலே பாதிக்கிற விஷயம்தான். இதே முட்டை கோழிக்குன்னு வச்சுக்கோங்க, 4.5 விழுக்காடை தாண்டினாலே பிரச்சனை தான். இந்த முட்டை கோழி தீவனங்கிறது முட்டை கோழிக்கு மட்டும்தான்க்கா, அதை மறந்துடாதீங்க. இதே இறைச்சி கோழிக்குன்னா 2.5 விழுக்காடை விட்டு தாண்டினாலே பிரச்சனை தான்.
4: ஏன் சுபா, எனக்கு பொதுவா ஒரு சந்தேகம்.
3: என்னக்கா?
4: இப்போ நீ தீவனத்துல அமிலத்துல கரையாத சாம்பல் சத்து அவ்வளோ சேர்க்கணும் இவ்வளோ சேர்க்கணும்னு சொல்றல்ல, இதெல்லாம் தனியா சேர்க்கிறாங்களா? இது எப்படி அதிகமாவது கம்மியாவது? இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சுபா.
3: நல்ல கேள்வி கேட்டீங்கக்கா. இது தனியெல்லாம் சேர்க்கறதுல, நம்ம தீவனத்துக்கு போடுறோம்ல மூலப்பொருள், அதாவது அரிசி தவிடு, தானியம், மீன் தூள், கால்சைட்டு, இதெல்லாம் தீவனத்துல இந்த அளவு தான் சேர்க்கணும்னு இருக்கு. அதை விட்டு அதிகமானுச்சுன்னா அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தும் அதிகமாயிடும்க்கா.
4: ஓ, இப்ப புரியுது சுபா எனக்கு.
3: அதனால ஏதோ ஒரு தீவனத்தை வாங்கிட்டோம், அதுக்கு கொடுத்துட்டோம்னு இருந்துடக்கூடாது. அதுல மூலப்பொருள்லாம் சரியான விதத்துல இருக்குதான்ங்கிறத ஆய்வகத்துக்கு எடுத்துட்டு போய் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வழக்கமா பயன்படுத்தலாம்.
4: ஓ, நீ சொல்றதும் சரிதான் சுபா. இப்படிலாம் செஞ்சா கால்நடைகளை பாதுகாப்பா வளர்க்க முடியும், அப்படித்தானே சுபா?
3: கண்டிப்பாக்கா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
0: புதிய புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ் பாரதியார் ரோட் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் என்னையின் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமெக்ஸ்
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். வாழ நினைத்தால் வழி உண்டு. நம் வாழ்க்கையில் சில நினைவுகள் என்றென்றும் இனிமை தரும், மனதில் உற்சாகம் தரும். சுபவிழாக்கள், வைபவங்கள், இப்படி எத்தனையோ நாட்கள் இனிமையான நாட்களாக நினைக்கும் போது இனிமையை தரும். ஆனால் சில நினைவுகள் நினைக்கும் போதெல்லாம் மன வருத்தத்தை தூண்டிவிடும். அவை ஆழ்மனதில் பதிந்து நம் வாழ்க்கை இவ்வளவுதானா, நாம் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதா என்ற எண்ணங்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து வாட்டி வதைக்கும். நம் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே தகர்த்து எரியும். அதுபோன்ற தருணங்களில் மனம் தளர்ந்து இடிந்து சோர்ந்து போய்விடுவோம். நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைதான் வாழ்க்கை உற்சாகமாக இன்பமயமாக இருக்கும். நம் நம்பிக்கை தளர்ந்தால், மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான், வாழ்க்கை சூன்யமாகிவிடும். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், சவால்களை சமாளிப்போர் மட்டுமே வெற்றியடைகிறார்கள். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் ஒரு எளிய குடில் அமைத்து ஓரளவு தேவையான வசதி வாய்ப்புகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கனத்த மழை, புயல், வெள்ளம் என அந்த கிராமமே சின்னா பின்னமாகி தன் பொலிவை இழந்து போனது. வீடு வாசலை இழந்து வாழ்வின் ஆதாரமே தகர்ந்து போனதில் எப்படி நம் குடும்பத்தை காப்பாற்றுவோம், கரையேற்றுவோம் என்று மனம் இடிந்து சோர்ந்து போனான் அந்த இளைஞன். வாழ்வே சூன்யமாகி போனது அவனுக்கு. மனைவி மக்களுடன் பிழைப்பை தேடி வேறு ஊருக்கு பயணப்பட்டனர். வழியில் ஒரு துறவியை சந்திக்கின்றனர். அந்த துறவி இந்த நடந்தவற்றை அறிகிறார். மனம் வருந்த வேண்டாம் என ஆறுதல் படுத்திய அவர் அவர்களுக்கு பசியார முதலில் உணவு கொடுக்கிறார். பின் அந்த இளைஞனிடம் ஒரு அழகிய பீங்கான் பாத்திரம் ஒன்றை கொடுத்தார். அதன் அழகில் மயங்கி போனான் அந்த இளைஞன். அவனிடம், இதை பத்திரமாக வைத்துக்கொள், தண்ணீர் எடுக்க பூக்கள் பறிக்க வைத்துக்கொள் என்றார். ஆனால் இந்த பீங்கான் பாத்திரம் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு, பத்திரமாக வைத்துக்கொள் என்றார். அந்த இளைஞனும் அதை கவனமாக வைத்திருந்தான். அது ஒரு நாள் கைதவறி உடைந்து போனது. வருத்தத்துடன் அந்த இளைஞன் பீங்கான் பாத்திரம் உடைந்ததை துறவியிடம் சொன்னான். அதை கேட்ட துறவி, நீ ஒன்றை புரிந்து கொள், எந்த பொருளும் ஒரு நாள் தோன்றும், ஒரு நாள் அழியும், ஒரு நாள் மறையும். இது இயற்கை. இதையே எண்ணிக்கொண்டிருந்தால் என்னாவது? இதுபோல்தான் நீ இழந்த செல்வங்களும், உன் சிதைந்த வீடும். நடந்ததையே எண்ணிக்கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வாழ இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உனக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கும். இதைவிட அழகான வாழ்க்கை உனக்கு அமையும். ஆனால் நீ நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். புரிகின்றதா என்றார். அதை கேட்டதும் அந்த இளைஞனின் மனதில் புத்துணர்வும் புது நம்பிக்கையும் துளிர்க்க ஆரம்பித்தது. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, மகாகவி பாரதி சொல்வது போல, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என எது நிகழ்ந்தாலும் எதை இழந்தாலும் மனம் சோராமல் நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே. நன்றி.
5: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமெக்ஸ்
0: மேலும் இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை

0: தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் தலகொண்டலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகளும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில்

0: கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேர்லி நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: மாசம் மாசம் இந்த ஈடிபில் பார்த்தாலே

0: காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் மெலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள், கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்சியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்சியல் டிரேடர்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன? மேலணிக்குடி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணிக்குடி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஜே கணிஷ்கா.
4: என்ன சொல்ற படிக்கிறீங்க?
5: போர்த்து.
4: இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: சேர சோழர் பாண்டியர் பத்தி பேச போறேன்.
4: எங்க சொல்லுங்களேன்.
5: மூவேந்திரர்கள், சிலர் சோழர் பாண்டியர். சேரர்கள் ஆட்சி பகுதி கேரள பகுதி, தமிழர்கள் மேற்கு பகுதி, தலைநகரம் வஞ்சி, சின்னம் வில்லு. புகழ்பெற்ற மன்னர் சேரர் செங்கோட்டவர். சோழர்கள் ஆட்சி பகுதி திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் காவேரி திட்ட பகுதிகள். தலைநகரம் உறையூர் பூம்புகார். சின்னம் புலி. புகழ்பெற்ற மன்னர் கரிகால சோழர். பாண்டியர்கள் ஆட்சி பகுதி மதுரை, திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்கள். தலைநகரம் மதுரை. சின்னம் மீன். புகழ்பெற்ற மன்னர் நெடுஞ்செழியன். அடுத்து தேவியர்கள் பத்தி சொல்ல போறேன். சரஸ்வதி கலைமகள், லட்சுமி திருமகள், பார்வதி மலைமகள். அடுத்ததா முத்தமிழ் பத்தி சொல்ல போறேன். தமிழ் மொழியில 3 பிரிவா, இயல், இசை மற்றும் நாடகம். இது மூணுமே தமிழ்னு சொல்லுவாங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஹாஹாஹா.
4: சரிங்க பாப்பா, நீங்க சூப்பரா முப்பெரும் மன்னர்கள் பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்.
4: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
5: தப்பு செய்வங்க திருத்தி நல்ல வழியா நடத்துவேன்.
4: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரி வருங்காலத்துல நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆன பிறகு சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் மேலணி குழி கொடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு பாருங்கள், கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698.

நேற்றிலிருந்து உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். உங்கள் நலனில் அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேற்றிலிருந்து காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் நீ கேட்கலாம் திரை இசை. தொடக்கமாக மகாநதி படத்திற்காக

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: திரை இசையில் இனி மௌன ராகம்.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25க்கும் மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000க்கும் அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த 2 நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறினார்.

0: உள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்து 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான

0: வசை பொருட்கள்
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் ராஜியார் கோயில்
2: கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
0: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
4: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
3: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
5: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
6: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
8: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்களில் அக்கறை கொண்ட சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிஞ்சா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால். மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
11: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
12: உங்கள் கடை காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: ஒருத்தங்க கூட நாம சண்டை போடுறோம், அதுல நாமளே ஜெயிச்சு விடுறதா வச்சுக்குவோம். நம்ம மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான், நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயித்தான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை வந்து கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு வந்து ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை வந்து காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு வந்து மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க. மெதுவாக, என்ன அமைச்சரே எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானான் ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேறு என்ன சொல்லுவார், இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரித்தாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோபம் வந்துட்டுது. அதை பார்த்ததும், ஏன்ப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேறு வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க, அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி வந்து உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாக ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் வந்து அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோடய சுவர்கள் வந்து இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் வந்து ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு வந்து எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானந்தான் கூரை. இந்த நிலந்தான் என்னுடைய மாளிகை. இப்போ தான் வாழ்க்கையை வந்து முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பிசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு வந்து கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் வந்து உட்காந்துருக்குறேன் அப்படின்னு நானா அந்த ஆள்.
8: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நிகழ்ச்சி நமது நிலையை ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
9: முகத்தில் பருவார் சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
12: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
11: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

0: நிகழ்ந்து உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம். தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
1: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
2: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். வழங்குகிறார்.

0: காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
1: காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால வைத்தியத்தை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சேஃப்டி விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நான் நல்லா தான் இருந்தேன், இந்த பிபி திடீர்னு வந்ததுன்னு சொன்னாங்க, பிபிக்கான மாத்திரையை கொடுத்தாங்க, கொஞ்ச நாள் நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன், நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நான் கூட அந்த கை வைத்தியம்லாம் செஞ்சுக்கிட்டேனே, நான் தான் வீட்டு வைத்தியம்லாம் செய்யறதுனால அந்த மாத்திரைகளை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப தவறான விஷயம். பேஷண்ட் சேஃப்டியில முக்கியமான ரோல் பேஷண்ட்டுக்கானதும் இருக்கு. நம்ம நீங்க அதை ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நாள் பிரச்சனை கிடையாது, இந்த ரத்த அழுத்தமோ இருதய நோயோ சர்க்கரை நோயோ இதெல்லாம் நம்ம சைலண்ட் சீசஸ்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு அதோட அறிகுறிகள் தெரிஞ்சாதான் நான் அதுக்கான வைத்தியத்துக்கு நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. அது சைலண்டாவே நம்ம உடம்புகள்ல பாதிப்புகளை கொண்டு வரலாம். அதனால கட்டாயம் ஒரு டாக்டர் கொடுக்கற மருந்துகளை எந்த காரணம் கொண்டும் நீங்களா நிறுத இருக்கும். இதை நம்ம கண்டினியூட்டி ஆஃப் கேர்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தராரு. வேற ஒரு பிரச்சனைக்காக இன்னொரு டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தராரு. நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த டாக்டர் கிட்ட போனது வேற பிரச்சனைக்கு, இந்த டாக்டர் கிட்ட வேற பிரச்சனைக்கு, நான் ஏன் அதை அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அந்த மருந்துகளுக்கான சேஃப்டி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா சில மருந்துகள் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும்னு சொல்லுவோம். அதனால நீங்க என்ன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும், யார் கொடுத்திருந்தாலும், அவசியம் அதை இன்னொரு டாக்டர் கிட்டயோ, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற டாக்டர் கிட்ட கட்டாயம் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மருந்துகளோட முழு பலன்களும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு டாக்டர் போய் பார்க்க போகும்போது உங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ், முந்த நீங்க பண்ண பிளட் டெஸ்டோ, ஒரு இசிஜி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ எதுவா இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ஸை கொண்டு போனீங்கன்னா அதுக்கான சரியான வைத்தியத்தை பார்த்துக்க முடியும். அறிகுறி இல்லை அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நோய் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அறிகுறி இல்லாமல் இருக்கிறதுல நோய்கள், அதுதான் நான் சொன்ன நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தொற்று நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியும், ஜுரம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வாந்தி, தலைவலி எல்லாமே இருக்கலாம். பட் இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் தொற்றாத நோய்களுக்கு பெருசாக அறிகுறிகள் தெரியாது, உடம்புக்குள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால ரெகுலராக டாக்டர் செக்அப் ரொம்ப முக்கியம். உடல் நலம் அப்படின்றது ஒரே நேரத்தில் எடுக்கிற ஒரு புகைப்படம் மாதிரி கிடையாது, அது ஒரு தொடர் பயணம். கண்டினியூவஸாக நீங்கள் அதுக்கான கேர் எடுத்துக்கிட்டே தான் ஆகணும். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இதமான இந்த காலை பொழுதில் இனிமையான இசையோடு உங்களை வருக வருகவென வரவேற்கிறது காலை காம்போ. ஒவ்வொரு நொடியும் ஓர் வாய்ப்பு, அதை தவற விடாதே. வழிகள் எல்லாம் வைராகியமானால் வழிகள் எல்லாம் வெற்றியே. காலை பொழுதில் காற்றலையில் கானலையாய் பவனி வருகிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.
7: விரைவு திருச்சி சாரதாசில்
8: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: நேர்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும் கூறி வருக வருகவென வரவேற்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

நேர்களே, காரைக்கால் நகராட்சி ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடுகளுக்கு உண்டான 2026-27 வீட்டு வரி கேட்பறிக்கைகள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டுவிட்டன. வீட்டு வரி கேட்பறிக்கை கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் காரைக்கால் நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி தங்களது வரி விவரங்களை அறிந்து கொண்டு வரியை செலுத்தி பயன்பெறுமாறு காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக்கொள்கிறார். 24/9/2026 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே

வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 23/9/2026 4 மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசத்தி விநாயகர் கோவில் வளாகம் அருகில் இருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காற்றலையில் காணலையை வீசிக் கொண்டிருப்பதினம் காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

சேவை செய்தி. மயிலாடுதுறை திருக்குறள் பேரவை 12ஆம் ஆண்டு விழா இன்று மாலை 4:15 பட்டமங்கலத்திரு திருமணக்கூடத்தில் நடைபெறும். அறிவிக்கப்பட்டவை சேவை செய்தி.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி
3: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களும் ஃபாலோ பண்ணுங்க. திசையங்க விசி விசி கொண்டிருப்பது நம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சி கேட்கலாம். அதனை தொடர்ந்து 9:05 பாயிண்ட் உங்களுக்காக காத்திருக்குது அந்த நிகழ்ச்சியில. அதனை தொடர்ந்து 9:30 தேதியும் செய்தியும் தொடர்ந்து இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஜி பூம்பா இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிவிழா வர காத்திருக்குது. இன்று பிற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி மகளிர் நேரங்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்க பங்கேற்க காத்திருங்கள். எங்களை காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மார்ச் 2019 மற்றும் ஜூன் ஜூலை 2024 ஆண்டுகளில் தனி தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத, உரிமை கோரப்படாத தனி தேர்வர்களின் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசிதழில் அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 30/10/2026 வரையில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இசை கேட்டு இணைந்தீர்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காற்றலில் கானலை வீசி கொண்டிருப்பதினம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்போ.

0: நீங்காத நினைவுகளோடு நிறைவு பெறுகிறது காலை காம்போ. நெல்லாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேர்களே, இனி துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக
3: நேர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியாக

0: இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா அம்மா அப்பாவை நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கோம். குரு தெய்வம், குரு கிட்டையும் சரி தெய்வத்திட்டையும் சரி அறகுறையா இல்லாம முழுமையா சரணடைஞ்சோம்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அவங்க நமக்கு முன்னிறுத்தி கொண்டு போவாங்க. முன்னொரு காலத்துல வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அங்கிரசர் அப்படிங்கிற ஒரு ரிஷி ஒரு வனத்துல வசிச்சுட்டு வந்தார். அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். அவர்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் அவர்கிட்ட ஞானத்துக்காக பயிற்சி பெற்றாங்க. அப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு ஞானம் அடையறதுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அவங்கள பாத்தீங்கன்னா பக்தி கடமை உணர்வு கொண்டவங்க, மற்றவங்கள்ட்ட எளிதில் எதையுமே கிரகித்து கொள்ளக்கூடியவங்க இப்படிலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல நற்பண்புகள் காரணமா அந்த மாணவர்களை வந்து எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா அறிவு கூர்மையற்ற சில மாணவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாணவர்களை பார்த்து பொறாமப்பட்டாங்க. குருவின் உபதேசங்களை வந்து கிரகித்து கொள்ளாம தங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்கிறதா அவங்க மறந்துட்டு போனாங்க. ஆனா குரு என்னன்னா பார வச்ச இல்லாம அவங்களுக்குள்ள சந்தேகத்தையும் அந்த பக்தி உணர்வோட மாணவர்களுக்கு எதையுமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம ரகசியம் இல்லாம அறிவை வந்து புகட்டுறத அவர் செஞ்சிட்டே இருந்தாரு. ஒரு நாள் குருதேவர் தனித்திருக்கும் போது, ஐயா தாங்கள் பாடம் கற்பிப்பதில் வந்து நேர்மையாக நடந்து கொள்ளவில்லைன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். சிலருக்கு மட்டும் உங்க ஞானத்தின் முழு பலனையும் நீங்க வழங்குவதாக தெரியுது, ஏன் எங்களுக்கு இந்த சலுகை விரிவுபடுத்தக்கூடாதுன்னு கேட்கறாங்க. உடனே குருதேவர் அந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியானாரு. ரொம்ப அமைதியா பதில் சொன்னாரு, நான் எல்லாம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மதிக்கிறேன், ஆனா தனிப்பட்ட சலுகை யார் மேலும் நான் காட்டல. உங்களை சிலர் வந்து விரைவாக முன்னேறி சீக்கிரமா புரிச்சுக்கிறீங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோவா வரீங்க. வேகமா வந்தவங்க வந்து புத்திசாலியா தெரியறாங்க, ஸ்லோவா வந்தவங்களுக்கு நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. அவர் சொன்ன பதில் வந்து அந்த சில மாணவர்களுக்கு வந்து திருப்தி அடையல. அப்ப ரொம்ப யோசிச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கலான் இருக்கேன், அதை வந்து நீங்க தேறி வந்தீங்கன்னா நீங்க வந்து போய் வரலாம்னு சொல்றாங்க. சரி என்ன பரீட்சை அப்படின்னு கேட்டா, நீங்க அடிக்கடி போய் வர ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய மிகவும் தகுதி வாய்ந்த எல்லா விதத்திலயும் நிறைவான ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னு பரீட்சை ரொம்ப எளிதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சரி அதுல நம்ம தேறிட்டோம்னா குரு வந்து நம்ம மேல விசேஷமா நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து பக்கத்து ஊருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. தகுதியான நபரை கண்டுபிடிச்சு அழைச்சி வர்றதுக்கு ஆனா அவங்களோட துரதிருஷ்டம், நல்ல தன்மை உள்ள ஒருத்தரை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு இடமும் யாரோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு. குருகிட்ட வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. குரு யோசிக்கிறாரு, இப்படி வந்து இந்த இவங்களை அனுப்புனமே இவங்கள்ட்ட இருந்து திரும்பி வரவே இல்லையே யாருமேனு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல போய் நம்ம ஆளுங்க இருப்பாங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது குருவோட கட்டளை ஏற்று அவங்க வராங்க. வந்து சொல்றாங்க, நாங்க ரொம்ப ஏமாந்துட்டோம், அந்த ஊர்ல முழுக்க ஆராய்ஞ்சோம், எங்களால ஒரு நல்லவங்களை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்ப வந்து குரு சிரிச்சுட்டு ரொம்ப அழகா சொன்னாரு, அப்ப எல்லா காரியமும் நமக்கு எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதா தெரியும், நம்ம வந்து நல்லது செய்யல அப்படின்னா எதை பார்த்தாலும் நமக்கு கெடுதலா தெரியும். சோ மத்தவங்களை ஏத்துக்கக்கூடிய அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே நமக்கு நல்லவங்களா தெரியவாங்க. சோ மத்தவங்களை ஏத்துக்கணும், மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் முன்னேறலாம், மற்றவங்களையும் முன்னேற்றலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: ஏக்கம் அளிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம், முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 043-68 என்ற இணைப்பெண்ணுடன் 231-231-298-0 299-580 என்ற தொலைபேசி எண்ணிலும் அலைபேசி எண்ணான 95-66-42-72-31 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
5: விரைவில் திருச்சி சாரதாசன்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில வரப்போற முதல் நேயர் எங்கிருந்து வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் போன்ற நல்லது முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மஜாபுரத்துல இருந்து ஐயா நாட்டு கேட்டு போடுறோம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்த உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
0: உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுதான் இன்றைக்கான பொது அறிவு வினா. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட விடையை பதிவு பண்ணுங்க. பாடல் கேட்டு இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: மலர்காட்டு நிகழ்ச்சியோட இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் மேலச்செங்கல்மேடு கிராமத்திலிருந்து வெங்கடேசன்.
0: மேல என்ன ஊர் சொன்னீங்க?
1: மேலச்செங்கல்மேடு. மேலச்செங்கல்மேடு.
0: சரி ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆதவன் படத்திலிருந்து ஏனோ ஏனோ பனித்தொழி பனித்தொழி பேருமே.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலடிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலை செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலடிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 10 நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. அபிபெரிச்சி நேரம் 8:20. அபிபெரிச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெரிச்சி. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபெரிச்சி.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பாட்டு நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினா. உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடையை பதிவு பண்ணுங்க நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணை வரும் நேயர் வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பைசன் படத்திலிருந்து தென்னாட்டு தேசத்துல வாழும் கூட்டம் என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புகளுக்கு நன்றி.
0: நன்றிங்க, பாடல் வரும் கேட்கலாம். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்திரி பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேர்களை நாளை காலை 7 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல்ஸ் ரோஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நினைவிருக்கட்டும் நேர்களை, நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும்

தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்றைக்கு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லைங்களா, உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அதற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் லடாக்கின் லே மாவட்டத்தில் சோக்லாம்ஸ்டர் ஸ்டாக்னா என்ற இடங்களில் தான் இந்த உயரமான மலர் வயல்கள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,600 அடியில் உயரத்தில் அமைந்துள்ளது. லடாக் என்று சொன்னாலே பலருக்கும் பனிப்படர்ந்த மலைகள் மற்றும் வறண்ட நிலங்களே உடனே ஞாபகத்திற்கு வரும். இதனை மாற்றும் வகையில் இந்த பிரம்மாண்டமான மலர் வயல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மலர் வயல்களில் 24 லட்சம் லில்லியம் மற்றும் 1 லட்சம் கிளாடியுலஸ் என 25 லட்சத்திற்கும் அதிகமான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதில் சோக்லாம்சர் மலர் தோட்டம் வெறும் 2 மாதங்களில் உருவாக்கப்பட்டதாம். ஜூலை 16 நடவு செய்த மலர்கள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலேயே பூக்கள் பூக்க தொடங்கி இருக்கிறதாம். விவசாயிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பை ஏற்படுத்துவதோடு சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக ஈர்க்க இந்த மலர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? லடாக்கின் லே மாவட்டத்தில் சோக்லாம்சர் மற்றும் ஸ்டாக்னா என்ற இடங்களில் இந்த 2 மலர் வயல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது.

0: வான்மலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையுடன் இணைந்து நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனேனன் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேனன் பிரீஃப்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: நேர்லே இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே. முருகேசன் அவர்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியுடைய அனைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல மீராஜ். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காதலிக்கு நேரம் இல்ல படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் மேடம், என்ன இழுக்குதடி என்ற ஒரு பாட்டு மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு விழா கேட்டிருந்தோம். உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு வினாவிற்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல விடையை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்களை தொடர்ந்து கருணாநதி வீரவனலூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு ரமணி வில்வம் அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா

கூட்டாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் இவங்க சரியான விடை கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா அவர்கள், அவங்களை தொடர்ந்து திட்டச்சேரியை நிசான்களையும், அவங்களை தொடர்ந்து ஆண்டிபடம் கார்த்திகேயன், அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அவங்களை தொடர்ந்து ஆண்டிபடம் சுதீஷ் சுபிதா. இந்தியாவில் உள்ள லடாக் லேயில் யூனியன் பிரதேசத்தில் இது அமைந்திருக்கு அப்படின்னு அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் சார் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நல்லம்பெருமாள் கடம்பூடு வாழ்வு இந்த ஊர்லேருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரவி ராஜுவேல், அவங்க சரியான விடையை கொடுத்துருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலிருந்து நல்ல விரிவான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமரன் தானிக்கூட்டகம் தெற்கிலிருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு அவர்களும் சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. மயிலாடுதுறை சுசாந்திகா கவிநிலா, அருமையான பெயராக இருக்குது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அவங்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன் இவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. மலர் வயல்கள் லடாக் அப்படின்னு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்புத்தெரு வேல்முருகன் அவர்கள், அவங்களை தொடர்ந்து மணக்குடி ராஜேந்திரன், அடுத்து மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள், கைலாசபுரத்திலிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி இவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் சரவணன் இவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து பேரளம் க சந்தோஷ்குமார், அவங்களை தொடர்ந்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் பாடல் கேட்ட நேயர் சாகுல் ஹமீது ராஜா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலவாஞ்சூர் சம்சுதீன் இவங்களும் விடை அப்படின்னு போட்டு விடையோடு வந்திருக்காங்க. யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் தீபா வைஷ்ணவி பிரவாகினி சிவபாலன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் இவங்க சரியான விடையோடு வந்திருக்காங்க. நம்ம தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்களும் விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட முடிச்சிட்டாங்க. அடுத்து யாருன்னு பாருங்க மேலவாஞ்சூர் ஃபாத்திமா இவங்களும் காலை வணக்கத்தோட விடையோடு வந்திருக்காங்க. மல்லியம் ரவி, அடுத்து ரவி சாரை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து, அடுத்து யார் பிரதாபராமபுரம் கவியரசன் இவன் சொன்னது தான் ஞாபகம் வருது. இன்றைக்கு 10 மணிக்கு என்ன பிரதாபராமபுரம் என்ற ஊரில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சி வர புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோயில் வளாகத்தில் அருகிலிருந்து தான் நடைபெற இருக்குது. உடனே போங்க, நிகழ்ச்சியில் பதிவு பண்ண உங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்கலாம் நீங்கள். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவியரசன் பிரியா யோகநாயகி பிரதாபராமபுரம் சொல்லியாச்சு. அடுத்து செங்குதபுரம் நடராஜன், அவங்களை தொடர்ந்து திட்டச்சேரி வைசூர் அஜ்லின் அவங்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அவங்களை தொடர்ந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அடுத்து என்பி ஸ்ரீதர் மாஸ்நகர் காரைக்கால்லிருந்து அதமார் கலைச்செல்வி செல்வம், இப்படி தொடர்ந்து நேயர்கள் அவங்களுடைய பதில்களை ரொம்ப அருமையாக எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியுடைய இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சிதம்பரத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மீனாட்சி மேடம். மீனாட்சி மீனாட்சியும் பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு லவ்வர் பந்த் படத்துல இருந்து மேடம், சில்லா சிரிக்கி அந்த பாட்டு வேணும்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
3: நன்றிங்க மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சொல்லிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து யாரெல்லாம் வந்து நம்மளுடைய பொது அறிவு வினாவிற்கு பதில் சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். கைலாசபுரத்திலிருந்து ரவி இவங்க வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்தாலம் தோப்புத்தொரு கே சிவ சுப்பிரமணியன் அவர்கள், அவங்களை தொடர்ந்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் ஜெகபர் சாதே, அடுத்து காரைக்கால் நளினி, அருள் ஷாலினி, ரியா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன், அடுத்ததாக தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிப்புலம் பாகியராஜ் சார் சொல்லியிருக்காங்க.

அவங்களே தொடர்ந்து அதம்பர் ராமன். அடுத்து நிகழ்ச்சியில் யார் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்கன்னா மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அவங்களை தொடர்ந்து கடலங்குடி பூங்கோதை, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரமணி ராஜேஷ், அவங்களை தொடர்ந்து திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினத்திலிருந்து, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி. அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னா நெம்மேலி ஆர் நந்தகுமார், அவங்களை தொடர்ந்து அக்கரவட்டம் அமுதா.

0: மானன் மெர்சிராணி. அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்து பதில் சொல்லியிருக்காங்கன்னா நெம்மேலி ஆர் நந்தகுமார், அவங்களை தொடர்ந்து அக்கரவட்டம் அமுதா குமரன், அவங்களை தொடர்ந்து அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து, விருத்தாச்சலம் அரசுக்குழி ஜான் பீட்டர் அவர்கள், அடுத்து யார் நம்ம அன்னப்பன் பேட்டை ஜோதி மாதிரியே இருக்குதுங்களே அவங்களே தான் மறுபடியும் ஏதோ போட்டிருக்காங்க, சிவபுரி ஜெயலக்ஷ்மி விஜயா, இவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலுவ பாளையம் ஆனந்த முருகன் அவர்கள், பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, அடுத்து விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர் அவர்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க, அடுத்து மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், புவனகிரி சுமதி பாபு, அவங்களை தொடர்ந்து செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வழங்கிமா நாட்டோதுரை சார் சொல்லியிருக்காங்க, அடுத்து சீர்காழியிலிருந்து சண்முகம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியே பதிவு பண்ணியிருக்காங்க, காரைக்கால் நிறவி என்எம்பி நச்சுப்பிள்ளை, ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலத்திலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், இந்த நேயர்கள்லாம் வந்து சரியான விடையோடு இன்றைக்கி காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உலகின் மிக உயரமான மலர் வயல்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 துளிவரும் பாட்டு நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உலகணிந்து நல்வாழ்த்துக்கள்.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைய வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பேசிங்க ராசா படத்திலிருந்து நிலாவட்டம் மத்தியில என்ற பாடல் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: நான் எங்க இருக்கேன்?
3: நான் ஒண்ணு தேடல, இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
2: மூளைய சார்ஜ் பண்ணு.
4: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
2: பாத்தியா?
3: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
4: இப்ப என்ன பண்ணுவ?
3: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
2: மடையா, திருந்துடா.
4: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
3: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
4: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: துர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்றைய பொது அறிவு வினாவிற்காக அடுத்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் யார் பதிவு பண்ணியிருக்காங்க விடையின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அவங்களை தொடர்ந்து நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், மதுரை சு சண்முக சுந்தரம், ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து. இன்றைக்கு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 85 கமெண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. அனைத்து நேயர்களுக்குமே நன்றியை சொல்லிக்கலாம் நம்ம காரைக்கால் பண்பலை சார்பாக. நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாபராமபுரம் ஸ்ரீ வரசதி விநாயகர் கோயில் வளாகம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரவிருக்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு விடைபெறுகிறது. லலிதா ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை. பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
4: அடுதா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
6: நம்ம வந்து சர்க்கரை நோய் பத்தி பல விஷயங்கள் பார்த்தோம். சரி, இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி இருக்குது. வருமுன் காப்பது அப்படிங்கிறது என்றைக்குமே சிறந்தது. ஸோ சர்க்கரை நோயை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் சாராத சர்க்கரை நோய் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அல்லாத வாழ்க்கை முறையால் தான் முக்கியமாக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சர்க்கரை நோய்க்கான தடுப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு முறை அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து போதுமான அளவு புரதம் எடுத்துக்கிறது, நார் சத்து எடுத்துக்கிறது, அவங்களுடைய உடல் செயல்பாடுகள், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற உடல் செயல்பாடுகளை வந்து அன்றாட வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய வைக்கிறது. என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, டூ வீலருக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டலாம், இல்லை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சர்க்கரை நோயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை வந்து கடைபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தள்ளி வைக்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பின்பற்றுறதுல தான் இருக்குது. குழந்தைகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறதுல தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சாக்லேட் இல்லை ஸ்வீட் இதெல்லாம் கொடுக்காம, ஏன்னா சுகருங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிரேவிங் வரும். நீங்கள் சுகர் சாப்பிட்டு உடம்போட குளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படிங்கும் பொழுது அது வந்து திரும்ப சுகர் கேட்கும், ஒரு டைப் ஆஃப் அடிக்டிவ்னஸ் மாதிரி வரும் அதுக்கு. அதனால் கரெக்டாக அவங்கள வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்கும் பொழுதே சரியான உணவுகளை கொடுத்து வளர்க்குறது, அதாவது மாவு சத்து கம்மியாக புரதச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயினாக ப்ரமோட் பண்ணணும். அதில் தான் முக்கியமான இதே இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். ஏன் நம்ம வந்து வாழ்க்கை முறையை பற்றியே மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு 5% தான், பாக்கி 95% வந்து இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாட்டிகள் தான் இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமா அவங்கள வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்கலாம். நன்றி.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை விதை நெல் விதைவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

நெல்லிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பையை ஏந்துங்கள். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை நீ கேட்கலாம். திருச்சியின் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ரியல் ஸ்டேட் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி காரைக்கால் பண்பலை 100.3 இனி இதோ வருகிறது. வந்துட்டோம்லே. சரி, இன்னைக்கு என்ன டாபிக்?
1: அத வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இன்னைக்கு என்ன கிழமை?
0: அதுக்குள்ள இந்த வந்துட்டு வந்துடவா, போயிட்டு வந்துடவா,
1: போய்விட்டு வாருங்கள். யோ யோ, எழுந்திரு பிச்சோ. ஏ பிச்சோ,
0: எங்க இருக்கிறது 7 நாள், அதுல 1 நாள் தானே எங்களுக்கு ஃப்ரீ.
1: அதுக்கு
0: கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமே அப்படின்னு சொல்றது, அப்படி இப்படின்னு எல்லா வீட்லயும் கேக்குறது தானே.
1: இருக்கிற 7 நாள்ல 6 நாள் ஆபீஸ் ஆபீஸ்னு ஓடிட வேண்டியது, அந்த 1 நாள்லயாச்சும் வீட்டுல இருக்கிற வேலைய பாக்குறது.
0: மறுபடியும் வீட்டு வேலையா? இப்படி எங்க பார்த்தாலும் பல அலப்பறைகள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. வீட்டுக்கு வீடு தூக்கம் இயல்புதான். தூக்கமே லைஃப் இல்லைன்னு சொல்றது ஒரு தத்துவம். தேவைப்பட்டாலும் தூக்கம் இல்லைன்னா எங்கேயாவது மயங்கி விழுந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்ல பாத்தீங்க சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம்
1: உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டினரியா?
0: அது என்னங்க, நெய் ரோஸ்டா ஆனியன் ரோஸ்ட் மாதிரி கேக்குறீங்க?
1: ஸ்பெஷல் டே இல்ல இன்னைக்கு.
0: ஓஹோ, என்ன ஸ்பெஷல் டே? சண்டே,
1: ஞாயிற்றுக்கிழமை.
0: ஓஹோ, சரி, சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நேர்கள்லாம் நிறைய வந்து அவங்களும் நிறைய அனுப்பிட்டு இருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸும் வந்துருக்கு.
1: அனுபவம் பேசுதுல்ல?
0: சரி, பேசட்டும் பேசட்டும். சரி, நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். தூக்கம் தூங்கினது போதும், கமெண்ட்ஸுக்கு வந்துடும். இதுக்கு மேல தூங்கினா
1: நல்ல வேலை சொல்லிட்டீங்க, இல்லைன்னா நானும் தூங்கி இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் உங்களுக்கு ஸ்பெஷலா இல்ல ஆர்டினரியா? அதாவது எப்போதும் போல நீங்க அந்த நேரத்துக்கு எழுந்திருச்சு உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? இல்ல சண்டே தானே, சற்று ஓய்வெடுப்போமே அப்படின்னு நினைச்சு நீண்ட நேரம் தூங்குவீங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க.
0: சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
1: அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துறைமுகம் சுரேஷ் அவர்கள் உடனே வந்துட்டாங்க. எனது

0: பள்ளி பருவ நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பது பொக்கிஷம். அன்று மட்டும் நான் எழுந்திருப்பது தான் நேரம். மற்ற நாட்களில் 5 மணிக்கு எழுந்து விடுவேன். ஞாயிற்றுக்கிழமையோ ஓவத்தையின் தூக்கம்தான். ஒருவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு தூக்கம்தானே முக்கியம். அப்பொழுது 8 மணி நேரம் தூங்கினோம் உடல் ஆரோக்கியம், ஆனால் இன்று அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆணி மடம் சுதி சுபிதா. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அரசு ஊழியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சூக்கம் சொல்லவே வேண்டாம். காரணம், மற்ற நாட்களில் வேலை பளு காரணமாக என்ன செய்வோம், அரை தூக்கத்தில் எழுந்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஒரு சுதந்திர தினம் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையா இருந்துச்சு அன்னைக்கு நாள் முழுவதும் உற்சாகமா இருப்போமே.
1: பொதுவா பாத்தீங்கன்னா தூக்கம் எங்கெங்க வரும், பஸ்ல வரும், ட்ரெயின்ல வரும், போற இடத்துல வரும், உட்கார இடத்துல வரும். சில நேரத்துக்கு தூங்கி வேலை பார்த்துட்டு இருக்க சேர்லயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒழுங்கா வீட்டுல நல்லா தூங்குங்க.
0: நேரமும் தூக்கத்தானா?
1: சரி, வேற நம்ம என்னங்க செய்ய போறோம், இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய்வோமே. அந்த எண்ணத்துல தான் நாங்கள் இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆர்டினரி டேயான்னு கேட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா ஸ்பெஷல் இருக்கானது, புரட்டாசி மாசம்ங்கிறதுனால இந்த தூக்கத்தை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறதுனால.
0: அது என்னங்க புரட்டாசி மாசத்துக்கு ஸ்பெஷலா? வீரவநல்லூர் கருணாநிதி சொல்றாங்க, நான் ஒரு அரசு ஊழியர், ஞாயிற்றுக்கிழமை என்றால் எனது விவசாய பணி நடக்க தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இது பார்ட் டைம் புலருக்கு.
0: அடுத்து பாருங்க, இப்ப உள்ள தலைமுறைகள் அனைவரும் தூக்கம் என்பது கேள்விக்குறியாக போய்விட்டு. காரணம், கைபேசி வந்த பிறகு தூக்கம் குறைவுதான். அதை சரிக்கட்டும் விதமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதல் தூக்கம் எடுத்துக்கொள்வார்கள். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பாதி தூக்கம் பாதி மகிழ்ச்சி.
1: சொல்றது நல்ல விஷயம், நல்ல மெசேஜ் தான். ஆனா பாத்தீங்கன்னா 5, அதாவது காலைல சாப்பிடல, மதியம் நைட் சாப்பிடறதுக்காக 10 இட்லியா சாப்பிட முடியாது இல்லையா? நல்ல மெசேஜ் சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தேங்க்ஸ் சொல்லுவோம். அடுத்து நம்ம இனிய காலை வணக்கம் நல்ல பெருமாள் பெருமாள்
0: ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வாரத்தில் போக முடியாது, நிகழும் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும், பகல் நேரத்தில் தூக்கம் இல்லை அப்படின்னு இல செந்தில்குமார் பஞ்சநதி குளத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் வன்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களில் மங்களின்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: நெர்லி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ, ஆனா அங்க தூக்கம் வருதே அது ஸ்பெஷலா ஆர்டினரியா அப்படிங்கறத நீங்க கேட்டிருக்கோம். நீங்க எப்படி ஸ்பெஷலா இன்னைக்கு ஆர்டினரியா இப்படி தூக்குறீங்க?
1: யார பார்த்து என்ன கேட்டுட்டீங்க?
0: நீங்க என்னங்க தூக்குறீங்க? நான் டெய்லி தூங்குறேன். சரி ஓகே,
1: இப்படி எல்லாம் உண்மையை வெளிப்படைய சொல்லப்படாது.
0: இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும்லே, அதனால வேற ஒண்ணும் செய்தி இல்ல.
1: அடுத்து பாருங்க, நீங்க என்ன சொல்றது, நான் சொல்றதுதான் டைம் பண்ணி வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை சிறிது கூடுதல் தூக்கம் மனதுக்கு உற்சாகம் தருங்க அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலம் சொல்லிவிட்டாங்க. ஆமா, ரெண்டு பேருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டாங்க. என்னை போல் மனிதனுக்கு ஏதுங்க ஞாயிறு

0: தூக்கம், உழைப்பு ஒன்றே என் செல்வம், டிசைன் அப்படி இருக்கு என்ன பண்ண அப்படின்னு பாரிவல்லல் அமிர்தன் கோட்டையிலிருந்து அப்படி சொல்லியிருக்காங்க.
1: இல்ல சும்மா நமக்காக சொல்ற, நல்லா தூங்குவாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே,
0: தூங்கி இருந்தா யாருங்க கமெண்ட் பண்ணிருப்பா?
1: சரி இருக்கு,
0: என்ன இப்படி சொல்றீங்க நீங்க?
1: கமெண்ட் போட்டுட்டு படுத்துற வேண்டியதா, வேற என்ன?
0: அலாரம் வச்சு கமெண்ட் பண்றாள்.
1: அண்ணப்பன்பேட்டை
0: எஸ் ஜோதி, குட் மார்னிங். கணவரும் மகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அதனால் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து
1: விடுவேன்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் 8 மணிக்கு எழுவேன். அந்த ஒரு நாள் எப்ப வரும் என்று எதிர்பார்ப்பேன். ஐ லைக் சண்டே. அப்படி சொல்லிட்டாங்க,
1: முடிச்சு பாருங்க மண்டே வந்துடும்.
0: சற்று நேரம் சுகமாக மதிய நேரம் தூங்கலாம். ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து அப்படி
1: சொல்லிட்டாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அடுத்து
0: ஏன்னா அவங்க யாரும் தூங்கல,
1: தூங்கல அப்படிங்கிறீங்க. ஆனா அதுவும் உண்மைதான் போல் இருக்கு. சரி இப்ப என்ன செய்வோம்?
0: ஒரு பாட்டை கேட்டுட்டு வருவோமே, தூக்கத்தை கலைச்சு விடுவோம்.
1: கண்ணுக்கு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
4: நெல்லி நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேசஸ் எங்கள் சொலை மற்றும் விதையில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனை முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நேற்று நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பாரத் பாலின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
7: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு ஸ்பெஷலா ஆடி நிறையா தூக்கத்துல
1: ஞாயிற்றுக்கிழமை தானே?
0: ஆமா,
1: கண்ணை இருட்டு ஞாயிற்றுக்கிழமை.
0: இப்படி இருட்டுன்னா எங்க போய் நம்ம படிக்கிறது சொல்லுங்க?
1: ஒரே மயக்கமா இருக்கு, தெரியல.
0: இந்த காபி குடுத்ததுனால உங்களுக்கு ஒரே இருட்டது கண்ணா?
1: வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் எங்க ஏந்திரிக்க, அந்த காப்பியை குடிங்க, இந்த இட்லியை சாப்பிடுங்க, அந்த வீட்டை கூட்டுங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இந்த ஒளி தானே கேட்கும் அப்படின்னு. இப்படிலாம் அங்கங்கே கேட்டு இருந்தாலும் தூக்கம் ஒரு அலாதியான ஒரு விஷயம் தானே. அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் தூக்கம் ஆண்டரியா ஸ்பெஷலா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல்னு சொல்லுங்கள், ஆண்டரினா ஆண்டரி சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க.
0: ஃபுல் ரெஸ்ட், குட் அண்ட் டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டாங்க கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன்.
1: பரவாயில்ல, விவரமா சொல்லிருக்காங்க.
0: ஆமா, அடுத்து ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் என்றாலே தனி சுகந்தானே, அலாரம் இல்லாம எந்த அவசரமும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம், வாரத்துல மொத்த கலப்பையும் ஒரே நாள்ல தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அடுத்து நிறைவி ராஜீவர் சொல்ற, ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு சுதந்திரம் கிடைத்தது போல் அன்று தூக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம் நண்பர்கள் இருப்பது போல் என்றும் அமையாது.
0: மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம். இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: அடுத்தது
0: நல்ல தூக்கம் உடலுக்கு மிக மிக அவசியம், அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் கடைபிடித்து வருகிறேன், விசேஷங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியமானதுங்க.
1: என்ன
0: சேப்பு விஜயராகவன் அவர்கள் மேல ஓடுதுறையிலன்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து யாரு எங்க இருந்து அப்படின்னா திருவாரூர்
0: கொடிக்கால் பாளைய சாகுல் ஹமீதராஜா இருக்கு. நானே சொல்லிடுறேன், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நானே
1: சொல்லிடுறேன்.
0: இதற்கு வினைய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் தூக்கம் என்று ஒன்று இல்லை.

0: எந்த கிழமையாக இருந்தாலும் விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் தானு எழுந்து விடுவது என்னுடைய வழக்கம். அதிகாலையின் அமைதியையும் அந்த நேரத்தின் புத்துணர்ச்சியையும் ரசித்து நாளை தொடங்குவது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன வரையும் ஒரு ரசனையான ஆளா இருக்காங்க நீங்க, ஏன் இப்படின்னு கேக்குறீங்களே? நியாயமா இதெல்லாம்?
1: நம்ம அந்த பக்கம் போகப்படாது, நம்ம ஏரியா இந்த பக்கம் இருக்கு.
0: அவங்களோட உலகமே தனி
1: தனிதான். அடுத்து பேரலும் சந்தோஷ்குமார் அப்படின்னு என்னன்னு பேருக்குன்னா, அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுமுறையில் வீட்டில் இருந்தா நான் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பேன், வேலைகளை செய்து முடித்து விட்டு அதுக்கு அப்புறம் தான் ஓய்வு எடுப்பேன். நன்றி அப்படின்னு.
0: ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிங்க, இந்த வீக் டேஸ்ல அலாரம் வச்சாலும் அடிச்சா கண்ணை முழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சண்டே அலாரம் கூட தேவையில்ல, தானும் 6 மணிக்கெல்லாம்
1: இதெல்லாம் வந்து டிசைன்
0: ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்திற்கு தனி சுகமே உண்டு, மதியம் வரைக்கும் அயர்ந்து ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
1: அடுத்த இனிய காலை வணக்கம் ஞாயிற்று தொப்பு தெருவா. ஓஹோ, ஏதோ
0: குத்தாலும் தோப்பு தருதான். அது ஞாயிறு வந்து அங்க ஜாயிண்ட் ஆயிடுச்சு, வேற சிவசுப்பிரமணியன் சார். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பள்ளி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் அன்று விடுமுறை என்பதால் ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள் சில பேர். அப்படியே படிங்க, என்னோடது சுத்திக்கிட்டே இருக்கு.
1: அடுத்து பாருங்க என்னன்னா, அன்று ஓய்வு சில பேர் ஓய்வு போக அவர்கள் வீட்டு வேலைகள் செய்வார்கள். தூக்கம் என்பது 8 மணி நேரம், இப்போது அது குறைவு. செல்போன் வந்தவுடன் அதிலே சில பேர் கவனம் செலுத்துகின்றனர். கேம்ஸ் விளையாடுவது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பது. சொல்லவே வேண்டாம், மற்ற நாட்களில் வராத தூக்கம் வரும் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. நாகூர் யூசுப்
0: மாலிமம் வந்தா சரி, எனக்குலாம் வரவே வராது. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசர் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பரபரப்பு, பதட்டம், சுறுசுறுப்பு இல்லாத ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் தூக்கம் குறைவாகத்தான் இருக்கும். எண்ணினம் வேற ஒண்ணும் இல்ல, நிதானமாக அமைதியாக சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும். எத்தனை ஆக பொறுமையாக இருக்கும் புரட்டாசி மாத ஞாயிற்றுக்கிழமை, சைலண்டா மத மதன்னு தான் இருக்கும். இந்தி குடியில இருந்து மின்சார கண்ணன்
1: பின்னாடி ஒரு சூழ்ச்சி மத்த சொன்னீங்களா?
0: ஞாயிற்றுக்கிழமையும் சூப்பரா போகும். புரட்டாசி மாத ஞாயிற்றுக்கிழமையை கடக்கிறவங்க
1: விவரத்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே,
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மேகலை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இதுவரை இணைந்தது திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: VPN கண் மருத்துவமனையும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும். செப்டம்பர் 20 தேதி சர்வதேச அளவிலும் இந்திய வரலாற்றிலும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள ஒரு நாளாகும்.
0: இன்று உலக தூய்மை தினம்.
3: ஆமாங்க, உலக தூய்மை தினம், தி வேர்ல்ட் கிளீன் அப் டே. பூமி பந்தை தூய்மைப்படுத்த உலகளாவிய தன்னார்வ தொண்டர்கள் இணையும் நாளாக இது அனுசரிக்கப்படுகிறது.
0: உலகளாவிய திடக்கழிவு மற்றும் கடல் குப்பைகள் பிரச்சனையை எதிர்த்து போராடுதல் என்பதே இதன் முக்கிய நோக்கம். இது உலகின் மிகப்பெரிய குடிமை இயக்கங்களில் ஒன்றாக உள்ளது.
3: சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினம் இன்று, இன்டர்நேஷனல் டே ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ். பல்கலைக்கழக மாணவர்களிடையே விளையாட்டையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ஊக்குவிக்க யுனெஸ்கோ அமைப்பினால் இந்த நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: சேது சமஸ்தான மகாவித்வான் பாசா கவிசேகரர் என போற்றப்படும் இரா ராகவ ஐயங்கர் பிறந்த தினம் இன்று. நூலாசிரியர், உரையாசிரியர், ஆராய்ச்சியாளர், பத்திராசிரியர், போதகாசிரியர், சொற்பொழிவாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், சமய நூலறிஞர், மொழி நூலறிஞர் என பல்திறம் பெற்று திகழ்ந்தவர். சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை தென்னவராயன் நல்லூரை சேர்ந்தவர் இவர்.
3: சர்வதேச குழந்தைகள் வளர்ச்சி விழிப்புணர்வு தினம் இன்று.
0: பெண் விடுதலைக்காக போராடியவரும் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரான அனி வுட் பெசன்ட் அம்மையாரின் நினைவு தினம் இன்று. இந்தியாவிலும் அயர்லாந்திலும் விடுதலை போராட்டங்களுக்கு ஆதரவாக எழுதியுள்ளார். பெண்கள் விடுதலை, தொழிலாளர் உரிமைகள், குடும்ப கட்டுப்பாடு போன்ற பலவற்றிலும் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தவர். சென்னையின் அடையாறில் பிரம்மஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையான டி ஆர் ராஜகுமாரி அவர்களுடைய நினைவு தினம். நடிப்பு, நடனம், பாடல் அனைத்திலும் பெயர் பெற்றவர். 1939 குமார குலோத்துங்கன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து கே சுப்பிரமணியத்தின் தயாரிப்பில் வெளிவந்த கச்ச தேவயானி திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
6: விரைவு திருச்சி சாரதாசில்
5: தூக்கம் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா தூக்கமே தூங்கிட்டே இருந்தா அது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன தூக்கம் குஞ்சா இருக்கே அப்படின்னு
0: சொல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூங்க கூடாதா?
5: இது ஒரு குத்தமா? நாங்க தான் தப்பா ஊர் உலகத்துல செய்யாத செஞ்சிட்டேனா அப்படின்லாம் கேக்குறது உண்டு. தூங்கி வலியாதப்பா, என்ன இது காலம் காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பொங்கி வலியும் தூங்கி வலியுறதுன்னு அது என்னது? சரி, ஸ்பெஷலா ஆண் நெறியா? ஸ்பெஷல் தோசையா நெய் தோசையா?

0: நீங்களே கேட்கலாமா, தூங்கி வைக்கிறதுனா என்னன்னு கேட்கலாமா? இல்லாமா சொல்லுங்க.
1: வெளியில சொல்ல வேண்டாம். சரி ஓகே. இப்ப நீங்க
0: பாருங்க, வாய்ப்பே இல்லை. எனக்கும் ஆசைதான், ஒரு நாள் மதியத்துல தூங்கணும்னு. நடக்கவே மாட்டேங்குது, என் வேலை அப்படிங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. காரைக்கால் நளினி.
1: அடடா, என்ன நிச்சயம் நல்லது, சீக்கிரமா நடக்கும் நம்புவோம்.
0: என்ன நடக்கும்
1: இல்ல, தூக்கம் கிடைக்கும் நினைக்கணுமா? அடுத்தது
0: அடுத்த திட்டச்சேரி மைசூர் ரஹ்மான். அதிகாலை பொழுதில் விழித்து எழுந்து விடுவதால் தூக்கம் என்பது பெரிதாக தெரியவில்லை. மனித பிறவியின் கட்டம்
1: என்ன, எங்க போய் முடிய போய் தெரியலையே. அடுத்து யார், இங்க இருந்து
0: அடுத்து பாருங்க. வணக்கம், தியார்பட்டினம் நளினி. நளினி சங்கர்.
1: சங்கர்,
0: அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, ஞாயிறோ திங்களோ எப்பவும் போலதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அப்படி சொல்லுங்க.
0: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு. நான் மளிகை கடை வைத்துள்ளேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பண்டிகை தினம் மற்ற நாட்கள் எப்போதும் போலதான். ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் கிடையாது, ஆர்டினரி தான்.
1: சண்டே தான் ஒர்க்கிங் டே சொல்ல வராரு. அதம்பார் கலைச்செறி செல்வம் என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லா நாளும் எப்போ போலாம் அப்படின்ட்டாங்க.
0: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார்.
1: அதெல்லாம் வேணாம்.
0: இல்ல இல்ல, நான் சொல்லுவேன். அன்பு தோழிக்கும், எங்கள் சூப்பர் ஹீரோவுக்கும்,
1: அதாவது
0: ஹீரோவுக்கு அன்பான காலை வணக்கமா. என்ன போங்க அப்படி கேட்டீங்க, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. நீங்க பீரங்கி வைத்து நடிச்சா கூட நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் சரி புரட்டாசியாச்சே படிக்கலாமான்னு பாக்குறேன். கறிய வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு மதியம் ஒரு தூக்கத்தை போடுவோம் பாருங்க. ஃபேமிலியா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
1: வணக்கம்.
0: ஃபேனை வந்து 12
1: ஐயோ ரொம்ப ஆனந்தமா இருக்கு.
0: அடுத்து பாருங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். அப்படிதான் எனக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், எப்போ வரும் என்று ஏக்கத்துடன் வேலை பார்ப்பவர்கள் நான். அன்று ஒரு நாள் தான் காலதாமதமாக எழுந்திருப்பேன். நன்றாக நிம்மதியாக தூங்குவேன். மதியம் சமயத்தில் 7 மணி வரை கூட தூங்கிக் கொண்டே இருப்பேன். மதியம் 7 மணி
1: வரைக்குமா?
0: கொஞ்சம் இருவருக்கும் வணக்கம். மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். ஞாயிற்றுக்கிழமை என்றதே கூடுதல் வேலை இருக்கும், அதனால அந்த தூக்கத்துக்கு எல்லாம் வேலையே இல்லைன்னுட்டாங்க. அப்புறம் வீட்டுல யார் சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறது? ஆமா, குழந்தையப்பன் காட்டு மன்னார் கோயில் என்று பள்ளியில் படிக்கும் போது நாட்களில் எழுந்திருக்க சோம்பலாக இருக்கும். அதே வேளையில் நீங்கள் சொன்னது போல விடுமுறை நாட்கள் சந்தோஷமாக முன்கூட்டியே எழுந்து விடுவேன். ஆனால் இப்பொழுது வணிகத்தில் இருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் எனக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கு. விடுமுறைக்கு சாத்தியமே இல்லை. தினமும் காலையில 6:30
1: எழுந்திருச்சிருவேன். ஓரளவுக்கு
0: தேவலாம். ஓகே, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் விடுமுறை நாட்களில் தூக்கம் என்பது குறைவுதான். வீட்டில் இருக்கும் பொழுதுதான் வீட்டில் உள்ளவர்கள் அதிக வேலைகளை
1: சொல்லுவாங்க.
0: நெம்மேலி யார், நந்தகுமார் சொல்லிட்டாங்க.
1: ஞாயிற்றுக்கிழமை
0: தூக்கம் அது ஒரு சுகம், அதற்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை. உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவு என்எம்பி நச்சு
1: பிள்ளை.
0: கும்பகோணம் குமரன். அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை உட்பட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் என்பதை முறையாக கடைபிடித்து இவங்க கோடு போட்ட தாண்டாதாளா
1: இருப்பாங்க.
0: காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன்.
1: என்ன சொல்லிருக்காரு,
0: இருவருக்கும் காலை வணக்கம்
1: சொல்லிருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே விடுமுறை, தூங்கினால் உடலுக்கு ஆரோக்கியம் தான். நான் டெய்லர். நான் எல்லோரும் தூங்கும் நேரத்தில் கூட சில நேரம் வேலைதான். எனக்கு விடுமுறையும் கிடையாது, சுய தொழில் என்பதால் ஓய்வு நேரமும் கிடையாது. ஐயா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க நிலைமை நினைச்சா எனக்கு ஆமா இருக்கு. நீங்க மெஷினை போட்டு தச்சிட்டு இருக்கிற டைம்ல நாங்க எப்படி பீஸ்ஃபுல்லா தூங்குறது?
1: நான் ஸ்டாப்பா ட்ரெயின் போயிட்டே இருக்கோம். அது போட்டோம் அவர் சொல்ற மாதிரி இந்த கொஞ்சம் நல்ல தீபாவளி வருது, இன்னும் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாரு, தூக்கங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல.
0: அப்கோர்ஸ், நாமெல்லாம் இன்னைக்கு கொடுத்துட்டு சாயந்தரமே கேட்போம் போய்.
1: கேட்போம்ல
0: ஐயா, தச்சுட்டீங்களான்னு.
1: அடுத்து நாகூர்.

0: முகமது ஜலீல் ஞாயிற்றுக்கிழமை என்னை போன்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு எப்போது வரும் என எதிர்பார்த்த பணியாற்றிய நாட்களின் நினைவு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அன்னைக்குதான் அதிகமா வருமா ஹைலைட் கவனிங்க. என்றாலும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதால் தூக்கத்தை அனுபவிக்க முடியாது. போயிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு தூங்கலாமே.
0: தூங்கணும். கருணாநிதி இருவருக்கும் காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க தூங்க முடியும், என்னவா இருக்கும் தெரியலையே. எங்கள் தொழில் நெசவுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று திங்கட்கிழமை என்ன எல்லா நாளுமே வேலை தாங்க, அதனால ஸ்பெஷல் கிடையாது, ஆர்டினரி தான் சொல்லிட்டாங்க. உற்சாகமான ஞாயிறு நற்காலை வணக்கத்தோட மதுரை சோ சண்முகத்தன் முடிச்சிட்டாங்களா. நம்ம ஜோதிலட்சுமி தேவனூர்ல இருந்து அவசரமான விழிப்பில் இருந்து விடுதலை, வேலை நாட்களில் தவறவிட்ட தூக்கத்தை எந்த விதமான அவசரமோ பதட்டமோ இல்லாமல் நிம்மதியாக மெதுவாக விழிக்கலாம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை சொர்க்கமாக நினைப்பவர்கள் பட்டியலில் நான் இல்லை, நான் அவள் இல்லை. நான் எப்போதும் போல் தினமும் விடியற்காலே 4:30 உறக்கத்துல இருக்கிற நேரம் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் வார நாட்கள்
1: பல பேருக்கு அப்பதான் தூங்க போற நேரமும் கூட.
0: ஏதோ எனக்கு பழக்க தோஷம் போல தெரிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, தூக்கம் என்பது இறைவன் கொடுத்த வரம். என்ன கிழமையாக இருந்தால் என்ன, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக நேரம் தூங்குவார்கள் பல பேர். இப்ப என்ன சொல்லுவீங்க, தேவையான அளவு உறக்கம் இருந்தால் வாழ்வில் என்றும் கலக்கமே இல்லை அப்படின்னு செமனார் கோவில் குணசேகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு.
1: வணக்கம் இருவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை என்ன, எனக்கு ஒரே மாதிரி தான். ஆண்டனி தூக்கமும் ஸ்பெஷல் தூக்கமும் இல்ல, செந்தில் கண்ணன் ரெண்டுமே இல்லையாங்க. என்னங்க இது, ஒருவேளை தூக்கம் இல்லைன்னா
0: எந்த வகையில சேர்க்கிறது. ரவி எப்போதும் 6 மணிக்கு எழும் நான், ஞாயிறு வந்தால் அன்று எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம்
1: தூங்குவேன்.
0: கலாவதி ராஜமோகன் இருவருக்கும் காலை வணக்கம். நான் இல்லத்தரசி, என் வீட்டுக்காரருக்கு சுகர் பிரஷர் இருக்கையோ
1: இதெல்லாம்
0: தேவையாருங்க. டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால சொல்லிருக்காங்க. எப்பவுமே நான் கரெக்டா 5:00 எழுந்திருச்சிருவேன். தினமும் லஞ்ச் முடிஞ்சு 1 hour ரெஸ்ட் எடுத்துக்கொள்வேன், தூங்காமல் படுத்திருப்பேன். இருவரும் உரையாடலும் வாசிக்கும் விதமும் அழகு. நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க.
1: சரி, அப்ப நான் விட்டுருவோம் அவங்களை. அடுத்ததுக்கு வேணுவோம். அடுத்தது இரவு மட்டுமே தூக்கம், மற்ற நேரங்கள் உழைப்பு தாங்க. நாகூர் ஜகபர் சாதிக் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பேன்.
0: இருவருக்கும் அரியலூர் என்னது, காலை வணக்கம் இருவருக்கும். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேலு. ஞாயிறு மட்டுமல்ல, எந்த நாளாக இருந்தாலும் நான் காலை 5:30 எழுந்து விடுவேன்.
1: பரவாயில்ல.
0: 2 கிலோமீட்டர் தூரம் நடை பயிற்சி செல்வது வழக்கம். வழக்கத்தை விட அதிக நேரம் தூங்குவது சோம்பலுக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க.
1: அத்துடன்
0: அந்த வேலைகளை முடிக்க முடியாமல் ஒத்தி போடவும் வாய்ப்பு இருக்கிறது.
1: இப்போ இவர் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. அப்படியே ஒரு பக்கம் அப்படின்னு சாஞ்சிக்கிறேன்.

0: மிகு நாளை காலை 7:30 தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை திருவாரூர் தஞ்சாவூரில் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார் தஞ்சை உழவு நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ் இன்சோல் வந்து கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நெகில் நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி எஸ்ஆர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி எஸ்ஆர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: விநாயக
8: சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: யாரும் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagat.gov.in.
3: காரைக்கால் பண்பலை 100.3 2.0 நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தூக்கம் ஸ்பெஷலா ஆர்டினரியா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய துக்கத்தை சொல்றதா தூக்கத்தை சொல்றதான்னு தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஞாயிறு என்ன திங்கள் என்ன, எனக்கு அனைத்து நாட்களும் ஒரே நாட்கள் தான், காலையில் 5:30 எழுந்து விடுவேன் அப்படின்னு இரவாஞ்சேரி சாகுல் ஹமீது அவங்க சொல்லியிருக்காங்க.
4: சூப்பர். ஒரு நாள் 8வது நாளா ஒன்று வச்சு பார்ப்போம். அடுத்த வாரப்பட்டிகளை புதிய உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடும் தொடங்க உதவுகிறது. குறிப்பு ஞாயிற்றுக்கிழமை நன்றாக ஓய்வெடுக்கலாம், ஆனால் வழக்கமான நேரத்தை விட மிக அதிகமாக மதிய வேளை 2 முதல் 3 மணி நேரத்திற்கு மேல் தூங்குவது இரவு நேர தூக்கத்தை கெடுத்துவிடும் என்பதை மிதமான அளவில் உறங்குவது நல்லது. என்ன சொல்றோம், காலையில தூங்குறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், மதியம் 2 to 3 அது வேற டிபார்ட்மெண்ட்.
3: ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் தானே சொன்னீங்க,
4: தூக்கமா ஷிப்ட் தூக்கமா அதை பத்தி போயிட்டு இருக்கு. அது இன்னும் நான் பேசுவோம்.
3: ஆரூர் கொடிக்கால் பழையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் இரு இமயங்களுக்கு இரு இமயங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இமயமா
4: என்னமோ
3: போங்க, கண்ண மறக்குது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் பொதுவாகவே தினந்தோறும் காலை 4 மணிக்கு எழுந்து அதிகாலை தொழுகை நிறைவேற்றுவேன். அவங்களோட அன்றைய நாளோட தினமெல்லாம் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கார மணி மற்றும் குழந்தைகள் சின்சியரா ஞாயிற்றுக்கிழமையில அவங்க ஒர்க்கை கவனிப்பாங்க. ஒர்க் மீன்ஸ் வேற என்ன, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் தான். அன்றைக்கு அதிகாலையில் கடைக்கு சென்று டீ சூடா ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு வருது என்னோட வழக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
4: எனக்கு பசிக்கும்ல மேடம்,
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் சில நேரம் தூங்குவது, பாக்கி நேரம் படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது.
4: அவருடைய நம்ம இது தூங்குறத பத்தி தான் தப்பா சொல்ல, இன்னைக்கு சும்மா நம்ம ஒரு ஜாலியா தூக்கம் இல்லாம
3: ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் என்றாலே அது ஒரு அலாதியான தூக்கம் தான். அதிலும் பெண்களின் தூக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது. தினமும் காலையில் பிள்ளைகளுக்காகவும் கணவர்களுக்காகவும் கணவருக்காகவும் எழுந்திருக்க வேண்டி இருக்க வேண்டி உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்றால் அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது, அது உங்களுக்கு புரியாது. திருபுவனம் ரவி லட்சுமி, ஞாயிறு தூங்க வேண்டும் என்பது பிள்ளைகளின் ஆசை, எழுப்பி உணவு தந்தது பெற்றோரின் ஆசை. ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் ஸ்பெஷல் தான்.
4: சூப்பர் சூப்பர். இப்போ உள்ள தலைவர்கள் அனைவருமே தூக்கம் என்பது கேள்விக்குறியாக போய்விட்டது. காரணம் கைபேசி வந்த பிறகு தூக்கம் குறைவுதான். அதை சரிகட்டும் விதமாக ஞாயிற்றுக்கிழமையில் கூடுதல் தூக்கம் எடுத்துக் கொள்வார்கள். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலே பாதி தூக்கம் பாதி மகிழ்ச்சி. திருமூல ஸ்தானம் வீரசுந்தரி.
3: மயிலாடுதுறை புவனா பிரபு, குழந்தைகள் உள்ள வீட்டில் ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை தூக்கமும் கூட ஆர்டினரி தான். அன்னைக்கு தான் அந்த பிள்ளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கு.
4: சகலமும்
3: நடக்கும். ஸ்கூல் வேணும் வந்துட்டு எது சொல்லு, எழுந்திருக்கவே மாட்டோம் நாங்க.
4: நாங்கெல்லாம் வேற பூபகார் மேலையூர் கோவை செம்பியன், ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள் தான். ஏனென்றால் நன்றாக ரெஸ்ட் எடுக்கலாம், அதிகம் ஸ்பெஷல் விருந்து தான். அதுவும் அசைவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. சைவ பாபிடவர்கள் அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி செய்வார்கள். ஒரு பிடி பிடிக்கலாம் மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஜாலியோ ஜாலி பிரியாணி ஜாலி அப்படின்னு இருக்காரு. அடுத்து கோமல் சரவணம், தினமும் 5 மணிக்கு எழுந்துருவாங்க, நாங்க கட்டணன்ஸ் எல்லாம் கேட்கலீங்க. ஸ்பெஷலா ஆன்மேரி அவன் சூப்பரா சொல்லியிருக்காரு சரவணம் சார். அடுத்து அங்கிருந்து
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். கத்திரிப்புலம் பாகியராஜ், நான் ஒரு விவசாயி, எப்போதுமே தூக்கம் கம்மி தான், அதனால் ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் மிக மிக மிக மிக கம்மி.
4: கூடாது கூடாது, நன்றாக தூங்க வேண்டும்.
3: இல்லையே தள்ளி செல்ல வேண்டும். அவங்க எப்படி நல்ல வேலையை பார்க்கிறாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, எல்லா நாட்களும் வேலை நாட்கள் தான். உடல் அசதியாக இருந்தால் அன்று நான் ரெஸ்ட் போட்டுக் கொள்வேன் என்று கடை லீவு விடுகிறேனோ அன்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அதாவது என்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனோ அன்னைக்கு கடை லீவ் விட்டுருவோம். அன்னைக்கு கடை என்னைக்கு லீவ் விடுறோனோ அன்னைக்குதான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்குதான் தூங்குவேன் அப்படின்னு திருக்கண்ணபுரத்துல இருந்து ஆனந்த் அவர்கள் சொல்றாங்க.

0: நேர்களுக்கு உளம் கிடைத்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், லலிதா ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி.

0: காலண்டர்ல ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோ அப்படி திரட்டி வச்சிருவாரோ என்ன சரி எப்படியா போட்டோம்.
1: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர்
0: ஞாயிறு என்றாலே ஒரு தனி சந்தோஷம் வரும். என்னன்னா பிள்ளைகள் படித்த போது இப்போது பிள்ளைகள் வேலைக்காக வெளியூரில் எப்பவும் போலதான் ஞாயிறு சில நேரம் தூங்க நினைத்தாலும் உறக்கம் கலைந்து விடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தூக்கம் வர தூக்கம் வர்ற நேரத்துல தூங்க முடியாது.
1: அதனாலதான் சொல்றாங்க நோனோ நோனோ இல்லைங்க சண்டை அன்னைக்கு தாங்க அதிகமான வேலை இருக்கும் அப்படின்னு
0: ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு தனி தூக்கம் தான் வரும். தூக்கத்துக்கு கூட தெரியுது பாருங்க
1: ஞாயிற்றுக்கிழமையை தூங்க விடுறீங்க அன்னைக்கு வேலை முன்னாடியே சொல்லி திருவாரூர் கேக்குறே
0: நினைச்சா அன்னைக்குதான் ஆறு மணிக்கு எல்லாம் முழிப்பு வந்துருது.
1: வீட்டுக்கு காலையில 5 மணிக்கே போயிடுவேங்க. என்னங்க போங்க உழைப்பு தானங்க உயர்த்தும்
0: தொடர்ந்து
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: எங்க நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், மணி 10 ஆயிடுச்சே, தூக்கம் வருது, கண்ணை கட்டுதே அப்படின்னு
1: நீங்க நினைச்சா கூட தூங்க முடியாது. ஏன்னா எங்க குழந்தைங்க இப்ப உங்களை தூங்க விட மாட்டாங்க.
0: எல்லா கியூல வர
1: ஆரம்பிச்சாங்க, வந்துடுச்சா. அதனால என்ன செய்யலாம், அப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்தை ஏற கட்டிவிட்டு கிளம்புவோம்.
0: நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் ஸ்பெஷலா ஆர்டினரியான்னு கேட்டதை இப்படி தூங்கி வழிஞ்சிட்டே சொன்ன உங்களுக்கும்
0: தூங்கிக்கிட்டே படிச்ச உங்களுக்கும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் அனுப்பினவங்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கும், அனுப்ப ட்ரை பண்ணவங்களுக்கும், கேட்க ட்ரை பண்ணவங்களுக்கும், டியூன் பண்ணவங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறது இன்றைய
1: ஞாயிற்றுக்கிழமை தூக்கம்
0: ஆண்டரியா
1: ஸ்பெஷலா அப்படின்னு வந்த பாயிண்ட் டு பாயிண்ட்.

ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

என்ன சுட்டீஸ், ரெடி ஆயிட்டீங்களா? இது காரைக்கால் எஃப்எம் 100.3 ஜி பூ பா. சின்னஞ்சிறு மழலைகளால் மணக்கும் அது நம் மனதை மயக்கும் ஜி பூம்பா தொலைபேசி வழி என்ன விருப்பம் சின்ன குட்டீஸ். இன்னைக்கு நீங்க சூப்பரா கதையெல்லாம் சொல்லலாம், பாட்டு பாடலாம், ஸ்லோகன் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம காரைக்கால் எஃப்எம்மோட ஷேர் பண்ண காத்துருங்க. நீங்க டயல் பண்ணுங்க 0436 8. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரா போட்டுட்டு 231231 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணுங்க. அடுத்து 299480 இன்னொரு நம்பர் இருக்கு 299580. சின்ன குட்டீஸ் கை விரல் வலிக்காம நீங்க டயல் பண்ணுங்க. இன்னொரு செல் நம்பர் இருக்கு 9566427231. காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஜி

0: நம்ம ஜீபும்பா நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய முதல் குழந்தை சுட்டீஸ் யார் எங்க இருந்து வராங்கன்னு கேட்க அவளோட நம்ம காத்திருக்கிறோம். கேட்டலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அமீர் தான். எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட ஒண்ணு கேக்கலாமா? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? சிக்ஸ்த் படிக்கிறீங்க. சரி, நீங்கள் வீட்டில் க்ளீனாக இருப்பீங்களா? இப்போ இந்த பென்சில்லாம் சீவிறப்ப அந்த தூள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கீழே போட்டுருவீங்களா இல்லை டஸ்ட்பினில் கொண்டு போய் போடுவீங்களா? வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அம்மாவுக்கு எப்படிலாம் ஹெல்ப்பாக இருப்பீங்க? அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருப்பீங்களா க்ளீன் பண்ணுறதுக்கெலாம்? உங்கள் மெட்டீரியல்லாம் நீங்களே எடுத்து வச்சுப்பீங்களா எப்படி? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நிகழ்ச்சிகளை வந்தது. நிகழ்ச்சியை தொடர்ந்துலாம் கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப தூரத்துலேருந்து கால் பண்ணிருங்க. நன்றிங்க, நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த சின்ன குட்டீஸ் யார் எங்கிறது கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க பிரியஸ்ரீ. சொல்லுங்க.
1: நீங்க
0: என்ன இப்ப நீங்க சொல்லுங்க. சுத்தம் சுகம் தரும். நீங்க கிளீனா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்றீங்க வீட்ல?
1: பங்கெடுத்துங்க.
0: ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மேலும் 10:12 ஆக போது காரைக்கால் எஃப்எம் 100.3 உங்களுக்கு பிடிச்ச ஜி பூம்பா. நீங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0436 அப்படிங்கிற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2312 2311. இன்னொரு நம்பர் இருக்கு 2994820 2995 8. காரைக்கால் எஃப்எம் 100.3 சண்டேனாவே 10 ஜி பூம்பா. நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த செல்லக்குட்டீஸ் யார் இங்கிருந்து வரப்போறாங்க கேட்க அவனோட நம்ம காத்திருக்கிறோம். கேட்டலாம், வணக்கம்.

0: வணக்கம் வணக்கங்க, யார் இங்க இருந்து? இரவாஞ்சேரி. யாரு? சொல்லுங்க. மதிமதனா? சரி, அப்ப பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கு. சொல்லுங்க.
1: நான் ஒரு பாட்டு பாடலாமா சார்?
0: நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க.

சின்ன வயசுல

0: விளைந்ததோ மண்ணி, விளைந்ததோ நம் கையில், குழந்தைகளோட கொஞ்ச குழாவும் மறைவென்று இல்லில் நிற்கிறார் நம் கலாம் ஐயா.
1: சூப்பர்ப்பா, ரொம்ப நன்றி ரத்தி வத்தனா, உங்களோட பேசினதில்ல. நீங்க நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, பெரிய டேலண்டடா இருப்பீங்க போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோக்ராம் நாங்க கேளுங்க, பங்கெடுத்துங்க, ரொம்ப நன்றிப்பா. சரிப்பா, சரிப்பா.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

புள்ளி மூணுல இப்ப நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜி பூம்பா. என்ன செல்ல குட்டீஸ், தூக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நேத்தியே பண்ணி முடிச்சிருப்பீங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாமான்னு தோணுது. ஒரு நாளில் வந்து ஒரு சின்ன விதை பெரிய மரத்தோட பக்கத்தில் கடந்துச்சான். நான் எவ்வளோ சின்னவனாக இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அது ரொம்ப கவலைப்பட்டுச்சான். மழை வந்துச்சு, மண் வந்து அப்படியே அதை

0: கழுவிக்கிட்டுச்சு. உடனே சூரியனுடைய வெப்பம் வந்து அப்படியே அந்த விதை மேலே பட்டுச்சு. சில நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதையிலேருந்து ஒரு சின்ன தளிர் வந்துச்சு. அதை பார்த்து அந்த விதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் சிறியவனாக இருந்தாலும் என்னுள்ள ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த விதை புரிஞ்சுக்கிட்டது. வருஷம் நிறைய கடந்துச்சு. அந்த சிறிய விதை பெரிய மரமாக வளர்ந்துச்சு. அந்த நிழலில் பல குழந்தைகள் விளையாடுனாங்க. பறவைகள் வந்து கூடு கட்டுனுச்சு. பலருக்கும் அது பயனாக இருந்துச்சு. நாம் சின்னவங்க தான் அப்படிங்கிறதுக்காக நாம் எப்போதும் ஒருபோதும் நம்மளை வந்து குறைச்சி மடப்பிடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா குட்டீஸ்? காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஜி பூம்பா. வாங்க செல்லக்குட்டிகளே, இன்றைக்கி நம்ம ஜி பூம்பா நிகழ்ச்சியில் பேசி மகிழலாம். நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த செல்லக்குட்டிஸ் யார் இங்கேருந்து வரங்க கேட்க போகிறோம். கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சாய்.
1: பாட்டு
0: பாடுங்க.
1: ஒன்றாக
0: போடுவாங்க. சரி, ரொம்ப நன்றிப்பா நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. சரிப்பா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கெடுத்து பேசுங்க. ரொம்ப நன்றிப்பா ஷாய். சரிப்பா, ரொம்ப நன்றி. நேர்களுக்கு உடம் கிடைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சீல மங்களன் மங்கள், நாகை மோராசன் செல்லடி மேட்ஸ், லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: ஹலோ குட்டீஸ், ஜி பூம்பா சொல்லுங்க. சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க? பூந்தோட்டம் மணிஷா. நல்லா பாடுங்க. பாடுங்க மணிஷா, நல்லா பாடுங்க. மணிஷா, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரி இல்ல, என்கிட்ட பேசுங்க. மணிஷா, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரிங்க, இப்ப நீங்க போட்டுட்டு போற ஷூ இதெல்லாம் நீங்க ரொம்ப க்ளீனா பார்த்து தானே போடுவீங்க காலையில தட்டிட்டு? நீங்க எப்படி க்ளீனா இருப்பீங்க அதை பத்தி சொல்லுங்க. தொடச்சு நீங்க தான் பண்ணி போடுவீங்க அப்படித்தானே? சரிங்க. வீடெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க புத்தகம், நீங்க எழுதுற இடத்துல இருக்கக்கூடிய உங்க புத்தகம் போக்குவரத்துலாம் நீங்க தானே எடுத்து வைப்பீங்க அப்படித்தானே? இல்ல அம்மா ஹெல்ப் கேட்பீங்களா? சாப்பிடும் போது சிந்தாம சாப்பிடுவீங்க தானே? ட்ரெஸ்லாம் யார், நீங்களே பண்ணிப்பீங்களா அம்மா பண்ணி விடுவாங்களா? பாடுறீங்களா? சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிப்பா. வணக்கம்.
1: தென்னங்குடி
0: சொல்லுங்க. பாடுங்க பாலபுத்திரன்.
1: கல்வியை போற்று, அருளை பெருக்கி அறிவை

0: அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தருளை அறுத்துவதும் ஆவிக்கே அருந்துவதாய் அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துடையா இன்பம் பொறுத்துவதும் கல்வி என்று போச்சு. காப்பே சேது தம்பி பாலுற
1: சரி குட்டீஸ் குட்டீஸ் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
0: ஆறாம் வகுப்பு.
1: சரிங்க. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் குப்பை எல்லாம் கடந்து என்ன செய்வீங்க? இப்ப உங்க கிளாஸ் ரூம் இருக்கு, நீங்க உங்க புத்தகத்துல எல்லாம் குப்பை எல்லாம் இருந்து என்ன செய்வீங்க? போடுவீங்க. சரியா, ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பீங்க போட்டிருக்க. குட் பாய். சரி, தேங்க்ஸ்மா நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ரொம்ப அழகா பாடுனீங்க, நிகழ்ச்சியில் அடிக்கடி பங்கெடுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில் படி அடுத்து செல்ல குட்டீஸ் வணக்கம்.
2: This call is now being recorded.
1: நம்ம நிகழ்ச்சியில் படி அடுத்து செல்ல குட்டீஸ் எங்க இருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்
1: சார்.
3: பஞ்சநிதி குளத்திலிருந்து கமலிஷா பேசுறேன்.
1: சொல்லுங்க கமலிஷா. நல்லா பாடுங்க. கேக்குறீங்க, அழகா பாடுங்க, நல்ல குரலா
3: இருக்கு. தெல்ல முதாய் தெல்ல முடின் மேலான முத்திக்கணி ஏன் முத்தமிழே புத்திக்குள் உன்ன படுந்தேனே உன்னோடு உந்திருக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு மூன்று இனத்து மூண்டோ திறமெல்லாம் வந்து என்று சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே.
1: அடடா அற்புதமா பண்ணிருக்கீங்களே.
3: சொல்லணும் தெரியும் சார்.
1: சொல்லுங்களேன் கேப்போம்.
3: தெளிந்த அமுதாய் அந்த அமுதிலும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என்று மூன்றாய் சிலந்து விளங்குகிறாய் உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் உள்ளது அதை கேட்பாயாக. உன்னை அறிந்த புலவர்கள் குறவஞ்சி பல்லை என்ற பாடலை பாடி சிறப்பு கொள்கின்றனர். அவற்றை படிக்கும் வகையில் நீ அமைந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னிடம் துறை தாழ்த்தை விருதம் என்ற மூன்று வகை பாவினங்களும் இருக்க வேண்டுமோ?
1: அசத்துறீங்களே. வெரி குட், வெரி குட், சூப்பர்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கெடுத்துங்க, ரொம்ப நன்றிப்பா. சின்ன சின்ன குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே ஜீபூம்பா நிகழ்ச்சினாவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தானே. ஒரு சின்ன எறும்பு ஒன்று இருந்துச்சான், பெரிய அரிசியை பார்த்து என்ன பண்ணிச்சான், இதை என்னால் தூக்க முடியுமா அப்படின்னு நினச்சிச்சான். முயற்சி செஞ்சு பார்த்துருக்கு, ஆனால் முடியல. மீண்டும் திருப்பி திருப்பி என்ன பண்ண ட்ரை பண்ணுது, அதனால் முடியவே இல்லை. அப்போது பக்கத்தில் வந்து அந்த குட்டி எறும்பு மாதிரியே இன்னொரு குட்டி எறும்பு வந்துச்சான். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிச்சான், உடனே அந்த அரிசியை மெல்ல தூக்கிக்கிட்டு அப்படியே போச்சான். இப்போ தனியாக நம்மளால் முடியாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஒர்க்கையும் நம்ம ஹாப்பியாக நம்ம செய்யலாம் இல்லையா? இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒற்றுமையே பலம். நாம் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம், நிச்சயமாக ரொம்ப ஹாப்பியாக பாட போகிறோம், கேட்க போகிறோம். காரைக்கால் எஃப்எம் 100.3 இது ஜி பூம்பா.
4: அப்பா,
5: ஆ
4: 3000 கொடுங்களேன்.
5: எதுக்குப்பா?
4: என்னோட பாக்கெட் மணி.
5: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
5: அடடா, எனக்கு சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
4: உங்க மொபைலை கொடுங்க,
5: எடுத்துட்டு போ.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இப்ப நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜி பூம்பா. குட்டீஸ்க்கான சூப்பரான நிகழ்ச்சி. குட்டீஸ்லாம் ரொம்ப அழகா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. செல்ல குட்டீஸ், அடுத்து யார் எங்கிருந்து வர போறாங்க, எங்கிருந்து பேச போறாங்க, அந்த அவளோட காத்துட்டு இருக்க யார் அந்த செல்ல குட்டி அப்படின்னு கூப்பிட போறோம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். கூரை நாடு ஜனனி சொல்லுங்க. பாடுங்க.
1: தமிழர்கள் மனம் என்று தமிழர்கள் இனமைக்கு பால் இந்த தமிழ் புலவர்களே தமிழர்கள் உயிருக்குவான்.

0: தமிழங்கள் தந்தேன், தமிழங்கள் அறிவித்தோ இந்த தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வான். நன்றி.
1: சூப்பரா பண்றீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? ஃபிஃப்த் படிக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க கிளீனிங்னா என்னன்னு பத்தி நீங்க நினைப்பீங்க? கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா நீங்க இல்லையா? நினைப்பீங்க தானே? சரி, நீங்க இந்த பாடின பாட்டை வந்து நம்ம ரேடியோ எல்லாம் கேட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க பாடினீங்களா இந்த பாட்டை? அந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுமா? யாரு?
0: பாரதிதாசன்.
1: சூப்பர். பாருங்க, இப்ப நீங்க பாடின மாதிரி அழகா பி சுசீலா அம்மா பாடிட்டு இருக்காங்க, நம்ம கேப்போமா? ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. ரொம்ப அழகா பாடுங்க, சொன்னீங்க. நன்றிப்பா, நன்றிப்பா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அப்படி நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த செல்ல குட்டீஸ் யார், இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து பேச போறாங்க, நம்ம கேட்கறதுக்காக காத்திருக்கிறோம், பேசலாம். யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யாரு எங்கிருந்து? பேசுங்க தான்யா, அழகா பேசுறீங்களே காமேஸ்வரம். நல்லா பாடுங்க.
3: நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே, நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் பொருளை வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கை பொருளை நன்றி வாழாது, தன் கோலையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கேளும் நீ சொம அறிவு வளர்ச்சியிலே வாசகத்தை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர, விருந்து வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்.
2: சூப்பர் சின்ன குட்டி, காமேஸ்வரத்துல இருந்து பேசுறீங்க தான்யா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? சிக்ஸ்த் படிக்கிறீங்க. எங்க படிக்கிறீங்க? உங்க ஊர்லயே படிக்கிறீங்க? ரொம்ப எட்ட தூரம் போறீங்களா?
3: எங்க ஊர்லயே படிக்கிறேன் சார்.
2: உங்க வீட்டு பக்கத்திலேயே படிக்கிறீங்க தானே? வீட்டுல வந்து அம்மாவுக்கு நீங்க வந்து சொல்லுவீங்களா இல்லையா, அம்மா இங்க எல்லாம் சுத்தமா இல்லம்மா, கிளீனா இருக்கணுமா எல்லாம் சொல்லுவீங்களா நீங்க? கிளீனா இருக்கணும் தானே, அதானே நம்ம உடம்புக்கு நல்லது,
3: அப்படிதானே?
2: நீங்க காலைல ஏஞ்சி பிரஷ் பண்ணுவீங்களா? சரிங்க. அம்மாட்ட எல்லாம் சொல்லுவீங்களா, நீங்களும் பண்ணுமான்னு சொல்லுவீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா பேசுறா ராஜா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்குப்பா. நாளை காலை 8:30 வைக்கிங் பனிமில் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங்.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் உலாவரும். நிகழ்ச்சியினை வழங்குகிறார் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மக்கள் சொல்லி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஏன் சொல் அமுது கேட்கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் தார்பா ஏன் சொல் அமுதை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நடுபவர்களுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். கலக்கல் புரோகிராம் ஜி பூம்பாவோட நாம இப்ப இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த குட்டீஸ் யார் எங்கிருந்து வராங்க, எங்கிருந்து வராங்க? வணக்கம், சுத்தம், சுகம் தரும் சின்ன குட்டி சொல்லுங்க, யார் எங்க இருந்து? என்னங்க ஊர், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி.
0: ஏப்பா தர்மபுரியா? பேர் மறுபடியும் சொல்லுங்க. ஆதிஃபா. ஓ சரிப்பா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஆதிஃபா? சரிங்க, உங்க ஊர்ல மழையெல்லாம் பெய்யுதா? காலையில பெய்யுதா? இன்னைக்கு நல்லா தூங்குனீங்களா? எத்தனை மணிக்கு ஏஞ்சீங்க?
3: 7 மணிக்கு.
0: சரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்கா?
3: இருக்கு.
0: ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சாச்சா?
3: முடிக்கல.
0: ஏன் முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, சூப்பர் பா. சரி, என்ன பாட போறீங்க, என்ன சொல்ல போறீங்க ஜி பூம்பால? சொல்லுங்க.
4: சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம், கூட ஒரு ரோஜா கூட்டம்
0: என்னங்கிட்டு
4: போனானாம்,
3: சந்தோஷ
4: கூத்து
0: தங்களே சொல்லுங்க
4: சொன்னானாம், கிளை கடிந்தேலே கருங்குயில் கூட்டம் இலவசமாக வயசை பாட
0: குட்டீஸ். குட்டீஸ் நான் சொல்றது கேளுங்க. நீங்க இப்ப வீட்டுல கிளீனா இருக்கணும்னு அம்மாட்ட சொல்லுவீங்க தானே? உங்க பேக் எல்லாம் கிளீனா இருக்குமா? உங்க குச்சி பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பென் பாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் கிளீனா வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? நீங்க பண்ணுவீங்களா? அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களா? யார்
3: பண்ணுவாங்க?
0: சரிங்க, உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸ்கூல்ல, அவங்க எல்லாம் எப்படி, அவங்க எல்லாம் இதே பண்ணுவாங்களா? அவங்களும் கிளீனா இருப்பாங்களா? சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா, தர்மபுரியில இருந்து கால் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பங்கெடுத்துங்க, கேளுங்க. வணக்கம், ஜெயபிரதா சொல்லுங்க.
3: அறிந்திருந்தாலும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும்.
0: சரி, இப்ப உங்களுக்கு நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஜெயபிரதா?
3: நான்
0: 10th படிக்கிறேன். ஒரு முக்கியமான நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல, அதனாலதான் நீங்க சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் நல்லா மெச்சூர் தானே?
3: வெரி குட்,
0: அழகா சொன்னீங்க.

0: சூப்பர் ஜெயபிரதா, ரொம்ப அழகா பேசினீங்க, ரொம்ப நிகழ்ச்சிங்க, அடிக்கடி பங்கெடுத்துங்க, கேளுங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. சில குட்டீஸ், ரொம்ப நன்றி. அடுத்து வரக்கூடிய சில குட்டீஸ் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் ஜி பூம்பா. வணக்கம், பேசுங்கள் ஒரு முறை. யார் எங்கிருந்து? உங்க குரலை கேட்பதற்காக அவளோட காத்திருக்கிறோம். வணக்கம், நீங்க நல்லா பேசுனீங்க, ரேடியோல கேட்கலாம் தானே? ஆசையா கேக்குறாங்கல்ல, வீட்டுல பேசுங்க பாப்போம். ஹலோ, உங்க வீட்டு ரேடியோ பயங்கரமா எக்கோ அடிக்குது பாத்தீங்களா? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, பட் கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த கிளாஸ்? அப்பா பெரிய படிப்பு படிக்கிறீங்க. உங்க பேரும் உங்க ஊரும் மறுபடியும் சொல்லுங்க பாப்பா. அழகா, சரி சரிப்பா, ரொம்ப அழகா பேசுனீங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில அடிக்கடி கேளுங்க, தொடர்ந்து பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. பாய், தேங்க்யூ.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: பா செல்லப்பாப்பா, நம்ம நிகழ்ச்சிக்கு ஜி பூம்பா நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சின்ன சின்ன குட்டீஸ் யார் எங்க இருந்து அடுத்து வரப்போறாங்க நம்ம கேட்க அவளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்துடன் நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தி சினோரே.
0: சூப்பர், ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நவீலன்?
1: 9th
0: படிக்கிறீங்க. இப்ப கிளீனா இருக்கணும், நம்ம இடம் வந்து சுத்தமா இருக்கணும். சுத்தம் ரொம்ப முக்கியம் தானே நமக்கு தேவையாது. ஏன்
1: இப்போ வந்து வீடு சுத்தமா இல்ல அப்படின்னா வீடு ஸ்மெல் அடிக்கும். இப்ப நாமளே வெளில போறப்ப பாக்குறோம் நிறைய குப்பெல்லாம் கூஞ்சு கிடக்கு, அங்கேயே நமக்கு ஸ்மெல் அடிக்குது. அதனால நம்ம வீடு சுத்தம்.
0: சூப்பர், வேற லெவல். ரொம்ப அழகா பேசுறீங்க நவீலன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பங்கெடுத்துங்க, கேளுங்க. ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: நன்றி.
0: அடுத்த செல்லக்குட்டிஸ் யார் இங்க இருந்து? வணக்கம். ஜி பூம்பா.

0: ஹலோ,
1: சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஏப்பா இவ்வளோ பெரிய மனசு. சாப்பிட்டப்பா? நீங்க சாப்பிட்டீங்களா? அட்டாட்டா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப ஹாப்பியா
0: இருக்கேன்.
1: சரி சரி, நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்களே சொல்லுங்க. திருக்குறள் சொல்லுங்க.
0: நன்றி அல்லது
1: சரி. சொல்லுங்க. மூலகுடி இரு அக்ஷயா. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ரொம்ப நல்லா விசாரிச்சிங்க. நீங்களும் நலமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி, தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த செல்லக்குட்டீஸ் யாரும் கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க. ஹலோ, யாரு?
2: கௌசிகா.
1: கௌசிகா எங்கிருந்து? சரிப்பா. என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க. சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன
2: சாப்பிட்டீங்க?
1: ஓ சரி, ரொம்ப ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றிப்பா நம்ம நிகழ்ச்சியில வந்ததுக்கு. ஜி பூம்பா, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடை தருகிறது நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த செல்லக்குட்டீஸ் ஜி பூம்பா. வணக்கம். யார் எங்க இருந்து? ஆசிக். எங்க இருந்து பேசுறீங்க ஆசிக்? அடடா, ஒகேனக்கல்ல இருந்து பேசுறீங்களா? ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா? அட்டட்டா, சாப்பிட்டப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: நான் சாப்பிட்டேன்.
1: என்ன சாப்பாடு, என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? காதல
2: தோசை.
1: தோசை, ஓகே. சட்னியா, சாம்பாரா, பொடியா, என்ன அதுக்கு மேட்சா?
2: தேங்காய் சட்னி.
1: சூப்பர், வெரி நைஸ். ரொம்ப ஜாலியா இருந்திருக்குமே சாப்பிடுறதுக்கு. சரிங்க ஆசிக், என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க.
2: கிரீன் கலர்.
1: நீங்க ஏதாவது சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க, ஏதாவது பாடுங்க.
2: My Anya Blue is one damn instant. You are self-skilled. One damn in blows. You are the best low. Why see, why see? Where do you go? Christina Rossetti.
1: சரிப்பா, ரொம்ப நன்றி ஆசி. ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ரொம்ப நன்றிப்பா. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப தூரத்துலேருந்து கால் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த செல்லக்குட்டீஸ் யாரை எங்கேருந்து வர போகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முந்தி,
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மேட்டிலே காரைக்கால் பண்பலை 100.3 நாம இப்ப நாம இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஜி பூபா நிகழ்ச்சியோட இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஆர்ஜே அகல்யா ரெடியா இருக்காங்க. ஆமாங்க, செல்லக்குட்டீஸும் இங்க நிறைய லைன்ல நிறைய வந்துட்டு இருக்காங்க. கேட்டலாம். வணக்கம். யார் எங்க இருந்து?
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: திருக்குறள் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
2: உள்ளத்தால் பொய்யாது.

0: உலகில் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் பொருள். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தால் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார்.
1: சரி, சுத்தம் சுத்தம் சுகம் தருந்தானே. நெய்க்குப்பை பார்க்கவி ரொம்ப சுத்தமா இருப்பாங்களா? எப்படி
0: சுத்தமா இருப்பேன் சார்?
1: சரி, என்ன செய்வீங்க சுத்தமா இருக்கணும்? என்ன செய்யணும்?
0: சுத்தமா இருக்குன்னா வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம குப்பைய கண்ட இடத்துல போடக்கூடாது சார்.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு. பார்க்கவி ரொம்ப தேங்க்ஸ், நிகழ்ச்சியில அடிக்கடி பேசணும் சரியா? ரொம்ப நன்றிப்பா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: சின்ன பூக்களாக இந்த சில்ல குட்டீஸ் வந்து சின்ன குயிலாக நிறைய பேர் ரொம்ப அழகா பேசுறாங்க, பாடுறாங்க. கேட்கும் போது நம்ம மனசெல்லாம் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பூரிக்குதுன்னு தான் சொல்லணும். இன்னும் வந்து நிறைய செல்ல குட்டீஸ் வந்து லைன்ல வந்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் நமக்கு டைம் இல்லை. ஆமா குட்டீஸ், நிறைய வந்து குட்டீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் முதல்ல சொல்லணும். நிகழ்ச்சியை கேட்ட குட்டீஸ் வந்து டயல் பண்ண ப்ரோக்ராம் பண்ணிட்டு கேட்டாங்கல்ல, அடுத்த வாரம் நீங்க நிச்சயம் டயல் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. நிச்சயமாக பாட்டு கேளுங்க, நீங்களும் பாட்டு பாடுங்க. நிறைய விஷயத்த சொல்கிறதுக்கு காரைக்கால் எஃப்எம்மோட இணைஞ்சிருங்க. எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 ஜி பூம்பாவோட நீங்களும் அடுத்த வாரம் பேச போகிறீங்க, பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியிலேருந்து இந்த பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். செல்ல குட்டீஸ் மிஸ் பண்ணுறேன், நிச்சயம் அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன்.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. சிந்தனை தொலி ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமமாகும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். இது உங்களுக்கே உங்களுக்கான

நிகழ்ச்சி தோழிகளே, வணக்கம் தோழி. தினம் தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமா அமையணும்னு நம்பலாம். அது இருக்கட்டும், இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பா பேச போறோம் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க. இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டாச்சு. அந்த போஸ்டர்ல கேள்வியும் கொடுத்தாச்சு. ஓகே, நாங்க ஃபேஸ புக் பார்க்கல, நாங்க ரேடியோ மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நானும் ஒரு முறை என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லணும்ல. எப்போதுமே நம்ம வீட்டில் குழந்தைங்க தான் குறும்புத்தனம் பண்ணுவாங்கன்னு இல்லவே இல்லைங்க. நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி செல்ல பிராணிகளும் நம்மக்கிட்ட நம்ம வீட்டு குட்டீஸுங்க கோச்சிக்கிற மாதிரியே முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஒரு சேட்டை பண்ணி ஒரு குறும்புத்தனம் பண்ணுவாங்க பாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு உங்க வீட்டு செல்ல பிராணிகள் உங்ககிட்ட செல்லமா கோச்சிக்கிட்ட தருணங்களை பற்றி தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், உங்க வீட்டு செல்ல பிராணிகள் செல்லமா உங்ககிட்ட கோவப்பட்ட தருணத்தை நம்ம பண்பலையில நீங்க பகிர்ந்துக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி. எந்த நம்பர் அப்படின்னா 04368 இந்த முன்னணிப்பு என்னோட 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த தொலைபேசி எண்ணுக்கோ அலைபேசி எண்ணுக்கோ நீங்க அழைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்க பேரு ஊரோட சேர்த்து கமெண்ட்ஸை கொடுக்கலாம். ஓகே ஓகே, உங்களோட இந்த அழகான செல்ல பிராணிகளோட செல்ல கோபத்தை பத்தி கேட்க அவளோடு காத்திருப்பதுனா நாங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க வீட்டு செல்ல பிராணிகள் உங்ககிட்ட செல்லமா கோச்சுக்கிட்ட தருணத்தை பத்தி தான் சொல்ல போறீங்க. அது போல நிகழ்ச்சியில முதலாவதா வந்திருக்கு நேயர், யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: நீங்க முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் என் ஆசை ராசாதான் படம், அழகான மஞ்சப்புறம், அந்த பாடல் கொடுங்க.
0: ஓகே, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா, நீங்க உங்க வீட்டு செல்ல பிராணிகள்லாம் உங்ககிட்ட செல்லமா கோச்சுக்கும் போது எப்படி எல்லாம் சமாளிப்பீங்க? அந்த தருணங்கள் எப்படி இருக்கும்?
1: எங்க வீட்டுல இருக்க செல்ல பிராணி பசுமாடு கண்ணுகுட்டிமா. அந்த கண்ணுகுட்டியும் மாட்டையும் கட்டங்கட்டையும் போறோம்னா ஆயிடுமா, ரொம்ப கஷ்டமாப்பட்டுதான் கட்டணுமா.
0: அவங்க வந்துட்டு அவங்க டைமிங் வரும்போதுதான் கிட்ட வருவாங்க, இல்லன்னா வரமாட்டாங்க.
1: மூணாவது வீட்டுல ஒரு நாய் இருக்குதுமா, அது எங்க வீட்டுக்கு எல்லாம் வரும், யாரையும் ஒன்றும் சொல்ல பண்ணாதுமா. அதாவது பிஸ்கட் போட்டா வாங்கி சாப்பிட்டா இதுல போயிடுமா.
0: ஓகே, நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்க. பண்பலையில் இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிமா.
0: வீட்டுல செல்ல பிராணிகள் இருக்காங்க அப்படின்னாலே அதுவே ஒரு தனி சந்தோஷம் தாங்க சொல்லணும். வெளியில போகும்போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சாலுமே வீட்டுக்கு வரும்போது நமக்காக ஒரு குட்டி ஜீவன் வாசல்லே உட்காந்து நம்மளை எதிர்பார்க்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்பா, காலையிலேருந்து பட்ட கஷ்டம் எல்லாமே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுங்க. அதுலேயும் அவங்க அப்பப்ப நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு என்னை வாக்கிங் கூட்டிட்டு போகல, என்னை வந்து குளிக்க வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு ஒரு சில மாதிரி வாயை திறந்து பேச மட்டும்தாங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லயே அப்பா இவங்களை சமாளிக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவாங்க.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில எல்லாமே ராசாதான் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுட்டோம். இப்ப நிகழ்ச்சியில அடுத்து வர தோழி என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்டுருவோம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் தேவியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேண்டும்? பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு செல்ல பிராணிகள்லாம் உங்ககிட்ட செல்லமா கோச்சுப்பாங்களா?
1: பூனைக்குட்டி ஒண்ணு இருந்தது மேடம் பக்கத்துல, பிஸ்கட்டு ஏதாவது போட்டோம்னா வந்து சாயந்தரத்துல நம்ம வாசல்ல உட்கார்ந்தோம்னா அழகா வந்து உராசி உராசி அதை மடியில வச்சு நம்ம கொஞ்சணும்னு அதை எதிர்பார்க்கும் மேடம். தூக்கி வச்சுட்டு எனக்கு ஆனா கொஞ்சம் தூக்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி
0: பயம் வந்துடும்.
1: பயம் வரும் மேடம்.

0: அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் போல இருக்கு இந்த சப்பாத்திங்கிறது.
1: பசங்க சாப்பிடுற மாதிரியே அது சாப்பிடும் மேடம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டோம்னா அது போட்டு முடிக்கிற வரைக்கும் நவரவே நவராது மேடம்.
0: பாருங்க உங்க சப்பாத்திக்கு உங்க வீட்டு பூனைக்குட்டி அடிமையாகிடுச்சு.
1: நானும் எவ்வளவு சொல்லி போன போய் அப்படியே பசிருக்கும் மேடம். பக்கத்துலயே போட்டு எல்லாம் முடிச்ச பிறகுதான் எழுச்சா தானே போவோம் மேடம்.
0: அதாவது பூனைகளை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே ரொம்ப செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல.
1: ஆமா மேடம், பச்சை பிள்ளைங்க சப்பாத்தி போட்டா என் பேரெல்லாம் வந்து உட்காந்துட்டா மாவு நான் பேசுறேன் நான் போடுவேன் அதே மாதிரியே அது வந்து கொஞ்சம் மேடம்.
0: என்ன பண்றது, அவங்களும் நம்ம குழந்தைங்க மாதிரி தானே, அவங்களையும் அதே மாதிரிதான் அரவணைச்சாகணும். ஓகேவா
1: வீட்டு மேடம், என் பையன் ரொம்ப அழுகுனா மேடம். நான் எழுந்துட்டாலும் அது வந்து வெளியில தூக்கி போட்டோன்னே ரொம்ப திட்டுறான் என்னைய வந்து. நானே இருந்து விட்டா நீ இப்படிதான் போடுவியா நம்ம வீட்டுல.
0: ஆமா, குழந்தைங்களோட மனசு வந்துட்டு நமக்கு கொடுத்த இடம் அதே மாதிரி இந்த பெட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமாமா, நிச்சயமாமா, அது வந்துட்டு மனசு நிஜமா வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த உயிர் மத்து மறுபடியும் உங்களை ஏதாவது ஒரு மூலத்துல வந்து பாக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. பண்பலையில இந்த மைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களோடு எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பைகள் லோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
8: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ
9: நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்க வீட்டோட செல்லப்பிராணிகள் உங்ககிட்ட செல்லமா கோச்சிக்கிட்ட தருணங்களை பத்தி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போல இப்ப வர நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, பண்பலை என்ன பாடல் வேண்டும்?
1: மீண்டும் கோகில படத்துல இருந்து சின்னஞ்சிறு வயதில் எனக்கு ஒரு சித்திரம் தோணுது, அது என்ன பாட்டு கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு செல்ல பிராணிகள்லாம் உங்ககிட்ட செல்லமா கோச்சுக்கிட்டது உண்டா?
1: நிறைய உண்டு மேடம்.
0: நிறைய இருக்கா?
1: நிறைய இருக்கு. ரெண்டு நாய் இருக்கு, மாடு, கன்னுகுட்டி, எல்லாம் செல்லம் தான்.
0: ரைட்.
1: செல்லமா செஞ்சேன். காக்கா, குருவி, காக்கா கரெக்டா பிஸ்கட் பிரிச்சு காலையில பிஸ்கட் கேக்கும் மேடம். கத்தி காலையிலேயே வந்து கத்தி கேக்கும்.
0: நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம்ல.

0: ஏன்னா நாங்க தான் பழகிட்டோம்ல, அதனால அந்த பயம் அப்படிங்கறது அந்த அளவுக்கு இருக்க மாட்டேதுல்ல.
1: ஆமா மேடம்,
0: நிச்சயமா. அதுவும்
1: ரொம்ப சொல்லம்மா,
0: என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கும் ஷேர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. நிச்சயமாமா, நிகழ்ச்சியில் என்னமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்,
0: நன்றி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில வர இந்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: முடிகண்டலூர் வாசிகமுத்துக்குமரன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு நட்புக்காக படத்துல மீசக்கார நண்பா போடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய செல்லப்பிராணிகளின் செல்லமான கோபத்தை பத்தி.
1: ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கலன்னு சொல்லுவாரு 16 வயது நிலையில. அது மாதிரி நான் கோழி வளர்க்கல, ஆடு வளர்த்தேன், நாய்
0: வளர்த்தேன்.
1: அது நாய் அவ்வளோ ஒரு நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா எங்க பாப்பா. ஏமா அதுக்கு பேர் இருக்கு, ஏமா நாயின்னு
0: சொல்றீங்கன்னு.
1: அதுக்கு கொடுக்காத வீட்டுல எங்க நாங்க எங்க இருக்கிறோமோ அது இல்லாத இடமே கிடையாது. அப்படிதான் வளர்த்தோம், அதை கட்டி போட்டு வளர்த்ததே கிடையாது. அதை அவ்வளோ ஒரு அறிவு, அவ்வளோ கருத்து. அது தப்பு செஞ்சுட்டா அப்படியே அதுக்கு ஒரு அது தப்ப உணர்ந்துக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டும். அதை நம்ம தப்பு செய்யாத நம்ம ரோசமா திட்டா ரோசம் வந்த மாதிரியும் போய் படுத்துக்கணும், சாப்பிட வராது, கொள்ளாது, அப்படிலாம் இருக்கு.
0: அவங்க தப்பு செஞ்சா நம்ம கிட்ட வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியா திட்டதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க.
1: கண்டிப்பா அப்படி ஒரு பாவனை அந்த முகத்துல இருக்கும் மேடம். அப்படி அது அப்படிலாம் ஒரு குழந்தை மாதிரி வளர்த்துட்டு அதை பாப்பா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டு நல்லா வளர்த்துச்சு. இடையில என்னாச்சு, அவங்க அப்பா வந்துருந்தாங்க கொஞ்ச நாள், அதை உள்ள உடல்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ளார. அது அந்த இதுவா மனசுல என்ன நினைச்சதோ தெரியல, ஒரு 5-6 வருஷம் வளர்த்தோம். அத என்ன செஞ்சதுனே தெரியல, ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு இறந்து போய். அது சாப்பாடு சாப்பிடல, அது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனா, பாப்பா ட்ரிப் ஏத்திட்டு வந்தா, எல்லாம் செஞ்சா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பாதிச்சுட்டு மேடம் அது இறந்து போனது.
0: நிச்சயமா அந்த ஜீவன் எப்படியாவது உங்ககிட்ட மீண்டும் வந்துடுமா?
1: அதிகம் அதுக்கு நிஜமாவே அதுக்கு அறிவுனா அப்படி ஒரு அறிவு, அப்படி ஒரு பார்த்தது கிடையாது.
0: நிச்சயமாமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த ஒரு குட்டி ஜீவன் வாலாட்டிக்கிட்டு வந்து நிக்கும் போது எல்லாமே மறந்து போயிடும் பாருங்களேன்.
1: அதனோட குணத்தை தான் காட்ட தெரியுமா, அதுங்களுக்கு வேற எதுவும் வித்தியாசமா காட்ட தெரியாது. குணம் கூட மாறிடும் மேடம், அதுங்களுடைய குணம் ஒரு காலமும் மாறாது. அதுங்களோட இயல்பு குணம் எப்படியோ அப்படித்தான் நடந்துக்கும்.
0: நிச்சயமா இந்த பக்கம் திட்டிட்டு அந்த பக்கம் கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொன்னா
1: உடனே நிக்க,
0: எதையுமே யோசிக்க மாட்டாங்கல்ல.
1: அடுத்த நிமிஷம் வாலாட்டிட்டு நிக்க மேடம்.
0: ஆமாமா, அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு
1: பாட்டு மேடம்.
0: நிச்சயமா அவங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிமா. நேர்களே, நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். மயிலாடுதுறை ரேவதி அஞ்சன ரவிச்சந்திரன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செல்ல நாய் கேப்டன் அதற்கு சாப்பாடு வைக்கல அப்படின்னாலே உடனே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, என் மகள் சிக்கன் 65 சாப்பிடும்போது அதற்கு வைக்கவில்லை என்று கோபமாக வெளியே போய் படுத்துக்கிடுச்சு, சமாதானம் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கடலூர் துறைமுகத்திலேருந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் சுடர் தான் நமக்கு இந்த கமெண்ட் சப்போர்ட் இருக்காங்க. எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் வந்துட்டு எல்லாமே வச்சுருக்காங்களாம், 3 பேர் இருக்காங்களாம். சிறு வயதுலேருந்து அவங்க வளர்ந்து அவங்களுக்கு பெரியவர்களுக்கு பசி எடுத்து விட்டால் கிளியுடன் போய் விளையாடுவாங்க. அதாவது அவங்களோட நினைவுகளை பற்றி ரொம்ப அழகாக பகிர்ந்துருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதியும் சொல்லியிருக்காங்க, வீட்டில் வந்துட்டு பேர குழந்தைகள் இப்போ தான் சில பிராணிகள்லாம் வளர்க்குறதில்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நமக்கு சித்ரா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னன்னா அதுக்கு பிடித்த உணவுகள் கொஞ்சம் தாமதமாக கொடுத்தால் எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் செல்லமாக கோவப்பட்டு முகத்தை திருப்பிப்பாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நாங்கள் டாகி வளர்த்தோம், சிக்கன் கிரேவி செய்து வைத்தோம், மூடி வைத்து வெளியே சென்று விட்டோம், பிறகு வந்து பார்த்தால் தட்டை எடுத்து விட்டு அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன், பிறகு செல்லமாக அறிவில்லையோ அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க, சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்காம மூடி வச்சா பின்ன இழக்க தான் செய்வோம். அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா காரைக்கால் நளினி தான் சொல்லியிருக்காங்க.

0: என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் நாய் வந்து அது கோபப்பட்டு அப்படியே உருமா காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இருக்க வீட்டில் பக்கத்துலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான செல்ல கோபம் அந்த எல்லா பிராணிகளுக்கும் இருக்குதாங்க செய்யும். அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டியர் பட்டினத்துல இருந்து நளினி சங்கர் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீடு செல்ல பிராணிகள் வந்து 5 பூனைக்குட்டி இருக்கு, காலையில் பிஸ்கெட் பால் வைக்கவில்லை என்றால் என்ன வேலையை பார்க்கவே விடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வேலையே பார்க்க விடாம எங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க போல இருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அனலக்ஷ்மி ரவி தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. கோவமாக பேசினா போதும், வாசல்லையே போய் அது கோவமாக படுத்துருவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து காட்டுமன்னார் கோவில் டீம் மடப்புறம் தோப்புத்தரிலேருந்து ஆனந்தவள்ளி தான் சொல்லியிருக்காங்க, வணக்கம், எங்கள் வீட்டு செல்ல நாய்க்குட்டி வந்து மோகனா என்று அழைப்போம், மோனோ, ஆமாம் மோனோ அப்படின்னு அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரவங்க ஏதாவது திட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருமாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் நாய்க்குட்டி தான், நாங்கள் கோபமாக பேசினா அது என்கிட்ட கோபித்து கொள்ளும், சமாதானம் படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமாதானம் படுத்தினா தான் சாப்பிடுவாங்களாங்க. ஆக்கூர் மடப்புறத்திலேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காலை வணக்கத்தோட, எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் பூனை தான், தினமும் பால் வைப்போம், கொஞ்சம் தாமதமாகிவிட்டால் முறைத்து கொண்டே இருப்பாங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து திருபுவனத்துலேருந்து சத்யபாமா அலமையில் தான் சொல்லியிருக்காங்க, என்ன அலமையில் மங்கை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பூனைக்குட்டிகள் கருப்பு சிமெண்ட் அப்படின்னு 2 கலரில் இருப்பாங்களாம். அவங்க பேரை எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கருப்பு சிமெண்ட் அப்படின்னு 2 பேர் வச்சுருக்காங்களா. காலையில் எழுந்தவுடன் அவங்களுக்கு பால் பிஸ்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்களாம், எங்களிடம் தேநீர் அருந்த விடாது, அவங்களுக்கு பால் பிஸ்கெட் கொடுக்கலன்னா இவங்க டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போராட்டமே பண்ணுவாங்க போல இருக்குங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செல்ல பிராணியோட பேர் வந்துட்டு பொம்சி, நாங்கள் வெளியில் கிளம்புனா அதுக்கு தெரிந்து விடும், சுற்றி சுற்றி வந்து சத்தெல்லாம் போட ஆரம்பிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலப்புத்தூர் கடகத்துலேருந்து தரணி தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் பூனை மோர் சாதம் தரலன்னா அடம் பிடிச்சு கேட்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்திரைப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் செல்ல பிராணிகள் கிடையாது, வீட்டை சுற்றி பூனைனா இவங்களோட மைனா காக்கா குருவி பூனை எங்ககிட்ட வம்பு செய்யும், வீட்டுக்குள்ளே விட சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கங்க அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. திருமலஸ்தானத்தில் இந்த வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் நாய்க்குட்டி தான், கோவமாக பேசினா அது என்கிட்ட கோவித்து கொள்ளும், சமாதானம் படுத்தி சாப்பிட சொன்னாலும் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகை மமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு பூனை ஒரு எலிய பிடிக்க ஓடிச்சு, அது தெரியாத நான் பூனையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அவங்க கடமையில் இருக்கும்போது அதை நாம் போய் டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளை தாங்க மறப்பாங்க. அடுத்தது அமுதா சேகர் வந்துட்டு அவங்க வீட்டு குட்டி நாய்க்குட்டியெல்லாம் அழகாக ஃபோட்டோ எடுத்து நம்ம கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு உங்களோட லைக் ஷேரையும் சேர்த்து கொடுங்க, கமெண்ட்ஸோட லைக் ஷேரும் சேர்ந்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ்.
0: லலிதா ஜுவல்லரியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு சேகூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழிக்கிட்டையும் பேசுறோம். வரக வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: பரம் நான் சொன்னதே சட்டம். தேவதை வந்தது அந்த பாடல்.
0: பாடல் கொடுத்தலாம். சொல்லுங்க, உங்க வீட்டு செல்ல பிராணிகள் தான் உங்ககிட்ட செல்லமாக்கு வச்சுக்கிட்டது உண்டா?
1: உண்டு மேடம். நாய்க்குட்டி, சின்ன குட்டி, சூடாதான் சாப்பாடு போடணும். இல்லைன்னா இந்த தோசை போச்சுக்கிட்டு சாப்பிடாம மூளையில வீ படுத்துருவாங்க.
0: ஓஹோ, கொஞ்சம் ஆறுனாலும் சாப்பாடு வேண்டாமாம்மா.
1: இறங்காது. அப்புறம் நம்ம சூடா கொத்து போட்டோம்னா வாழை ஆட்டிச்சு அந்த சந்தோஷத்துல வாழை ஆட்டிச்சு சாப்பிடும். அந்த அந்த பாஷை வேணாம, வாழை ஆட்டில நம்ம புரிஞ்சுக்கலாம்.

0: சமாதான
1: நிச்சயமாமா, அவங்களுக்கு ஈக்குவல் வேற எதையுமே சொல்ல முடியாதுமா. நிகழ்ச்சியில இருந்து

0: நிச்சயமாமா, அவங்களுக்கு ஈக்குவல் வேற எதையுமே சொல்ல முடியாதுமா. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
6: நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வர நேயர் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: தோக்குதுரை சங்கரி.
0: சொல்லுங்கம்மா, நம்ம பண்புல என்ன பாடல் வேண்டும்?
1: படம் கத்துக்குட்டி. பாடல் கலைக்கத்துக்கனால அகல்யா மேடம் நொறுக்குமி மூணு.
0: அப்படிங்களா? நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்க வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லாம் அவங்க கிட்ட கோவப்பட்டிருக்காங்களா?
1: பக்கத்து வீட்டுல குஷின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. நான் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசினா அதுக்கு பிடிக்காது. அதுகிட்டதான் முதல்ல பேசணும் நம்ம.
0: ரைட், ஃபர்ஸ்ட் உரிமை அவங்களுக்குதான்.
1: அவங்கள்ட்ட நீ பால் குடிச்சியா, பிஸ்கட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட நம்ம பேசணும்.
0: ஆஹா, ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் தான் அவங்க, அப்படிதானே?
1: ஆமா, பேசவே விடாது, குறைச்சிட்டே இருக்கும். அதுக்கிட்ட இந்த வார்த்தை பேசிட்டோம்னா அழகா கியூட்டா இருக்கும்.
0: ரைட் ரைட், இது ஒரு புது கோபமா இருக்கே. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா.
1: மகிழ்ச்சி தோழி.
0: நன்றி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில தோழிகள்லாம் ரொம்பவே ஆர்வமா கலந்துகிட்டு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அவங்க வீட்டு செல்ல பிராணிகள்லாம் வந்து எப்படி அவங்க கிட்ட செல்லமா கோச்சுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கூட நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. கேட்டு ரசிச்ச நேயர்களுக்கும் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12 மணி. இனி வளம் வருகிறது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், லலிதா ஜுவல்லரி. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுத்தளிர், பங்கு பெறும் தளிர் ஜே கனிஷ்கா. 12:55 பன்னிசை கல்லால் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். இன்று மதியம் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்று மாலை 3 மணிக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 3:30 லலிதா ஜுவல்லரியின் எல்எஸ்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு நாயக மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன் ஆகியோர். இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5 மணிக்கு வைக்கிங் பனியன் பிரிப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை வான்முகில் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருவிடை மருதூர் சிவச நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை, ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ.
1: சரி, இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி இருக்குது. வருமுன் காப்பது அப்படிங்கிறது என்றைக்குமே சிறந்தது. ஸோ சர்க்கரை நோயை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் சாராத சர்க்கரை நோய் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அல்லாத வாழ்க்கை முறையால் தான் முக்கியமாக வருது.
0: சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். தொடர்ந்து 6:45 இசைத்துறிகை, இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: அண்டா மாதிரி வச்சிருக்கிறோம், அந்த அண்டாவில் ஒரு 10 கிலோ 20 கிலோ அளவுக்கு சாணியை போட்டு ஒரு

0: ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த குளத்தில் கொட்டினோம்னா அந்த புழு அது இதெல்லாம் உற்பத்தி ஆகும், அந்த சாணத்திலேயே நல்லா உற்பத்தி ஆகும், அதை நம்ம மீனுக்கு நல்ல ஒரு இறையாகவும் இயற்கை முறையிலே.
1: வருவாய் ஈட்டும் பண்ணைக்கூட்டை நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் தொடரும். இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இதுவரை வளம் வந்தது.

0: சிந்தனை துளி. இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 11 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாவிற்கு நேயர்கள் சிறப்பாக விடையினை அளித்தது. நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களும் சிறப்பாக இருந்தது. அன்று காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் சிறுமி டி சர்மிதா அவர்கள் நல்ல பழக்கங்களின் அற்புத அணிவகுப்பினை வளம் வர செய்தமைக்கு மிக மிக சிறப்பு. மேலும் அவர் எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவராக ஆக என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 12 மாலை 4 வளம் வந்த மனம் விழியதே நிகழ்ச்சி கேட்டோம். இதில் சிதம்பரம் அன்பு நண்பர் திரு ஆர் ரத்ன சபாபதி அவர்கள் மனம் விரும்பிய பாடல் தெரிவுகளின் பிரதியாக்கம் இடம்பெற கேட்டும் ரசித்தோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. பாராட்டுகள் பல பல என்றிருக்கிறார். கடந்த 14 காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சியில் அன்பு மழலை ஜி பவ்யா அவர்கள் பேச கேட்டோம். நிகழ்ச்சி சிறப்பு, எதிர்காலத்தில் சிறந்த வானொலி அறிவிப்பாளராக பணியாற்ற வேண்டும் என்று கூறினார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 15 அன்று காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் தீவன செலவு குறைவாக அமைய பெற்ற சத்தான லாபகரமான காடை வளர்ப்பில் பராமரிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தான அன்பு சகோதரிகளின் கலந்துரையாடல் சிறப்பாக இருந்தது. வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 15 காலை 6:40 இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் இறைசக்தியை உணர வைத்த அன்புள்ளம் திருநள்ளாறு எழுத்தாளர் சகோதரி வசந்தா அம்பலவாணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்த நிகழ்ச்சியில் காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். விளமல் காவேரி எத்திராஜ் அவர்கள் கடந்த 11 மாலை 4 ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் கோடாலி மாரியம்மன் கோவில் வாசலிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் அங்குள்ள மாரியம்மன் கோவிலை பற்றியும் சித்திர மாதம் நடைபெறும் திருவிழாக்கள் பற்றியும் சிறப்பாக வழங்கினார்கள் நேயர்கள். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 12 மாலை 4 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழுதே நிகழ்ச்சியில் சிதம்பரம் ஆர் ரத்ன சபாபதி அவர்களின் பாடல்களை கேட்டேன். பாடல்களும் அதற்கான

விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒலிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தளித்தார். காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் கே முருகேசன் அவர்கள், நம் உடம்பில் குளுக்கோஸ் அவசியம் இருக்க வேண்டும், சர்க்கரை நோய்க்கான வகைகள் பற்றியும் மருத்துவர் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறினார்கள். கேட்டு தெரிந்து கொண்டோம். மருத்துவர் அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒலிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான சிகிச்சைகளும் காரணங்களும் குறித்து காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே முருகேசன் அவர்கள், தினமும் காலையில் 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றும், இரத்த ஓட்டம் சீராக இருக்க பயிற்சியினை ஏற்படுத்தும் என்பதையும் அவர்கள் எடுத்து தெளிவாக கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்புகள் பற்றியும் அங்குள்ள கோவில்கள் பற்றியும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறியதை கேட்டு தெரிந்து கொண்டேன். நேயர்கள் அனைவரும் சிறப்பாக பேசி அசத்தினார்கள். 1 மணி நேரம் சென்றதே தெரியவில்லை. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக 5ஆம் வகுப்பு படிக்கும் குட்டி சேம் சர்வேஸ் அவர்கள் பழமொழிகள் சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டி சர்வீஸ் அவர்கள் படித்து இராணுவ அதிகாரியாக ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து அதே நாளில் பிற்பகல் 2:05 ஒலிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் மனநலம் பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகள் குறித்தும் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மோகன்ராஜ் அவர்கள் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் பற்றியும் எடுத்து கூறினார்கள். தண்ணீர் தாகம் ஏற்படுவது, உடல் எடை அதிகரிப்பது, அதிகமாக பசி ஏற்படுவது, இவைகள் இருந்தால் உடனே மருத்துவரிடம் சென்று காட்ட வேண்டும் என்பதை மருத்துவர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்தனம் நாகப்பட்டினம் ஆரிய நாட்டத்தறிய சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பாக்கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட வார்த்தைகளுக்கு அவர்கள் சரியான பதில்களை கூறினார்கள். தகுந்த பாடலையும் வழங்கினார் அறிவிப்பாளர். நிகழ்ச்சி விறுவிறுப்பாக இருந்தது. வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 16ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் கனவும் காணல் நீரும் என்ற பொருளில் உரையாடினார்கள். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் தலைப்பிற்கு தகுந்த நல்ல நல்ல கருத்துக்களை வழங்கினார்கள். மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநலம் மற்றும் அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ மோகன்ராஜ் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் நேயர்கள் பொதுவான நோய்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை விளக்கமாக பெற்றார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள், உங்கள் எண்ணங்கள் எங்கள் குரலில்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்.

0: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிஎம் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 கடித மலர்கள். நேரம் 12:20.
4: விரைவு திருச்சி சாரதாசில்
3: கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கங்கலாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 11ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் சகோதரி அவர்கள் இனிமையான பாடல்களை ஒளிபரப்பி நிகழ்ச்சியை அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் சகோதரி அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி காலை 6:55 பசந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் சிறுமி ரட்சகாமணி புதுவை மாநிலத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சிறப்பாக சொன்னது சிறப்பு. எதிர்காலத்தில் டாக்டராக அவருடைய ஆசை நிறைவேற கடித வழி நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். கடந்த 13ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் எலியின் 3 வகைகள் பற்றியும் எலிகளுக்கு கண் பார்வை குறைவு, மோப்ப சக்தி அதிகம் எனவும் எலிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் சகோதரிகள் விளக்கமாக தெரிவித்தார்கள். வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சியில் பருத்தியூர் 3ஆம் வகுப்பு சிறுமி வானம் பற்றியும் வானவில் நிறங்கள் பற்றியும் அழகாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் சிறந்த மாவட்ட ஆட்சியராக என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 16ஆம் தேதி 6:55 காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு சிறுமி ஏ தாராஸ்ரீ அவர்கள் பாடிய பசுமை பற்றிய பாடல் சிறப்பாக இருந்தது. எதிர்கால கனவான ஆசிரியராகும் கனவு நிறைவேறட்டும் என்றிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி காலை 6:35 சகோதரிகளின் உழவர்களுக்கான நிகழ்ச்சி கேட்டேன். விவசாயத்தை எளிமையாக்க ட்ரோன் வாங்க 5 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படுவது பற்றி சகோதரிகள் விளக்கமாக தெரிவித்தது விவசாய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் சிதம்பரம் ரத்தின சபாபதி சிதம்பரம் சிவசக்தி நகர் ஸ்வேதா அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 12ஆம் தேதி மனம் விழுதே நிகழ்ச்சியில் சிதம்பரம் ரத்தின சபாபதி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் உலா வந்ததை நினைத்து அவர் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா வர்ணனை மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். சிதம்பரம் ஸ்வேதா அவர்களுடைய அடித்த கடிதம் இது. கடந்த 14ஆம் தேதி லஞ்ச் பிரேக்கில் பொது அறிவு கேள்விகளான கேள்விக்கென்ற பதில் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய சகோதரிகள் அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 5:30 ஒளி உலா வந்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் விநாயகர் பாடல் கேட்டது மிகவும் மனதிற்கு இனிமையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 11ஆம் தேதி காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் பெரிதினும் பெரிது கேள் என்ற தலைப்பிலான சிந்தனை அரங்கம் அடுத்தவர் செய்யும் தர்மம் எவ்வளவாக இருந்தாலும் நாம் அதைவிட பெரிதாக தான தர்மம் செய்ய வேண்டும் என்றும் பெரிதாக எண்ண வேண்டும், நம் பொருளாதார உயர்வுக்கு இறைவனிடம் பெரிதாக தர பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல தலைப்பாக இருந்தது. நேயர்களும் சிறந்த கருத்துக்களை வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மரகதவேலன் சுகன்யா அருண்மொழி அரசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி பொதுநல மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஏ.எஸ். மோகன்ராஜ் அவர்களுடன் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். இந்த தினத்தையொட்டி சர்க்கரை, தோல், சர்ம நோய், மூச்சு திணறல், ஆஸ்துமா, இசிஜி, இரத்த

0: கொதிப்புக்கான அறிகுறிகள், சிறுநீரக பாதுகாப்பு, வயதானவர்கள் உடலை பாதுகாப்பதற்கான ஆலோசனைகள் என பலவற்றையும் மருத்துவர் அவர்கள் வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு அறிவோம் நம் உரிமை, பெண்களுக்கான பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கையில் குடும்பங்களில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளுக்கும் நமக்கு தெரியாத பல சட்ட நுணுக்கங்களையும் நேயர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார் வழக்கறிஞர் வின்சென்ட் ராஜ் அவர்கள். வழங்கிய பண்பலைக்கும் வின்சென்ட் ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். பேரளம் செந்தில் கண்ணன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 17ஆம் தேதி காலை 10:05 உலா வந்த ஆலய உலா நிகழ்ச்சி அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கும்பாபிஷேகம் நேரடி ஒளிபரப்பு சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள். அன்பெனு மருத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கமும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி காலை 9:05 ஒளி உலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்று மாலை ஒளி உலா வந்த ஊரும் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. வழங்கி வரும் பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சமணார் கோவில் கண் ஸ்ரீராமலு அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 18ஆம் தேதி காலை 6:10 ஒலிபரப்பான எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி உணவும் உணர்வும் குறித்து உமா குமாரசாமி அவர்களின் நல்லவை கேட்டே நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திட்டச்சேரி எம்எஸ் சாகுல் ஹமீது அவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான மனமெழுதை நிகழ்ச்சியில் சிதம்பரம் ஆர் ரத்னசபாபதி அவர்களின் பாடல் தெரிவும் அதற்கேற்றவரான கருத்துக்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் ரத்னசபாபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 4 மணி வரை ஒளிபரப்பான எல்எஸ்சி நிகழ்ச்சியில் ஆக்கப்பூர்வமான தலைப்பு, அதாவது ஒரு நாள் செல்போன் தொடர்பு இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்ற தலைப்பு கொடுத்து நேயர்கள் அசத்திவிட்டார்கள். நேயர்கள் அனைவருக்கும் தங்களுடைய எண்ண கருத்துக்களை மிகவும் நேர்த்தியான முறையில் தெரியப்படுத்தியிருந்தார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடிதவாளர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கும்பகோணம் சுந்தபெருமாள் கோயில் கலை துரைராஜன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 15ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் காடை வளர்ப்பு பற்றி 2 அறிவிப்பாளர்களும் சிறப்பாக சொன்னார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். திருமலை ராயப்பட்டினன் ரே மதிவாணன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 10ஆம் தேதி அன்று மதியம் ஒளிபரப்பப்பட்ட டாக்டரிடம் கேளுங்கள் மருத்துவ நிகழ்ச்சி கேட்டேன். மனநல மருத்துவர் கே அருண்குமார் அவர்கள் மனநலம் பற்றிய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்தார்கள். மருத்துவர் அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்றிருக்கிறார். ஆண்டிபாளையம் மதனசேகரன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 10ஆம் தேதி இரவும் வளரும் நிகழ்ச்சி 10:00 ஒளி உலா வந்தது. நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் அவர்கள் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. மனதிற்கு இதமாக வருடி சென்றது நிகழ்ச்சி. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடிதவாளர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். உங்கள் எண்ணங்கள் எங்கள் குரலில். நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காம்

0: ராமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாம் இது. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 12:31:49. கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில். காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம்

வில்லிவாக்கம் குபேந்திரன், கொள்ளிடம் காமராஜ், திட்டச்சேரி நிசான் ஹலேம், மேனாங்குடி எம்கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 17ஆம் தேதி காலை திருவாரூர் அழகிரி நகர் மகாமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக நிகழ்வினை நமது காரை பண்பலை மூலம் கேட்டு ரசித்தோம், மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். அதே நாளில் காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய கும்பாபிஷேக நிகழ்வை காரை பண்பலை வழி ஒளிபரப்ப அருள்பாலிக்க செய்தமைக்கு நன்றிகள் பல என்றிருக்கிறார். கூரத்தாங்குடி என் கே கிருஷ்ணா அவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 15ஆம் தேதி அன்று பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பாடல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய காரை வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மயிலாடுதுறை கோ ஒப்பிலாமணி மல்லிகாமணி அவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 16ஆம் தேதி காரை வானொலி வாயிலாக காலை 7 மணிக்கு 6:55 மணிக்கு பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை மழலை மொழியில் காமராஜர், நேரு, அண்ணா, அப்துல் கலாம் என்று பல தலைவர்களின் பாடல்களும் அவர்களை பற்றி பேசியும் அசத்துகிறார்கள். திருக்குறள், கதை, பாட்டு என்று மழலைகளின் மொழியில் பேசி மயக்குகிறார்கள். மழலை சொல்லுக்கு மயங்காதோர் உண்டா? அவர்களின் வருங்கால கனவுகள் என்னவென்று கேட்டு வாழ்த்தி அனுப்புகிறீர்கள். நாங்களும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் செமனார் கோவில் பரசலூர் தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களின் பணி குறித்து பேசினார்கள். தான் படித்த பள்ளியிலேயே வேலை கிடைத்ததாகவும், 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளதாகவும், ஆசிரியர் பணி அறப்பணி என்பது, அதில் உன்னை அர்ப்பணி என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததாகவும் அவர் சிறப்பாக பேசினார். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் சிறந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞதாசன் பாரி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 13ஆம் தேதி அன்று இரவு 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் காற்றலியில் உலா வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தது. வழங்கிய காரைக்கால் வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், சரவணன், தமிழரசி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 10ஆம் தேதி காலை 7:25 தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் தென்கச்சியார் அவர்கள் சிறப்பாக கருத்துக்களை வழங்கினார்கள். அன்றிரவு இரவு மலரும் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் இதமாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி காலை 6:40 இன்சொல் அமது நிகழ்ச்சி கேட்டோம். மனித வாழ்க்கை உண்மையில் வரம்தான், குறையை பார்க்காமல் நிறையை மட்டும் பார்க்க வேண்டும் என்பதை எழுத்தாளர் திருமதி வசந்தா

மலவாணன் அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். வழங்கிய காரை பண்பலைக்கு அம்மா அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 12 அன்று மதியம் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக் என்கிற நிகழ்ச்சியில் பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு உலக அறிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் லலிதா ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாகை மூராசன்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு 30 முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10%.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
1: கடித மலர்கள் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமத்து சலாமத் சுகேனா அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி உலா வந்த தேன்மாளி நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் தேனாய் இணைத்தது நல்ல தேர்வு. பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். பிற்பகல் 2 மணிக்கு உலா வந்த அன்புடன் ஆரோக்கியம் பகுதியில் கணையம் புற்றுநோய் பற்றி மருத்துவர் அவர்கள் சிறப்பான தகவல்களை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து வந்த வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, மனமகிழ்ச்சியை தந்தது. வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 14ஆம் தேதி அன்று உலா வந்த சிந்தனை அரங்கம் நன்றி என்னும் நாணயம் மிக மிக அருமையான தலைப்பு தந்தீர்கள். நேயர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை சிறப்பாக வழங்கினார்கள். பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். திருமலைநாயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 6ஆம் தேதி ஞாயிறன்று நடைபெற்ற வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி இருவினை சொற்கள் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி தரங்கம்பாடி வட்டம் பரசலூர் ஸ்ரீ காத்தாயினி அம்பிகை மா மகா கும்பாபிஷேக ஆலய உலாவாக வலம் வந்ததை அறிவிப்பாளர்கள் சிறப்பாக வழங்கினார்கள். வர்ணனையாளர் வினோத்குமார் அவர்கள் சிறப்பாக நேரலை நிகழ்ச்சியை வழங்கினார். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் ஒளிபரப்பிய பாடல்களும் சிறப்பாக இருந்தது. நன்றியை தெரிவித்திருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். அது தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானது. அறிவிப்பாளர் அவர்கள் சிறப்பாக வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தும் காரைக்கால் பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கடித மலர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நமது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து தெரிவித்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறது கடிதமலர்கள். நேயர்களே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல்.

0: தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்திகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்திகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய

0: ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கரப் பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் என்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வ

0: இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபில் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
4: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
5: எப்படி சொல்ற?
4: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
5: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்னை தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் பால்.

0: கல்லறை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஜே கணிஷ்கா.
1: என்ன சொல்ற படிக்கிறீங்க?
2: போர்த்து.
1: இன்னைக்கு நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: சேர சோழர் பாண்டியர் பத்தி பேச போறேன்.
1: எங்க சொல்லுங்களேன்.
2: மூவேந்திரர்கள், சிலர் சோழர் பாண்டியர். சேரர்கள் ஆட்சி பகுதி கேரள பகுதி, தமிழர்கள் மேற்கு பகுதி, தலைநகரம் வஞ்சி, சின்னம் வில்லு. புகழ்பெற்ற மன்னர் சேரர் செங்கோட்டவர். சோழர்கள் ஆட்சி பகுதி திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் காவேரி திட்ட பகுதிகள். தலைநகரம் உறையூர், பூம்புகார். சின்னம் புலி. புகழ்பெற்ற மன்னர் கரிகால சோழர். பாண்டியர்கள் ஆட்சி பகுதி மதுரை, திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்கள். தலைநகரம் மதுரை. சின்னம் மீன். புகழ்பெற்ற மன்னர் நெடுஞ்செழியன். அடுத்து தேவியர்கள் பத்தி சொல்ல போற. சரஸ்வதி கலைமகள், லட்சுமி திருமகள், பார்வதி மலைமகள். அடுத்ததா முத்தமிழ் பத்தி சொல்ல போற. தமிழ் மொழியில மூன்று பிரிவா, இயல், இசை மற்றும் நாடகம். இது மூணுமே தமிழ் சொல்லுவாங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹாஹாஹா.
1: சரிங்க பாப்பா, நீங்க சூப்பரா முப்பெரும் மன்னர்கள் பத்தி எங்ககிட்ட சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: போலீஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க?
2: தப்பு செய்வங்க திருத்தி நல்ல

0: சரிங்க பாப்பா, நீங்க சொன்ன மாதிரி வருங்காலத்துல நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய ஆளான பிறகு சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ பாரத்.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. 28:00. நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 04368 இணைப்பெண்ணுடன் 231-231-298-09-99-580-90 96-42-72-31. அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலை 100.3. திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் கல்லால் என தொடங்கும் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்.

0: பண்ணிசை.
1: சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் பிற்பகல் 1 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பகானமாக ஒளி ஒலா வரும். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழையில் அளிக்கவிருக்கும் இந்த பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூத்தாண்டவம், புண்ணிய கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்திகன்பேட்டை, அருணகிரி, கீதா.

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 இருக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் ஓசகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் லலிதா ஜுவல்லரி.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருமலராயன்பட்டினம் பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிசெல்வம், வேலு சாரதா, தட்சிணாமூர்த்தி, கீதா கண்ணன், லக்ஷ்மி அன்பரசு, மோனிஷா, ஹேமா, அனுஷயா, அஸ்வினி, ராஜ், தன்வர், கைலாஷ்.

0: நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாகை மூராசன் ஸ்ரீமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
5: மின்னும் தங்க நிலவோ கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன்மழை.

நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருமலை வாசல் ராஜ தங்கமணி, வேம்பு பூபாலன், பூங்குழலி.

தென்மழை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருத்தகிரி.

நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லையும் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேன்மொழி நிகழ்ச்சிக்காகன்னு பார்த்துடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா, மன்சூர், பவித்ரமணிக்கம் ரகுபதி, சிதம்பரம் தில்லை ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் வெள்ளைச்சாமி, செல்வி அக்கா இவங்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. திருக்கண்ணபுரம் ஆனந்த் அவங்களோட கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அமுதா சேகர் தன்னோட கமெண்ட்ஸை நமக்காக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நன்னில மம்பளவாணன் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன், கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, அதம்பார் கலைச்செல்வி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இவங்களோட கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம தேன்மொழி நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. தேன்மொழியில் வரும் இந்த பாடல் கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சிவா பாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில், ரவி, மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ரசீம், தஸ்னிம்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதோ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தீன் மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பெங்களூரு டிசி பாளையம் ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம்.

தென்மணியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் குர்கத்தி முகமது இஸ்மாயில் ஜெரீனா, சீர்காழி வட்டம் மேமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன 100 விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலை சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000 மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1 தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது

0: விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில்,
1: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார்நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள், சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக ஆந்திர மாநில எல்லைப்பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 6 காணி 1 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 ரன் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடை

0: வரும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பண்பலையில் நேயர்கள் இணை கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

பண்பலியோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 2 மணி.

0: சிந்தனை துளி. உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். உறுப்பு தானம் மனித நேயத்தின் மகத்தான அடையாளம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. நேயர்களே, காரை பண்பலை 2.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, WhatsApp, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும், நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0436 இந்த இணைப்பினுடைய 2311-2991-2991-2980-295-6642-72-32-31 இந்த எண்ணிற்கு நீங்க கால் பண்ணலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அதெல்லாம் சரிங்க, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல என்ன விளையாட போறோம்னு இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க, அங்க நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அதில் தெளிவாக என்ன இன்னைக்கு விளையாட போகிறோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னு சொல்லிடலாம். அதாவது இன்னைக்கு ஒரு முதல் எழுத்து, ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து அல்லது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இது ரெண்டும் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கான குறிப்பு அதையும் சொல்லிடுவேன். அந்த வார்த்தை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து இம். இதற்கான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவை வளர்க்கும் இடம். என்னவா இருக்கும் அறிவை வளர்க்கும் இடம்? நிச்சயமா பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு வார்த்தை ப என்ற எழுத்துல ஆரம்பிக்குது, இம் என்ற எழுத்துல முடியுது. அதனால தான் முதல் எழுத்து பன்னு சொல்லியிருக்கேன்.

0: கடைசி எழுத்து இம். குறிப்பு, அறிவை வளர்க்கும் இடம். விடை என்ன? பள்ளிக்கூடம். இந்த மாதிரியான ஒரு எளிமையான வார்த்தைகள் தான் நான் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் குறிப்பும் சொல்லிடுறேன். அந்த வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லலாம். இப்ப நிகழ்ச்சியில முதல் வார்த்தை என்னவா இருக்கும் சொல்லிடலாமா? முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து இம். இதற்கான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழக்கத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தும் ஒரு பண்புன்னு வச்சுக்கோங்க. பழக்கத்தையும் பண்பையும் வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம். முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து இம். என்னவா இருக்கும் யோசிச்சுட்டே இருங்க. பாடல் கேட்டு இணைந்திருப்போம். காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு.
1: கசட தபற எறல வழல எங்கன நமன இலக்கணோ, கசக்க பிழிந்து உருட்டி புரட்டி

0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் எழுத்து கடைசி எழுத்து அந்த வார்த்தைக்கான குறிப்பு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வார்த்தையை நேயர்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து இம். குறிப்பு பழக்கத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தும் ஒரு சொல். என்ன சொல் சொல்ல வர்றாங்க ஒரு நேயர், யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவபுரியில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், வானொலி கேட்டுறீங்களா? அறிவை வளர்க்கும் இடம் பள்ளிக்கூடம் சொல்லியாச்சு. இப்ப நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன், முதல் எழுத்து கு, கடைசி எழுத்து இம்மு. பழக்கத்தையும் பண்பையும் வெளிப்படுத்துவது ஒரு மூன்று எழுத்து வார்த்தை தான், என்னன்னு சொல்லுங்களேன்.
1: முதல் எழுத்து
0: கு, கடைசி எழுத்து இம். பழக்கத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தும் சொல், மூன்று எழுத்து சொல்.
1: குடமா?
0: குணம்.
1: குணம்,
0: குணம். நன்றிங்க, நன்றி. அடுத்து நிகழ்ச்சியில் இணைவர் நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மேடம் எனக்கு கொஞ்சம் எனக்கு புரியல.
0: நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது. யார் பேசுறீங்க?
2: மகேந்திரன் மேடம்.
0: மகேந்திரன் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: பூந்தோட்டம்.
0: பூந்தோட்டம் மகேந்திரன் சார். ஒண்ணு இல்ல சார், ஒரு முதல் ஒரு சொல்லோட முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லிடுவேன். அந்த
2: சொல்லுக்கான
0: பாத்தீங்களா, அதேதான். இப்ப உங்களுக்கான சொல் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து இம். அனைத்தையும் கற்றுத்தர உதவும் ஒரு சொல், என்னன்னு சொல்லுங்க. அனைத்தையும் கற்றுத்தர உதவும், இந்த பொருள் வந்து அனைத்தையும் கற்றுத்தர உதவும். முதல் எழுத்து பூ, ஐந்து எழுத்து, ஐந்து எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து பூ,
2: புத்தகம்.
0: புத்தகம், அருமையா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சோமசுந்தர் மகேந்திரன் சார், அருமையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து இம்மு. அனைத்தையும் கற்றுத்தர உதவும் ஒரு பொருள் சொன்னேன், புத்தகம் அப்படின்னு மகேந்திரன் சார் அழகாக சொல்லிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து நிகழ்ச்சியில் யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஆர்ப்பாக்கம் கவிதா.
0: கவிதாமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? முதல் எழுத்து தே, கடைசி எழுத்து இல். ஒரு விஷயத்தை ஆழமாக அறிந்து கொள்ளும் முயற்சி. வானொலி ஒலியில குறைச்சுக்கோங்க. முதல் எழுத்து தே, கடைசி எழுத்து இல்லு. ஒரு விஷயத்தை ஆழமாக அறிந்து கொள்ளும் முயற்சி, என்னன்னு சொல்லுங்க. மூன்று எழுத்து வார்த்தை தான் இது. முதல் எழுத்தையும் சொல்லிட்டேன், மூன்றாவது எழுத்தையும் சொல்லிட்டேன், இடையில நீங்க ஒரே ஒரு எழுத்தை தான் போட போறீங்க.
3: என்ன மேடம்?
0: தே, தே, இல்லு.

0: ஒரு விஷயத்தை ஒரு விடயத்தை ஆழமாக அறிந்து கொள்ளும் முயற்சி. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செஞ்சிட்டே இருக்கும் அந்த விஷயத்துக்கான?
1: தேடுவோமா மேடம்?
0: என்னமா புரியல?
1: தேடுவோமா?
0: ஆ தேடுவோம். அதை எப்படி சொல்லலாம், வார்த்தையே சொல்லுங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க, அந்த ஒரு முழு வார்த்தையா சொல்லுங்க. மூன்று எழுத்து வார்த்தை. தேடல்.
1: தேடல்
0: தேடல், அவ்வளவுதான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆறுபாக்கம் கவிதாம்மா. சரி, அவங்கள தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் பொறையார் விஜி.
0: விஜி பொறையார்லேருந்து பேசுறீங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? முயற்சி பண்றேன். முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து இம்மு. குறிப்பு: வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவத்தால் வரும் தெளிவு. அதை என்னன்னு சொல்லுவோம்?
2: வரும் தெளிவா?
0: ஆமா, கிடைக்கிற அனுபவத்தால நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாவுல ஆரம்பிக்கும், இம்முல முடியும். ஐந்தே எழுத்து வார்த்தை. பக்குவம், அவ்வளவுதான். சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் விஜிமா. விஜிமா புறையார்லேருந்து வந்தாங்க, சிறப்பா சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவிருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளி. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் எழுத்து கடைசி எழுத்து வார்த்தைக்கான குறிப்புகள் கொடுத்த நேயர்கள்ட்ட அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து உ. இந்த எழுத்திற்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து அறியும் திறன். நல்லது எது கெட்டது எது என பிரித்து அறியும் திறன், அதற்கு பேர் என்ன? பால ஆரம்பித்து ஊல முடியும் 6 எழுத்து வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்றதுக்காக இணைப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: குத்தாலத்திலிருந்து
2: சண்முகம்.
3: ஆமாம்
2: ஐயா, வானொலி கேட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து பா, கடைசி எழுத்து ஊ, குறிப்பு நல்லது எது கெட்டது எது என பிரித்து அறியும் திறன். அது
3: என்ன?
2: ஆமாங்க, 6 எழுத்து வார்த்தை.
3: பகுத்தறிவு.
2: பகுத்தறிவு தான் சார், சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சண்முகம் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக சொன்னாங்க சண்முகம் சார், உடனே சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அதே போலவே அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
2: யார் பேசுறீங்க?
4: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
2: சுமதிமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தையின் முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து இம்மு.
4: இம்மு கடைசி எழுத்து.
2: நாம் வசிக்கும் இடம்.
4: நாம் வசிக்கும் இடம் இதயம்மா.
2: இதயம்மா, நீங்க மற்றொரு இதயத்துல இருக்கலாம். எல்லாரும் எப்படி நாம் வசிக்கும், குடும்பமாக வசிக்கும் ஒரு இடம். ஆமா, இல ஆரம்பிக்கும் இம்ல முடியும், 4 எழுத்து வார்த்தை.
4: நான்கு எழுத்து வார்த்தையா?
2: இதையும் 4 எழுத்துதான், அதுக்காக சொல்லக்கூடாது.

0: சொல்லுங்க, நாம் வசிக்கும் இடம்.
1: நான் வசிக்கும் இடம்
0: நான்கு எழுத்துதான். முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து இம்மு. சொல்லுங்களேன், நம்ம எங்க தான் வசிக்கிறோம்?
1: வீட்ல தான் வசிக்கிறோம்.
0: வீடு வேற எப்படி எல்லாம் சொல்லலாம்?
1: கோவில், கோவில் மூணு எழுத்து.
0: உங்க வீடு உங்களுக்கு கோவில் தான், நாங்க இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க வீடு கோவில் மாதிரி தான். ஆனா நான் கேட்ட வார்த்தை இன்னும் வரலையே. கோவில் இல்ல, அது மூன்று எழுத்தாச்சு. கோவில்
1: மூன்று எழுத்து.
0: என்னாச்சு, ஆரம்பிக்கும் இம்முல முடியும், இடையில இரண்டே எழுத்துதான் இருக்கு. நாம் வசிக்கும் இடம், வீடுன்னு சொல்லிட்டீங்க, அந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் என்ன?
1: வீட்டுக்கு இன்னொரு பேரு.
0: இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன். பாக்கமரத்தூர்ல இருந்து சுமதி அம்மா வந்தாங்க, அவங்கள ஒரு குழப்பு குழப்பி விட்டோமோ, கண்டுபிடிச்சிங்களா? நன்றி. ஒரு எளிமையான வார்த்தைன்னு நான் நினைச்சேன், ஆனா சுமதி அம்மாவை இப்படி குழப்பி விட்டோமோ. அடுத்து வந்து நேரம் சொல்றாங்களான்னு கேக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிப்பில் இருக்காங்க, என்ன பேசல. அடுத்து வரும் மேயர். என்னாச்சு, வருக வணக்கம். நிறைய கால்ஸ் வருது. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரியல. சரி, பாடல் கேட்டுட்டு வருவோம். மீண்டும் யாராவது நேயர் சொல்கிறாங்களான்னு கேட்டுட்டு விடைய சொல்கிறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:31. பன்மலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் கொடுத்துட்டு குறிப்பையும் கொடுத்து அந்த எழுத்து என்ன எழுத்து அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்க நேயர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கு வார்த்தை சொல்லலாமா?
3: ஆ சொல்லுங்க.
2: ஏற்கனவே ஒரு நேயத்தை கேட்டேன், நீங்க வானொலி கேட்டீங்களா?
3: இல்ல இல்ல, இப்பதான் வானொலி வச்சேன்.
2: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். முதல் எழுத்து இ, கடைசி எழுத்து இம்மு, குறிப்பு நாம் வசிக்கும் இடம். என்னன்னு சொல்லுங்க. ஆமா,
3: முதல் எழுத்து என்னமா?
2: இ.
3: இருப்பிடம்.
2: இருப்பிடம், இருப்பிடம். சரி, நீங்கள் சொன்னது ஐந்து எழுத்து வார்த்தை, நாம் வசிக்கும் இடம் இருப்பிடம் தான். நான் கேட்டது வந்து நான்கு எழுத்துன்னு சொல்லியிருந்தேன். அந்த அந்த எழுத்துக்கு என்னன்னு கூட நான் சொல்லிடுறேன். இல்லம் என்பது தான் சரியான விடம்.
3: ஓ, இல்லம்.
2: ஆ, நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்னாச்சு? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கேன்.
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா பேசுறேன் மேடம்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா.
4: ஆ மேடம்,
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: ஆ சொல்லுங்க மேடம், எளிமையா சொல்லுங்க மேடம்.
2: எளிதா? நீங்களே எளிதா கேட்டா எப்படி? சரிங்க, சரி சரி. உங்களுக்கான வார்த்தை அதாவது முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து இம்மு, குறிப்பு அறிவும் அனுபவமும் சேர்ந்து தரும் தெளிவு. அறிவும் அனுபவமும் சேர்ந்து தரும் தெளிவு. நான்கு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து வி, கடைசி எழுத்து இம்மு. என்னன்னு சொல்லுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா இருக்கீங்களா?
4: விவேகம் மேடம்.
2: விவேகம், சிறப்பா சொல்லிட்டீங்க. விவேகம் தான், சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றி. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
2: ராஜேந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
5: எளிமையா சொல்லுங்க. சொல்றேன்,
2: மிகவும் எளிமையா தான்.

0: சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. முதல் எழுத்து தே, முதல் எழுத்து தே, கடைசி எழுத்து உ. குறிப்பு, கற்ற அறிவை சோதிக்கும் செயல்பாடு. என்னன்னு சொல்லுங்க. மூன்று எழுத்து வார்த்தை தான்.
1: தேர்வு.
0: தேர்வு, அருமையா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் சார்.
1: நன்றிமா.
0: வாழ்த்துக்கள். அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அரியலூர் மாவட்டம் மதுரை கூட பாரிவள்ளல் பேசுறேன் மேடம்.
0: பாரிவள்ளல் சார், என்ன உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க?
2: அமிர்தராயன் கோட்டை.
0: அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் சார். நம்ம பண்பலை முகநூல் பக்கத்துல தவறாம பதிவு பண்ற நேயர். சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? உங்களுக்கான வார்த்தை, முதல் எழுத்து ம, கடைசி எழுத்து இம்மு. குறிப்பு, வாசனையை இப்படியும் சொல்லலாம். மூன்று எழுத்து வார்த்தை.
1: முதல் எழுத்து
0: ம, கடைசி எழுத்து இம்மு. வாசனையை இப்படியும் சொல்லலாம். என்னன்னு சொல்லுங்களேன். மூன்றே எழுத்து தான். வாசனை, அதை எப்படி சொல்லுவோம்? இப்படியும் சொல்லலாம் சொல்லிருக்க.
1: திரவம் மேம்.
0: திரவமா? இல்லைங்களே. வாசனையை இப்படியும் சொல்லலாம். என்னன்னு
1: சொல்லுங்களேன்.
0: இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம்? நல்ல முயற்சி, நன்றிங்க. நன்றி. நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோ திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நினைவிருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி. நாளை மாலை 5 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். முதல் எழுத்து, கடைசி எழுத்து, குறிப்புகளை கொண்டு நேயர்கள் வார்த்தைகளை அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு உலகணிந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், லலிதா ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சுலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அபர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் அதற்கான குறிப்பும் கொடுத்து வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த இணைப்புல

0: காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஜீவானந்தம் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? ஏற்கனவே ஒரு வார்த்தை கேட்டிருந்தோம். முதல் எழுத்து ம, கடைசி எழுத்து இம்மு, குறிப்பு வாசனையை இப்படியும் சொல்லலாம். என்னன்னு
1: சொல்லுங்களேன்.
0: ஆமா, முதல் எழுத்து ம, மூன்று எழுத்து வார்த்தை. என்னன்னு சொல்லுங்களேன். நிறைய நேர்கள் வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல கூட இதற்கான விடையை பதிவு பண்ணிருக்காங்க. இப்படியும் சொல்லலாம், அது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி. அதாவது முதல் எழுத்து ம, கடைசி எழுத்து இம்மு, வாசனையை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மூன்று எழுத்து வார்த்தையினும் சொல்லிட்டேன். மனம் அப்படின்றது தான் அதற்கு சரியான விடை. அடுத்து இணைப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம். நேரம் 2:45. யார் வந்திருக்கீங்க
2: மேடம்? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் குரோச தாலுக்கா வடுக ஸ்டாலின் மேடம்.
0: ஸ்டாலின்.
2: ஆமாம்,
0: வடுகக்குடியா?
2: ஆ, மனம்.
0: மனம், ஆ சொல்லியாச்சு, விடை சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை, அதாவது முதல் எழுத்து க, கடைசி எழுத்து இம்மு, குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் அடிக்கும் இடம், போரிடும் இடம், ரெண்டும் ஒன்று தான். போர் அடிக்கும் இடம் சொல்லுவோம் இல்லைங்களா, போரிடும் இடம். அரசர்கள்லாம் போரிடுவாங்களே, அந்த இடத்துக்கு பேர்
2: என்ன?
0: மூன்று எழுத்து வார்த்தை மேடம். மூன்று எழுத்து வார்த்தை என்ன சொல்லுங்க?
2: காயம்.
0: இல்லை, போரிடும் இடம், இடத்துக்கு பேர் சொல்லுங்க. எப்படி அந்த ஒரு இடத்துல இருந்து போர் புரியறாங்கன்னா, அந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம்?
2: அப்படிங்களா மேடம்?
0: போரிடும் இடம், போர் அடிக்கும் இடம், இரண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான்.
2: என்னன்னு
0: களம். களம், அருமையா சொல்லிட்டீங்க, அதுதான். நன்றிங்க. நன்றிங்க சாலின் ஐயா. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். அடுத்து இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பொறம்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை, முதல் எழுத்து ந, கடைசி எழுத்து வை, குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களோட பேசி மகிழ்வது. நாலு ஆரம்பிக்கும், வயில முடியும், ஐந்து எழுத்து வார்த்தை. மனம் மகிழும். ஏதாவது தெரியுதுங்களா? நண்பர்களோட பேசி சிரிக்கும் போது இது மாதிரி தான் நம்ம நிறைய பேசுவோம். முதல் எழுத்து ந, கடைசி எழுத்து வை, நண்பர்களோடு பேசி மகிழ்வது, மனம் மகிழும். என்னன்னு சொல்லுங்க. ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க. ஐந்து எழுத்து வார்த்தை.
3: முதல் எழுத்து
0: என்ன சொல்லியா? வை, கடைசி எழுத்து வை, ஐந்து எழுத்து வார்த்தை. சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நன்மை.
0: நன்மை, ஐந்து எழுத்து வார்த்தைன்னு சொன்னீங்களே. நண்பர்களோட பேசி சிரிக்கும் போது என்ன பேசுவோம்? நண்பர்கள் இல்ல, வயில முடியும் சொன்ன, நாலு ஆரம்பிச்சு வயில முடியும். நகைச்சுவை. நகைச்சுவைன்றதுதான் சரியான விடை. சரிங்களா? நன்றிங்க. நன்றிங்க. அடுத்து யார் வந்திருக்காங்க கேட்கலாம். அடுக்க வணக்கம். நினைப்பு கிடைக்கல. வணக்கம். வார்த்தை விளையாட்டு. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ.
0: வணக்கம். ஹலோ மட்டும் தான் சொல்லுவீங்களா?
5: சொல்லுங்க.
0: யார் பேசுறீங்க?
5: கோடங்குடியிலிருந்து செங்கவி.
0: செங்கவியா? டிஃப்ரெண்டா இருக்கு நேம், கோடங்குடி செங்கவி. விளையாடலாமா?
5: விளையாடலாம்.
0: உங்களுக்கு

0: வார்த்தை முதல் எழுத்து வ, கடைசி எழுத்து கை. ஒருவர் வாழும் உரை. குறிப்பு: ஒருவர் வாழும் உரை. வாழ்க்கை சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் செங்கவி, சிறப்பாக சொல்லிட்டீங்க. நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆகிடுச்சு. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கூட இன்னைக்கு நிகழ்ச்சி சிறக்க நிறைய நேயர்கள் வந்து காலையிலேருந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக இதுவரைக்கும் 22 நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வழுவூர் ஸ்ரீகிருஷ்ணா, வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கான விடையை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க, அனைத்து விடையையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மல்லியத்திலிருந்து ரவி, அவங்களே தொடர்ந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி வார்த்தை விளையாட்டு சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குலத்திலிருந்து. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி மறுபடியும் விடையை ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அருமையாக இருக்குது அப்படின்னு சங்கீதா கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சி ராணி இவங்களும் விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, அவங்களை தொடர்ந்து அமுதா சேகர் விடை ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போது கேட்ட கேள்விக்கு விடை தெரியலையே அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து திட்டச்சேரி எம் எஸ் சாகுல் ஹமீது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவில்லா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு விடை வந்திருக்கு. அடுத்து ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் அவங்க வணக்கத்தோட விளையாட்டு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா இவங்களும் வாழ்த்துக்களோடு வந்திருக்காங்க. அடுத்து பாப்பா கோவில் ரவி, அவங்களை தொடர்ந்து கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, கொள்ளிடம் கருணாநிதி, பேரளம் க சந்தோஷ்குமார் இந்த நேயர்களோடு. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் அவர்கள் அனைத்து நேயர்களுக்குமே வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம், அலம்பார் ராமன்.
0: ராமன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து இன், ஒருவர் செய்த செயலின் விளைவு. 3 எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து ப, கடைசி எழுத்து இன், குறிப்பு ஒருவர் செய்த செயலின் விளைவு என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? லதாமா, உங்களுக்கான வார்த்தை நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் நீங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து தை, பிறரை மதிக்கும் பண்பு
3: மரியாதை.
0: சிறப்பா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றிமா.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல கமெண்ட் பதிவு பண்ண அனைத்து நேயர்களுக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறது வார்த்தை விளையாட்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களை பண்பலை 100.3.

0: 2:55 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருக்கனூர் தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் வால்பாறை உபாசி திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 கண்ணு ஹோசூர் மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாற்றாம்பள்ளி பெண்ணாகரம் ஒகேனக்கல் விருதுநகர் உசிலம்பட்டி ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர் தானியமங்கலம் ராயக்கோட்டை கீழச்செருவாய் ஆனைமடுவு அணை காரியாக்கோவில் அணை நேமூர் வேடசந்தூர் தென்கனிக்கோட்டை முகையூர் நாகப்பட்டினம் மேலாலத்தூர் கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர் பாம்பார் அணை கேதண்டப்பட்டி காரியாப்பட்டி லபைக்குடிக்காடு மூங்கில் துறைப்பட்டு அண்ணாமலை நகர் பெரம்பலூர் கஞ்சனூர் பாடாலூர் கொள்ளிடம் ஜமனாமரதூர் நெய்வேலி திருவெண்ணைநல்லூர் நெடுங்கல் பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை சிதம்பரம் கெடார் கெளவரப்பள்ளி அணை பரூர் மேலூர் ஸ்ரீமுஷ்ணம் பெனுகொண்டாபுரம் சின்கோனா மேட்டூர் சேந்தூரை குடியாத்தம் தேவக்கோட்டை திண்டிவனம் முண்டியம்பாக்கம் செங்கம் திருப்பூண்டி பரமக்குடி தியாகதுர்க்கம் தண்டராம்பேட்டை சீர்காழி சிவகங்கை சேத்தியாத்தோப்பு புவனகிரி புதுவேட்டக்குடி வேளாங்கண்ணி கடவனூர் கோலியனூர் கொடைக்கானல் ஆம்பூர் காரைக்குடி தளி கொடைக்கானல் படகு குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரியில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ், அதிகள வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர் சென்னை தருமபுரி ஈரோடு கன்னியாகுமரி மதுரை சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முறை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில் அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி அன்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நீலகிரி கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி கடலூர் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் பிற்பகல் 3 மணி.

0: சிந்தனை துளி.
1: தண்ணீர் என்பது திரவத்தங்கம், எனவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: கலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: என்ன நேயர்களே, எல்லாரும் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக ரெடி ஆயிட்டீங்களா? ஆனா என்ன, இன்னும் நம்ம பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? போஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நானே ஒரு விளக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ரேடியோ மட்டும் கேட்டுட்டு அமைதியா லிசன் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் சர்ப்ரைஸ அவங்களோட நீங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணலாம்ல. இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம குடும்பத்துல இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்கங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு டக்குன்னு எங்கேருந்து தான் இந்த ஆக்டிங் வரும்னே தெரியாதுங்க. ஏதாவது அந்த விஷயம் நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், வேற ஏதாவது அந்த சாக்குப்போக்கு சொல்லிட்டு ஓடுற விஷயமா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ஆக்ஷன் கிங் இல்லைனா ஆக்ஷன் குயின் இப்படி தான் உங்களுக்குள்ளே இந்த வெள்ள வருவாங்கன்னே தெரியாதுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப விருப்பத்தோடு கிளம்புறவங்களும் இருக்காங்க. இல்லை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவலிக்குது ஏதாவது ஒரு ஆக்டிங்கை போட்டு அந்த ஃபங்க்ஷனை காலி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அட ஆமாங்க, நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஆக்ஷன் கிங்கோ குயினோ நிச்சயமாக இருப்பாங்கங்க. எந்த ஒரு விஷயத்துலையோ தன்னோட நடிப்பு திறமையை டக்குன்னு போட்டு அந்த சூழ்நிலையில் அப்படியே இப்படி அப்படின்னு மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. அப்படியாப்பட்ட ஆக்ஷன் குயின் அண்ட் ஆக்ஷன் குயின் யாரு, கிங் யாரு அப்படின்னு தாங்க சொல்ல போறீங்க. இப்போ எல்எஸ்சி நிகழ்ச்சியில வழக்கம் போல மூணே விஷயம் தாங்க. ஒன்னு உங்க பேரு, ரெண்டாவது உங்க ஊரு, அடுத்தது எளிமையான உங்களோட கமெண்ட்ஸ். பேரை சொல்லிட்டோம், ஊரை சொல்லிட்டோம், கேள்விக்கான பதில் அதாவது உங்க வீட்டோட ஆக்ஷன் கிங், அதாவது உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டோட ஆக்டிங் கிங் யாரு, ஆக்ஷன் குயின் யாரு அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் எங்களோட அம்மா, எங்களோட அப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து சொல்லும்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பதில நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. உங்கள் எல்எஸ்சிக்கான போஸ்டர் இதோ போட்டுட்டேங்க. உடனே உங்களோட கமெண்ட்ஸை நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுத்துடுங்க.

ஆமாங்க, இப்படியெல்லாம் ஒரு நடிப்பு எவ்வளவு கொடுத்தாலும் வருமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாங்க நம்ம வீட்டில் இருக்க ஆக்ஷன் குயினா இருக்கட்டும் ஆக்ஷன் கிங்கா இருக்கட்டும் அவங்களோட நடிப்பு இப்படி தாங்க இருக்கும். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப வேகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்களோட கமெண்ட்ஸையும் படிச்சிடலாமா? முதலாவதா யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பண்டாரவாடிலேருந்து எம் ஸ்ரீ கிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வேற யாரு, நாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்புத்தர்லேருந்து வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டின் கிங் எல்லாமே நான் தாங்க, நான் கேட்டது ஆக்ஷன் கிங், அதாவது நடிப்பு நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டில் யாரு அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். தில்லை ஸ்ரீனிவாசன் அழகா சொல்லிட்டாங்க, நான் தானுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆக்டிங்கை போடுறீங்க அப்படிதானே. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எரவாஞ்சலிலிருந்து கலாவதி ராஜ்மோகன் தான் சொல்லியிருக்காங்க. அன்பான பிற்பகல் வணக்கத்தோட இருவரும் போவோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம், எனக்கு இந்த ஆக்ஷன்லாம் வராதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் ஆக்ஷனுக்கும் கிங்கும் கிடையாது குயினும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இனிய பிற்பகல் வணக்கத்தோட வேற யாரும் மேடம், இந்த மாதிரியெல்லாம் நான் தான் பண்ணுவேன், என்னை எங்கள் அம்மா திட்டுனாங்கன்னா அப்படியே என் பேச்சை மாற்றி ஏம்மா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். இந்த ஆக்டிங்க்கெலாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மதிய வணக்கத்தோட வேற யாரு நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கல்லேருந்து நளினி சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் நானே தான் ராணி நானே தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்வி வேறு உங்களுடைய பதில் வேறு. உங்கள் வீட்டோட நடிப்பு நாயகன் அல்லது நடிப்பு நாயகி யாருங்கிற மாதிரி தாங்க நான் கேள்வி கேட்டிருக்கேன். மீனா சித்தர்காட்டிலேருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நமக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, என் தங்கை மகள் தஷ்வினி சாய் தான் எங்கள் வீட்டின் ஆக்டிங் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. மல்லியம் ரவி அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் எங்கள் அக்கா மகன் வெங்கடேஷ் தான், குயின் என்னோட சின்ன பொண்ணு இலக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு. அதுவும் உண்மைதாங்க, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் போடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டா ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க பாருங்க, அப்பப்பா நாமெல்லாம் தோத்து போயிடுவோம் அவங்க ஆக்டிங்க்கு முன்னாடி. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மதிய வணக்கத்தோட ராஜேந்திரன் மணக்குடி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் எங்கள் பேரை, எப்போதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் ஆக்ஷன் குயின் எங்கள் பேத்தி, அவங்களோட குடும்பத்தனத்துக்கும் சுட்டித்தனத்துக்கும் ஆளவே இல்லை, இருவரும் சேர்ந்திருந்துட்டாங்க அப்படின்னா எங்கள் வீடு எப்போது கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பசங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்டிங் அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை நாம் சமாளிச்சுக்கிட்டு ஏற்றுட்டு போகிற ஒரு மனசு இருக்கு பாருங்க, அதுவும் சொல்லவே முடியாத ஒரு விஷயந்தாங்க. மயிலாடுதுறையிலேருந்து தியாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆக்டிங் கிங் வேற யாரு நான் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க, நான் தான் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்கங்க. வாழ்த்துக்களோட யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பாப்பா கோயில் ரவி தான் சொல்லியிருக்காங்க, நான் தாங்க அந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஆக்கர் மடப்புறம் மன்சூர் அலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கத்தோட எங்கள் வீட்டோட கிங் என்னுடைய எஜமானிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காரவங்க ஆக்டிங்கை போடுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க வீட்டுக்கு தானே போவீங்க, மாட்டுவீங்க மாட்டுவீங்க.

0: எங்க வீட்டுல எங்க பொண்ணு தாரணி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா, ஜெயங்கொண்டத்துல இருந்து கலைவாணன் மெர்சிராணி தான் சொல்லியிருக்காங்க. எங்க பொண்ணு தான் ராணி, எங்க பையன்தான் ராஜா, அப்படிதான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வீட்டோட நடிப்பு நாயகன் அல்லது நடிப்பு நாயகி யாருங்கிற மாதிரி தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். மறுபடியும் சொல்லிடுறேங்க, ஏன்னா நீங்கள் வந்து அதை மாற்றி படிச்சிட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் மாறி தான் வரும். அதனால தான் நான் இதை அடிக்கடி சொல்கிறேன். அதாவது உங்கள் வீட்டோட ஆக்ஷன் குயின் அல்லது ஆக்ஷன் கிங், அதாவது நடிப்பு நாயகர்கள் அல்லது நடிப்பு நாயகி யாருந்தாங்க கேட்டிருக்கேன். என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா, டெய்லியும் புதிய புதிய தலைப்பு கொடுத்து ஷாக் அடிக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா, திருவாரூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்ஷன் கிங் மை சன், ஆக்ஷன் குயின் இஸ் மை டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் வந்து நான் தாங்க அப்படின்னு ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. ஒரு மதிய வணக்கத்தோட ஆக்ஷன் கிங் வந்து சின்ன பொண்ணு பவதாரணி, குயின் வந்து சின்ன பொண்ணு பவதாரணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பொண்ணு மகதி வந்து சத்யா, அதாவது அவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷன் குயின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரெண்டு பசங்களுமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த கமெண்ட்ஸை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மகதி சத்யா தான் மணக்குடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டின் ஆக்ஷன் கிங் யார் அப்படின்னு பார்த்தா, கடைக்குட்டி சிங்கம் சிவபாலன் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் குயின் வந்து இளைய மகள் பிரவாகினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன். அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பவித்ர மாணிக்கத்துலேருந்து ரகுபதி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நானே ஆக்ஷன் குயின் என்றால் என்னுடைய மகள் என்னுடைய முடிவு. அதாவது அவங்க வீட்டோட செல்ல பிள்ளைங்களையும் பற்றி சேர்த்து சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மற்றும் அனைத்து முடிவுகள் மற்றும் சட்ட திட்டங்கள் அனைத்திற்கும் நானே ஆக்ஷன் குயின் என்று, என்னுடைய மகள் என்னுடைய முடிவு, என்னுடைய மகளால் மாற்றவும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க நிஜமாவே கிங்கு குயினாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க சொல்கிறத மாற்ற முடியலையே. தஞ்சாவூர் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிளாக சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரவங்க தாங்க அப்படின்னு. மாட்டினீங்க வீட்டில். மலியம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் குயின் அப்படி யாரும் எங்கள் வீட்டில் இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க போல இருக்கு, டேரடியாக சொல்லிடுவாங்க போல. ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, படிச்சிடலாம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு. நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சோலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நெல்வே நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் மின்னும்.

0: இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்கள் வீட்டோட ஆக்ஷன் குயின் இல்லைனா ஆக்ஷன் கிங் யார் இருந்தாங்க கேட்டிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்துல தான் சொல்லியிருக்காங்க. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க, வேற யாரு எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங்? நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிராக்கெட்டில் யங் கிங்னு வேற சேர்த்துருக்காங்கங்க. எனக்கு தெரியாதுப்பா, அவங்க தான் போட்டிருக்காங்க. பிரதாபராமபுரத்துலேருந்து பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் குயின் யார் அப்படின்னு கேட்டால், மனைவி நான் தாங்க, அதாவது என் மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி செல்வம் என் பேத்தி யாழிசை எங்கள் வீட்டோட ஆக்ஷன் குயினுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலங்கை மாநிலந்து துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு இங்கும் இல்லை குயினும் இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னே எனக்கும் புரியலையே. ஓகே ஓகே, அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வணக்கத்தோட எங்கள் வீட்டோட கிங் யார் அப்படின்னு கேட்டால், அவங்க பையன் பேரை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, எல்லாரும் இருக்கிறது தாங்க, ஆக்டிங் வரும் தான், கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னலும் வரும் தான், எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சிங்கில் நமக்கு ஏற்ற மாதிரி போட வேண்டியது தான். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்ரமணியன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டோட ஆக்ஷன் குயின் அண்ட் ஆக்ஷன் கிங் நான் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லிட்டாங்கங்க, நான் தான் தோழி, ரொம்ப கோபம் வரும் சட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியும் ஒரு ஆக்டிங்கை போட வேண்டியது தான். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருமலஸ்தானத்துலேருந்து வீரசந்தடி தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஆக்ஷன் கிங்கும் இல்லை ஆக்ஷன் குயினும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை போட்டிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டால், முல்லைக்காட்டிலேருந்து பாபு தான், அவங்களே தான் சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் குயின் எங்கள் மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, குத்தாலம் தேரடியிலேருந்து தில்லை வில்லாலன்னு தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டின் ஆக்ஷன் கிங் யார் ஆக்ஷன் குயின் யார் அப்படின்னு கேட்டால், எல்லாமும் என் மனைவி தானுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆக்ஷன் கிங் எனது மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறையாட்லேருந்து லதா, எங்கள் வீட்டோட குயினாக இருந்தாலும் சரி கிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே நான் தாங்க, நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆக்டிங்கும் ஆக்ஷன் கிங் நான் தாங்க, ஆக்ஷன் குயின் எங்கள் மனைவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி, திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் கிங் கிடையாது ஆனால் ஆக்ஷன் ராணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் என்னுடைய மகன், ஆக்ஷன் குயின் என்னுடைய மகள் அப்படின்னு ஆக்கூர்லேருந்து செல்லராஜா சொல்லியிருக்காங்க. நிறவிலேருந்து செந்தில் சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட கிங் என் மகன், ஆக்டிங் குயின் வந்து என்னோட மகள், சுட்டித்தனமான பேச்சு சின்ன சின்ன குறும்புகள், வீடு எப்போதுமே கலகலப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா, செந்தில்கண்ணன் பேரலத்துலேருந்து தான், எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் என் மகள் அபர்ணா தான், நான் தான் ஹீரோ அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்கப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. கத்திரிப்புலத்துலேருந்து பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கமெண்ட்ஸு அவ்வளோதாங்க, அவங்க பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் என்ன, ஆனந்த் முத்துக்குமரன், எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் என்னோட பையன் முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தோட வேற யாரு என் அன்பு மகளார் தானுங்கோ அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுப் மாலிக், நேர்களை பண்பலை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பற்பலை 100.3. நேரம் பிற்பகல் 3:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். லலிதா ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
2: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா.

0: திருப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
4: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
5: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுத்துருங்க. இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வினா, உங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் அண்ட் ஆக்ஷன் குயின் யார் இருந்தாங்க கேட்டிருக்கேன். பாடலை தொடர்ந்து வந்து உங்களோட கமெண்ட்ஸை படிச்சிடுறேன்.

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:30 எந்திருக்க காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: மயிலாடுதுறை காவேரி நகர் RGK இன் அபிராமி ட்ரேடர்ஸ்.
0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேற்று நமது பண்பலில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்னைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேட்டிருந்தேன்னா, உங்க வீட்டோட ஆக்ஷன் குயின் அண்ட் ஆக்ஷன் கிங் யாரு இருந்தாங்க கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கவங்க வந்து அதம்பாடில இருந்து ராமன் சொல்லியிருக்காங்க, எங்கள் குடும்பத்தின் ஆக்ஷன் கிங் எல்லாமே நானும் தானுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடியில இருந்து பூங்கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் குயின் நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் மகள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டால் சுமதி, அவங்க தான் திருநெல்வேலி காவல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, மயிலாடுதுறையிலேருந்து ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டோட ராஜா எப்பொழுதுமே எங்கள் கணவர் தாங்க, எல்லோரும் ஆலோசித்து ஒரு செயலில் இறங்குவோம், அவர்கள் சிறப்பாக இருக்கும், ஈகோ பிரச்சனைகள் கிடையாது ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க தான், இருந்தாலும் நான் வந்து கேட்ட கேள்வியை வேற இல்லை கேட்டிருக்கேன். ஓகே, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பில் இந்த சிங்கரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் கிங் நான் தான், ஆக்ஷன் குயின் என் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கத்திரிப்பழத்துலேருந்து பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டோட இளைய மகள் தாங்க, அதாவது ஆக்ஷன் குயின் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல உங்களோட கமெண்ட்ஸையும் நம்ம கரைக்கல் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்லா சீன் நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே போடுங்க.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்க வீட்டோட ஆக்ஷன் குயின் அண்ட் ஆக்ஷன் கிங் யார் இருந்தாங்க கேட்டிருக்கேன். இந்த ஆக்டிங் போடுறவங்க யாரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மேலமாஞ்சூர்ல இருந்து ஃபாத்திமா தான் சொல்லியிருக்காங்க, எங்க வீட்டோட ஆக்ஷன் குயின் அண்ட் ஆக்ஷன் கிங், அதாவது ஆக்ஷன் கிங் வந்து என்னோட பையன் சாகுல் ஹமீது தான், எங்க வீட்டோட ஆக்டிங் குயின் வந்து எங்க மகள் ஃபைரோஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்புலேருந்து ஜான்சி தான் சொல்லியிருக்காங்க, கவியரசி ஜான்சி கவியரசி அவங்க தான் நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. நன்னில் தந்த சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ஷன் குயின் என்றால் அது என்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குழந்தையிலேருந்து கோரநாட்டு கருப்பூர்லேருந்து பிரபாகரன் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேற யாரு, நான் தாங்க எல்லாத்தையும் மேய்க்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக்ஷனும் போடுறீங்க அப்படிதானே. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மாலை வணக்கத்தோட எங்க வீட்டோட பேரை, அதாவது அவங்களோட பேரனோட ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கமெண்ட்ஸை மட்டும் கொடுக்கலாம், இந்த மாதிரி குழந்தைகளோட படத்தை நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகளோட படத்தை எப்போதுமே ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால் இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்களோட படத்தை சிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, நிறுவிலேருந்து ராஜவேல் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் எங்கள் தம்பி தாங்க, ஆக்ஷன் குயின் என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கேட்டால் தானே தெரியும் யார் ஆக்ஷன் குயின் ஆக்ஷன் கிங்னு. கொள்ளிடம்லேருந்து கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாமே நான் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் குயின் அதாவது எங்கள் பொண்ணு அவந்திகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இனிய பிற்பகல் வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் தாங்க, எங்கேயாவது போகணும்னா உடனே அப்படியே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விட்டுட்டு அப்படியே போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் தங்கி விடுவேன், அப்போ எப்பயாவது தாங்க இப்படி காரணம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான வேலைன்னா போயிடுவேன், இருந்தாலும் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்கல்ல அதனால் இவங்களுக்கு ஆக்ஷன் கிங் அப்படின்னே சொல்லிடலாங்க. காரைக்கால்லேருந்து அருள் ஷாலினிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் வேற யாருங்க, நான் தான் ஆக்ஷன் குயின் அண்ட் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாலினிரியா எனது செல்ஃபோனுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது, இது புது கமெண்ட்ஸாக இருக்குது. இந்த கமெண்ட்ஸை யார் கொடுத்துருக்காங்கன்னா, திட்டச்சேரியிலேருந்து அப்துல் ரஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஜான்ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட எங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் யார் அப்படின்னு பார்த்தா பாசமகள் முகமது அஜ்மல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் குயின் வந்துட்டு என்னோட அன்பு மகள் பாலிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற யாரு, என் மனைவி தானுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கீங்களே, அடி கன்ஃபார்ம் போல இருக்கு. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்துலேருந்து இருக்கையூர் சக்தி தான் சொல்லியிருக்காங்க, ஆக்ஷன் கிங் அண்ட் நான் தானுங்க குயின் என் மனைவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மகள் பவ்யா தான் அப்படின்னு ஒரு அழகான கமெண்ட்ஸ் குட்டியாக கொடுத்துருக்காங்க ரவிக்குமார் தனிக்கொட்டகம்லேருந்து. உண்மைதாங்க, உங்கள் வீட்டோட ஆக்ஷன் கிங் அண்ட் ஆக்ஷன் குயின் அப்படி யார் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும், அதனால் நீங்கள் நம்ம காரைக்கால் பண்ணல ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்களுடைய பதிலாக கமெண்ட்ஸாக கொடுங்க.

இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்க வீட்டோட ஆக்ஷன் கிங் அண்ட் ஆக்ஷன் குயின் யாரு தாங்க கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க, ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சாச்சு. இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்கு, அதையும் படிச்சிருவோம். மேமாத்தூர்ல இருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க வீட்டோட ஆக்ஷன் கிங் எல்லாம் கிடையாதுங்க, ஆனா ஒரு பரபரப்போடயே கிளம்புவோம், வீட்டில் வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆக்ஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கிங் இல்ல குயின் கண்டிப்பா இருக்காங்க, அந்த ஆக்ஷன் குயின் இவங்க தான் போல இருக்கே. அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆசை தம்பி பாலுரையான் பட்டிகை அதுல இருந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்க வீட்டோட ஆக்ஷன் கிங் வந்து எங்கள் அருமை இளைய மகள் பிரபாவதி தான். பிரபாவதி அவங்க குட்டீஸ் தான் வந்து ரொம்ப ஆக்ஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கண்ணா, இளைய மாலை வணக்கத்தோட எனது வீட்டின் ஆக்ஷன் கிங் எனது பேரன் மனோஜ் பாண்டியன் தான் அப்படின்னு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்த எல்லா கமெண்ட்ஸையுமே அழகாக படித்து முடிச்சாச்சுங்க. கமெண்ட்ஸ் பண்ண எல்லா நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்காகவும் நன்றி. எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: கதைகளுக்கு. பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது லலிதா ஜுவல்லரி வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட்.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: தொடர்வது நாடகம்.
2: ஆகாஷ்வாணி
3: நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர் எஸ் ராஜகுமார், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர் வி விஸ்வேஸ்வரன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர் பி நடராஜன், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. நாயக்க மகாதேவி நாடகம்.
4: இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னா,
5: இதோ தண்டரோ போடுறாங்களே, வாப்பை கேட்போம்.
4: தஞ்சை பேரரசரின் புதல்வி நமது பாசத்திற்குரிய இளவரசி மோகனாங்கி இன்ப சுற்றுலா போயிட்டு நாடு திரும்புற வேலையில அடர்ந்த காட்டுல திசை மாறி போயிட்டதா தெரிய வருது.
5: அட கடவுளே, இளவரசிய காணாமா?

0: இளவரசியை காணாததால நமது பேரரசர் விஜயராகவ நாயக்கர் துன்பத்துல ஆழ்ந்திருக்காரு. இளவரசிய பத்தின தகவல் கொடுத்தாலோ அல்லது இளவரசிய பாதுகாப்பா மன்னர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இது தஞ்சை பேரரசரின் ஆணை.
1: இளவரசிக்கு இந்த கதை நமக்கெல்லாம் என்னங்க? வாங்க போய் தேலாம், வாங்க வாங்க போலாம் வாங்க.

0: தஞ்சை பேரரசருக்கு வணக்கம். இளவரசியார் வந்து கொண்டிருக்கிறார்.
1: அப்பா, அப்பா!
2: மங்கம்மா, மகளே, வந்து விட்டாயா?
1: ஆமாப்பா.
2: மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற உன்னை 4 நாட்களாக காணாமல் நான் எப்படி பதறிவிட்டேன் தெரியுமா?
1: அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போவதற்கு?
2: சின்ன குழந்தையாக இருந்திருந்தால் என் கண்காணிப்பில் அல்லவா இருந்திருப்பாய்? இப்போது நீ வளர்ந்து விட்ட பெண்ணாக இருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகனை போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது சரி, இந்த பெண் யார் என்று நீ சொல்லவில்லையே.
1: என்ன, எங்கே சொல்ல விட்டீர்கள்? இவள் என் தோழி, பெயர் மோகனாங்கி.
2: இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லையே, யாரம்மா நீ?
3: நான்
1: பயப்படாதே மோகனாங்கி, இவர் என் தந்தை லிங்கமநாயக்கர்.
3: நான் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கரின் மகள் மோகனாங்கி.
2: என்ன, இளவரசி மோகனாங்கியா? நீங்கள் எப்படி இங்கே? என்னால் நம்ப முடியவில்லையே.
1: அப்பா, இன்று நான் மிகப்பெரிய சாகசம் செய்திருக்கிறேன்.
3: ஆமையா, உங்கள் மகள் மங்கம்மா இன்று என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி இருக்கிறாள்.
2: என்னம்மா சொல்லுகிறீர்கள்?
3: ஐயா, நான் கொல்லிமலை அழகை பற்றி கேள்விப்பட்டு அதை சுற்றி பார்க்க விரும்பினேன்.
2: சரி.
3: என் தந்தையிடம் என் விருப்பத்தை சொன்னேன். அது நம் ஆளுகைக்கு உட்பட்ட இடமில்லை, அங்கு செல்வது ஆபத்தானது என்று என் தந்தை மறுத்துவிட்டார்.
2: பிறகு?
3: மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தியதால் மாறு வேடத்தில் சில வீரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். நானும் கொல்லிமலை அழகை சில தினங்கள் ரசித்து பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சுற்றுப்பாதையில் சென்றால் நேரமாகிவிடும் என்பதால் விரைந்து சென்று விடலாம் என்று காட்டுப்பாதையில் புகுந்து விட்டோம். திடீரென்று பாதி வழியில் கள்வர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களோடு போராட முடியாமல் வீரர்களும் என்னோடு வந்த தோழிகளும் அவர்கள் உயிரை காத்துக் கொள்ள ஓடிவிட்டார்கள்.
2: இளவரசி, ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு? இளவரசியின் உயிரை விட தங்கள் உயிரை பெரிதாக நினைத்தவர்களை நம்பி வெளியே வந்தது தவறல்லவா?
1: அப்பா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள்.
3: என்னை சேர்ந்தவர்கள் ஓடிய பிறகு அந்த கல்வர்கள் என்னை நெருங்கிய நேரம் அப்பப்பா நான் பயத்தில் அலறிவிட்டேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் புலி சீறி பாய்ந்து வந்தது.
2: என்ன, பெண் புலியா?
3: ஆமையா, அந்த கல்வர்களோடு போராடி அவர்களை ஓட ஓட விரட்டி என்னை காப்பாற்றிய அந்த பெண் புலி இதோ உங்கள் மகள் மங்கம்மாள். மங்கம்மாள் மட்டும் அந்த நேரம் அங்கு வராது இருந்திருந்தால் கடவுளே, என் கதி என்னவாகி இருந்திருக்கும்?
1: அப்பா, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கண்களுக்கு நான் ஆணாக தெரிகிறேனா இல்லை பெண்ணாக தெரிகிறேனா?
2: என் மகள் வீரம் மங்கம்மாளாகவே தெரிகிறாள்.
3: ஐயா, மங்கம்மாளை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்.
2: நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் அம்மா. இளவரசி, தாங்கள் என் விருந்தினராக சில தினங்கள் இங்கே தங்கி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை காணாமல் தஞ்சை அரசர் சொல்லொண்ணா வேதனையில் இருப்பார். உடனடியாக தங்களை உரிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்ப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
3: ஆம், என் தந்தை மிகவும் கவலையுடன் இருப்பார். உடனே நான் தஞ்சை செல்ல வேண்டும்.
1: இல்லை இல்லை மோகனாங்கி, என்னோடு தங்கி இருந்து விட்டுதான்.

0: செல்ல வேண்டும்.
1: மங்கம்மா, என் உயிருள்ள அளவும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. மங்கம்மா, இன்று நாம் பிரிந்தாலும் என் இதயத்தை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
0: மோகனாங்கே,
1: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன். நிறைவேறாத ஆசை என்று உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உன் மனக்கோட்டையை மலைக்கோட்டையாக மாற்றக்கூடிய உன் தோழியாக இந்த மோகனாங்கி நான் இருப்பேன். இது உறுதி மங்கம்மா, உறுதி.
0: மோகனாங்கி, என்னை பிரிந்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டாய். மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது?
1: மங்கம்மா, நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு நீண்ட நாள் தங்கியிருக்க வேண்டும். நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தந்தை உங்களை பார்க்க விரும்புவார். மங்கம்மா, இப்போது நான் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதோ பார் மங்கம்மா, எங்கே, எனக்கு விடை கொடு.

0: அப்பா.
1: மகளே, மோகனாங்கி, வந்து விட்டாயா? உன்னை காணாமல் தவித்து போய்விட்டேன் அம்மா. அப்பாடா, உன்னை பார்த்ததும் தான் என் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே?
0: இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. எப்படி போனேனோ அப்படியே உங்கள் மகளாகவே திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா.
1: என்னம்மா இது? சிறுபிள்ளைத்தனமான உன் நடவடிக்கையால் எனக்கு எவ்வளவு அபகீர்த்தி தெரியுமா?
0: என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன்.
1: பெற்ற மகளையே பாதுகாக்க தெரியாத அரசன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் என்ற ஏளன பேச்சிற்கு என்னை ஆளாக்கி விட்டாய் மகளே.
0: அப்பா, இனி உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அப்பா.
1: மோகனா, உன்னை காப்பாற்ற முடியாமல் நிர்கதியாய் விட்டு விட்டு வந்த காவலர்களையும் உன் தோழிகளையும் சிறையில் அடைத்து விட்டேன்.
0: அப்பா, அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. சுற்றுப்பாதையில் செல்ல இருந்த அவர்களை காட்டுப்பாதையில் செல்ல வற்புறுத்தியதே நான் தான்.
1: அப்படியா?
0: அதோடு எதிரிகளின் வளமறியாது அவர்களோடு போரிட்டு மாள்வதில் என்ன பயன்? அப்பா, எனக்காக அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள் அப்பா.
1: அது சரி, நீ எப்படியம்மா அங்கிருந்து தப்பி வந்தாய்?
0: அப்பா, என்னை காப்பாற்றியது ஒரு பெண்.
1: என்ன, பெண்ணா?
0: ஆமாப்பா, இடது கையில் கட்டாரியும் வலது கையில் குத்தீட்டியுமாய் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து குதித்தாள். குன்றுகளின் சந்து பொந்துகளில் மறைந்து பின் தாவி எதிரிகளை தாக்கியதை பார்த்து நான் பிரமித்து விட்டேன். நிச்சயம் அவள் முழு பயிற்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். கல்வர்களை என்னை நெருங்க விடாமல் தடுத்து சாதுரியமாக அவள் போரிட்ட விதம் ஆண்களையும் மிஞ்சுவதாக இருந்தது. சற்று நேரத்தில் அவளோடு சேர்ந்த சில வீரர்களும் அங்கு வந்துவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று கல்வர்களும் ஓடிவிட்டார்கள்.
1: யாரம்மா அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: ஆமாப்பா, அவள் தந்தையின் பெயர் லிங்கமன் நாயக்கர்.
1: லிங்கமன் நாயக்கர்? ஒருவேளை மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் முன்னாள் படைத்தளபதியாக இருப்பாரோ? சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். பொண்ணும் பொருளும் பரிசாக பெற வேண்டியவர்கள்.
0: ஆமாப்பா, என் உயிர் காத்த தோழியையும் அவளை வீராங்கனையாக வளர்த்த அவள் தந்தையையும் இங்கு அழைத்து வந்து விருந்தினர்களாக தங்க வைக்க வேண்டும். அப்பா, அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள் அப்பா.
1: உடனடியாக ஆக வேண்டியது செய்கிறேன் அம்மா. நீ போய் ஓய்வெடுத்துக்கொள்.
0: சரி அப்பா.
2: அரசே, தங்களை காண மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் தூதுவர் வந்திருக்கிறார்.
1: மதுரை மன்னரின் தூதுவரா? விருந்தினர் மாளிகையில் அவர் தங்க ஏற்பாடுகளை செய்.
2: உத்தரவு அரசே.

என் மீது பகைமை பாராட்டுபவன் மதுரை மன்னன் சொக்கநாதன். இன்று தூது அனுப்புகிறான் என்றால்

0: மகளே மங்கம்மா, உன் தந்தை லிங்கம்மனையே வாழ்வீச்சில் வீழ்த்தி விட்டாயே. வெற்றி உன் பக்கமே.
1: அப்பா, நான் வீழ்த்தி விட்டேனா? இல்லை, நான் வீழ்த்த நீங்கள் காரணமா? எதுவாயிருந்தாலும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சிக்குத்தான் வெற்றி.
0: வாழ்வீச்சில் மட்டுமல்ல மகளே, உன் வாய்வீச்சிலும் உன்னை வெல்வது கடினம்.
1: மொத்தத்தில் என்னை வாயாடி என்கிறீர்கள்.
0: குழந்தைகள் எப்படி பேசினாலும் பெற்றவர்களுக்கு அது பெருமையாகத்தான் தெரியும்.
1: அப்படியானால் இன்னும் நீங்கள் குழந்தையாகவே என்னை நினைக்கிறீர்களாப்பா?
0: உன்னை ஒருவன் கையில் ஒப்படைக்கும் வரை நீ எனக்கு குழந்தைதானடா.
1: அப்படியானால் நான் எப்போதும் உங்களிடமே இருந்து விடுகிறேன் அப்பா.
0: அது எப்படி அம்மா முடியும்? கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அழகு, அறிவு, ஆயுதம் தாங்கிய கள்வர்களையே விரட்டி அடித்த உன் வீரம், அனைத்தும் உன்னை கைப்பிடிக்க போகும் உன் மணாளனுக்கு போய் சேர வேண்டாமா?
1: போங்கள் அப்பா. அப்பா, அப்பா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்.
0: என்னம்மா கனவு?
1: சொன்னால் பரிகசிக்க மாட்டீர்களே.
0: அடாடா, பரிகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்லவா என் மகள் மங்கம்மாள். கண்டது நல்ல கனவு தானே?
1: அப்பா, ஒரு பேரரசன் இரு கரங்களையும் வேகமாக வீசிக்கொண்டு வீருநடை போட்டபடி என் அனுமதியின்றி என் அறையில் புகுந்து.
0: என்ன தைரியம்? பரவாயில்லை, கனவுதானே. அப்புறம்?
1: ஏ மங்கம்மா, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன். எப்போது என்னிடம் வரப்போகிறாய்? வருகிறாயா, இல்லை உன்னை கடத்தி கொண்டு போகவா என்றபடி என்னை இருக்க.
0: என்ன, யார் அந்த காமுகன்? ஓஹோ, கனவுதானே. சரி, பேரரசன் என்றாயே, முகம் தெரிந்தவனா அல்லது புதியவனா?
1: முகம் தெரிந்தவர்தான் அப்பா, தாங்களும் அறிந்தவர்தான்.
0: நான் அறிந்தவரா? யாரம்மா அந்த பேரரசர்?
1: அவர் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர்.
0: என்ன ஆச்சரியம், என் நீண்ட நாள் கனவும் நேற்று நீ கண்ட கனவும் ஒன்றாகவே இருக்கிறதே.
1: என்னப்பா சொல்கிறீர்கள்?
0: ஆம், மன்னர் சொக்கநாதருக்கு ஏற்றவள் நீ என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
1: அப்பா,
0: உடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுதான். ஆனால் நீ சகல சௌந்தரியங்களும் நிறைந்தவள், அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம், அழகின் அவதாரம். நீ சேர வேண்டிய இடம் சொக்கநாதரின் அரண்மனை என்று யாரோ என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: அப்பா,
0: இப்போது நீ கண்ட கனவும் என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது. இது என்ன, தற்செயலான ஒரு நிகழ்வா அல்லது தெய்வத்தின் வழிகாட்டலா?
1: அப்பா, எதுவாயிருந்தாலும் மறந்துவிட வேண்டியதுதான்.
0: ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்?
1: ஆமாப்பா, நடக்காததை நினைத்து ஏமாறுவதை விட நடப்பதை நினைத்து திருப்தி அடைவதுதான் மேல் என்று நீங்கள் தானே சொல்வீர்கள்?
0: இல்லை அம்மா, இல்லை, இது தெய்வத்தின் கட்டளை. எண்ணெயில் மூழ்கிய திரியை வெளியே எடுத்து விட்டிருக்கிறாய். இனி தீபத்திற்கு ஒளி தர வேண்டியது என் வேலை, அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போய் ஓய்வெடுத்துக் கொள்ளு.

0: எங்கள் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களே, விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளும் கிடைத்தனவா?
1: எந்த குறையும் இல்லை அரசே, நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
0: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
1: ஆம் அரசே, நல்ல செய்திதான்.
0: நல்ல செய்தியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான். விவரத்தை சொல்லுங்கள்.
1: நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதுவரை திருமணத்தில் விருப்பமின்றி இருந்தார் எங்கள் அரசர் சொக்கநாதர். தங்கள் குமாரத்தி இளவரசி மோகனாங்கியின் அழகிய தோற்றத்தை ஓவியத்தில் பார்த்த பிறகு இப்போது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
0: என்ன,
1: இளவரசியார் எங்கள் நாட்டின் பேரரசியாக வருவதை எங்கள் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். மதுரை அரசும் தஞ்சையும் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்றுபடும் நன்னாளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன அரசே, சிந்தனையில் அழிந்து விட்டீர்கள்?
0: அமைச்சரே, இந்த விதத்திலாவது சொக்கநாதன் என்னை பணிய வைத்து விடலாம் என்று கனவு காண்கிறானா?
1: அரசே, பொறுமை காக்க வேண்டும். இந்த திருமண பந்தம் நம்மிடையே உள்ள பல மனவேற்றுமைகளுக்கு விடை கொடுத்துவிடும். போர் மேகங்களின் வேகம் கூட தணிந்து விடும்.
0: நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். போரில் பணிய வைக்க முடியாத என்னை திருமணத்தின் மூலம் பணிய வைத்து விடலாம் என்பதுதானே சொக்கநாதனின் திட்டம்.
1: அரசே, தங்களிடமிருந்து இந்த அளவு கோபத்தை நான் எதிர்பார்க்கவில்லை.
0: நடந்ததை மறப்பது மற்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம், அடிபட்ட வலி எனக்குத்தான் தெரியும். என்னை எதிர்த்து போரிட்ட மராட்டிய தளபதி சாக்கோஜிக்கு உதவியவன் சொக்கநாதன். உதவி கேட்ட என்னை புறக்கணித்து விட்டதும் அல்லாமல் சாக்கோஜிக்கு படைபலம் தந்து உதவியதன் மூலம் என் முதுகில் குத்தியவன் சொக்கநாதன்.
1: அரசே, நடந்ததற்கான காரண காரியங்களை கூறி விவாதிக்க விரும்பவில்லை. முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இது. கனிந்து வரும் வேளையில் சினம் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. தங்கள் அரசுக்கும் இளவரசியார் மோகனாங்கிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர், தகுதி படைத்தவர் எங்கள் அரசர் சொக்கநாதர்.
0: என் மகளை மனம் புரிய எந்த வகையில் தகுதி படைத்தவர் உங்கள் அரசர்?
1: அரசே, தங்கள் பேச்சின் உள் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை.
0: இன்று சொக்கநாதன் மதுரை அரசனாக இருக்கலாம், அரச வம்சமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொக்கநாதனின் முன்னோர்கள் யார்? விஜயநகர மன்னரிடம் அடப்பக்காரனாக கை கட்டி வாய் பொத்தி சேவகம் புரிந்த வம்சம் தானே.
1: அரசே, உண்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாகத்தானே நாடாளும் மன்னர்களாக உயர்ந்திருக்கிறார்கள்.
0: அடித்தளம் அடிமைத்தனம் என்பதுதானே உண்மை.
1: அரசே, எங்கள் மாமன்னர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான். இந்த திருமண உறவும் புதியதல்லவே. இதற்கு முன்னதாகவே தஞ்சை மாமன்னரின் மகளை எங்கள் திருமலை நாயக்க மாமன்னர் மனம் புரியவில்லையா?
0: அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்கள் அரசகுமாரி திருமலை நாயக்கரிடம் பட்ட அவமானம் என் மகளுக்கும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
1: அரசே, தாங்கள் ஒரு முடிவோடு பேசுவதாக நான் எண்ணுகிறேன். திருமலை நாயக்கர் காலத்து அவமரியாதைக்கும் எங்கள் மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. மதுரையும் தஞ்சையும் ஒரு மரத்திலிருந்து பிரிந்த கிளைகள். நமக்கிடையே உள்ள பகைமை எதிரிகளின் ஊடுருவலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதை தங்களின் சொந்த பிரச்சனையாக பாராமல் நாட்டின் நலங்கருதி பார்க்க வேண்டும். இருமனம் கலந்ததுதான் திருமணம். எங்கள் மன்னரின் இசைவை நான் தெரிவித்து விட்டேன். இளவரசியாரின் மனதையும் தாங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று நான் நினைக்கிறேன்.

0: ஆடு பகை குட்டி உறவாகி விடுமா என்ன? என் கருத்துத்தான் என் மகளின் கருத்தாகவும் இருக்கும். ஆனாலும் இது பற்றி என் மகளிடம் பேசுகிறேன்.
1: அரசே, தங்கள் குமாரத்தி மீது நீங்கள் கொண்ட பாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நல்ல செய்தியோடு மதுரை செல்ல வழியும் கிடைத்திருக்கிறது. நன்றி அரசே.
0: விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அமைச்சரே.
1: என்ன அரசே?
0: உறங்கி ஓய்வெடுங்கள். கனவுகளுக்கு அங்கு இடம் வேண்டாம். Ha ha ha!

0: மாமன்னருக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து அமைச்சர் வேங்கடகிருஷ்ணப்பர் மன்னருக்கு ஒரு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்.
1: கொடு. மாமன்னர் சொக்கநாதருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். தஞ்சையிலிருந்து வேங்கடகிருஷ்ணப்பர் வரையும் நிருபம்.
2: மன்னரிட்ட ஆணைப்படி தஞ்சை அரசர் விஜயராகவ நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். தங்களின் சுமூகமான எதிர்பார்ப்புக்கு மாறாக தஞ்சை மன்னரின் அணுகுமுறை சற்று ஏமாற்றம் தருவதாகவே இருக்கிறது.
1: என்ன?
2: மன்னரின் கோபம் சற்றும் தணியவில்லை. பிடிவாத போக்கும் மாறவில்லை. ஆனாலும் இளவரசி மோகனாங்கியின் விருப்பத்திற்கு மாறாக அரசர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அவர் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மகள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பாசம் நான் தூது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி படைத்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இன்றைய நிலை காய் என்றாலும் அதுவே நாளை கனியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நல்ல செய்தியோடு மன்னரை நேரில் சந்திக்கிறேன்.
1: விஜயராகவா,
3: அப்பா அழைத்தீர்களாமே. என்னப்பா, வழக்கமான உற்சாகத்தை காணும். தஞ்சை மன்னருக்கு ஏதும் குழப்பமா?
4: ஆம் மோகனா, சற்று குழப்பத்தில் தான் இருக்கிறேன்.
3: ஓ, என்னை பற்றி உங்களுக்கு கவலை வந்துவிட்டது. இன்னும் என்னப்பா குழப்பம்? நான் தான் கிடைத்து விட்டேனே.
4: நீ கிடைத்து விட்டாய். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அல்லவா?
3: அப்பா, எதை பற்றி சொல்கிறீர்கள்?
4: உன் திருமணத்தை பற்றி சொல்லுகிறேன்.
3: அதற்கென்னப்பா இப்போது அவசரம்?
4: ஆண்டவன் உனக்கு அழகை அள்ளி தந்திருக்கிறார். ஆளும் அரசர்கள் சும்மா இருப்பார்களா? தூது அனுப்புகிறார்கள்.
3: நீங்கள் சொல்வதை பார்த்தால் மதுரையிலிருந்து வந்த தூதுவர்?
4: உன் கணிப்பு சரிதான். சொக்கநாத நாயக்கருக்கு நீ வேண்டுமா? என்னம்மா அமைதி காக்கிறாய்? எனக்கு தெரியும், என் எதிரியை நீயும் எதிரியாகத்தான் நினைப்பாய்.
3: அப்பா,
4: ஆனாலும் மகளே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதை திறந்து பதில் சொல்லலாம்.
3: அப்பா, இது நான் எதிர்பார்த்ததுதான்.
4: என்னம்மா சொல்கிறாய்?
3: ஆமப்பா, பசிப்பினி போக்க தாங்கள் ஒரு யாகம் நடத்தினீர்களே. பொன்னால் பசு உருவம் செய்து அதன் வயிற்றினுள் அமர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களை ஓதி பிறகு வெளியே வந்து எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து அதன் நினைவாக நம் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு ரத ஊர்வலம் நடத்தினோமே.
4: ஆமாம், அரசன் பசுவின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்தால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கும் என்று வேத விற்பனர்கள் கூறிய அறிவுரையின்படி செய்தேன்.
3: அந்த ஊர்வலத்தில் ஒரு தனி ரதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மண்டபத்தின் தூண் அருகே ஒரு எளியவரை போல் உடையணிந்து மதுரை மன்னர்

0: சொக்கநாதர் வைத்த கண் வாங்காது என்னையே பார்த்து கொண்டிருந்தார்.
1: என்னமா சொல்கிறாய்? சொக்கநாதனாவது இங்கே வருவதாவது? அப்படியே இருந்தாலும் அவன் தான் சொக்கநாதன் என்று உனக்கு எப்படி தெரியும்?
0: அருகில் இருந்த என் தோழி மதுரையை சேர்ந்தவள், அவள்தான் அடையாளம் காட்டினாள். அவரை பார்த்ததும் நானும் சற்று தடுமாறிவிட்டேன்.
1: என்ன?
0: அன்றிலிருந்து அவர் நினைவு இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான் உண்மை.
1: என் பல தோல்விகளுக்கு காரணமானவன் சொக்கநாதன். நான் முதல் எதிரியாக நினைப்பதும் அவனைத்தான்.
0: அப்பா,
1: உன் மனதில் அவன் ஒரு பகைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த உருவத்தில் இருந்தாலும் என் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
0: அப்பா, எதிரி எப்போதும் எதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா? எதிர்த்து நிற்கும் போது பகைவனாக இருக்கட்டும், நெருங்கி வரும்போது உற்றவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லையே.
1: தவறுதான். என் விருப்பத்திற்கு மாறாக நீ பேசிக் கொண்டிருப்பதும் தவறுதான்.
0: நான் தவறு செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை. அப்பா, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் தவறமாட்டேன் அப்பா.
1: மகளே.
2: அரசே, வணங்குகிறேன். லிங்கமநாயக்கரும் அவர் மகள் மங்கம்மாளும் தங்களை காண விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கின்றனர்.
1: மோகனா, நீ சென்று அவர்களை கவனித்துக் கொள். நானும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுகிறேன்.

0: மங்கம்மா.
1: மோகனா
0: வா, மங்கம்மா வா. உன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நானும் தான். திடீர் என்று அப்பா என்னிடம், நாம் உடனே தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறோம், புறப்பட தயாராயிரு என்று சொன்னவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை.
0: உன்னை பற்றி அப்பாவிடம் சொன்னதிலிருந்து அவரும் உன்னை காணும் ஆவலில் இருக்கிறார்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது இளவரசி. தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா?
0: என்ன இது மங்கம்மா? இளவரசி, தாங்கள், பொங்கல் என்று. மங்கம்மா, நான் என்றும் உனக்கு மோகனாங்கிதான். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமே.
1: இருந்தாலும்
0: இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன் உயிர் தோழிதான். மரியாதை கொடுத்து உயிரை எடுத்து விடாதே. மங்கம்மா, சற்று முன் வரை நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் மனம் சற்று தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரச குமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரச குமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்லாலானது என்றா நினைக்கிறாய்? அதிக குழப்பங்களே மேல்மட்டத்தில் தானே.
1: மோகனா, குழப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: அது எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சின்ன வாக்குவாதம்.
1: அப்படியானால் விருந்தாளியாக நான் வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, நீ வந்த நேரம்தான் சரி. காயத்திற்கு மருந்து போல.
1: அப்படியானால் நான் உன் விருந்தாளி இல்லை,
0: பிறகு
1: மருந்தாளி.
0: மங்கம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது.
1: அப்படியா? ஏன்?
0: விகல்பமில்லாத உன் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, கள்ளம் கபடமற்ற உன்னுடைய சிரிப்பு, அதே நேரத்தில் சீரிப்பாயும் சிங்கத்தின் போர் குணம், வட்டமிடும் வானத்து பறவை போல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம்.
1: ஓ,
0: மனதை விட்டு சொல்கிறேன் மங்கம்மா, உன்னை அடைய போகும் மணாளன் மிகவும் கொடுத்து வைத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் இன்னும் தெரியவில்லை.
1: மோகனா, ஆனால் எனக்கு தெரியும்.
0: ஓ, காதல் வயப்பட்டு விட்டா என்று சொல்.
1: மோகனா, இது ஒருதலை காதல்.
0: அது வேற. ஆனால் என்ன மங்கம்மா, உன் மனதை திருடிய அந்த மன்மதன் யார் என்று சொல். என் தந்தையிடம் சொல்லி நானே அவனை இழுத்து வந்து உன் கழுத்தில் மாலையிடச் செய்கிறேன்.
1: மோகனா, அவரை அடைவது அத்துணை சுலபமல்ல.
0: அப்படியா? ஏன், உன் அவர் இந்த பூமியில் தானே இருக்கிறார்? பிறகென்ன, என் உயிர் தோழிக்காக நான் எத்தனை தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்து

0: உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
1: மோகனா, வானத்து நிலவை கையில் ஏந்த முடியுமா?
0: முடியாது.
1: என்னை பொறுத்தவரை அவர் வானத்து நிலவு.
0: மங்கம்மா, என்னை அருகில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை இழந்து பேசுவதை முதலில் நிறுத்து. இதோ பார், அவர் பெயர், ஊர், அனைத்து விவரங்களையும் சொல். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: மோகனா, மோகனா, அவர் ஊர் மதுரை, பெயர் சொக்கநாதர்.
0: மதுரை சொக்கநாதரா? நீ யாரை சொல்கிறாய்?
1: ஆம் மோகனா, மதுரை மாமன்னர் சொக்கநாத நாயக்கரைத்தான் சொல்கிறேன்.
0: மங்கம்மா,
1: பார்த்தாயா, பெயரை சொன்னவுடன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாய். இது நிறைவேறாது என்பது இப்போதாவது தெரிகிறதா?
0: மங்கம்மா, நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? இதுதான் நடக்கும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். மங்கம்மா, நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன் மனதில் இருப்பவனே உனக்கு மாலையிடுவான்.
1: மோகனா,
0: இந்த மோகனாங்கியின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை.
1: மோகனா.

0: மோகனாங்கி.
1: அப்பா.
0: என்னம்மா இது? உவப்பும் உற்சாகமும் பொங்கி வழியும் இந்த மன்னர் விஜயராகவன் மகளின் முகம் இன்று களையிழந்து இருள் பொழிந்து காணப்படுகிறதே. ஒரு வகையில் உன் முகவாட்டத்திற்கு நானே காரணமாகிவிட்டேனா மோகனாங்கி? என் மீது உனக்கு கோபம் தானே?
1: இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை. நான் கேட்டது எதையும் தர மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே தங்களிடமிருந்து பெற்றதுதான் அதிகம். அப்பா, உங்கள் உணர்வுகளை நான் மதிக்க பழகிவிட்டேன். பின் கோபத்திற்கு இடமேது?
0: உண்மைதான் மகளே. என் உணர்வுகளை நீ மதிப்பது போல் உன் உணர்வுகளையும் நான் மதித்திருக்க வேண்டும். என் கோபம், என் பிடிவாதம், சுயநலம் என்னையும் தாண்டி உன்னை பாதிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோகன். நான் தவறிழைத்து விட்டேன்.
1: அப்பா,
0: என்னை மாற்றிக்கொள்வது என்ற முடிவுக்கு நான் இப்பொழுது வந்துவிட்டேன். இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து பேசுகிறேன்.
1: அதற்கு அவசியமே இல்லை அப்பா. நான் மதுரை மன்னரை மறக்க முடிவெடுத்து விட்டேன்.
0: மகளே, என்னால் தானே இந்த முடிவு?
1: இல்லை அப்பா, இதுதான் நடக்கும் என்று விதி முடிவு எடுத்துவிட்டால் மனிதனின் மதி கூட தரிகட்டு போகும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே. அந்த விதி எடுத்த முடிவு
0: முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, என் மனம் இப்போதுதான் அம்மா அமைதி அடைந்திருக்கிறது. அந்த சொக்கநாதனிடம் மண்டியிட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கலங்கி நின்றேன். மோகனாங்கியாய் முடிவு எடுக்காமல் என் மகளாய் நீ எடுத்த முடிவு என் தன்மானத்தை காப்பாற்றிவிட்டது. எனக்கு ஏற்பட இருந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விட்டது. சொக்கநாதன் வைத்த குறி தப்பிவிட்டது. இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து வெறுங்கையோடு வந்த வழி பார்த்து போ என்று சொல்லிவிடுகிறேன். யாரங்கே?
2: அரசே, வணங்குகிறேன்.
0: விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் மதுரை அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை உடனே அழைத்து வா.
2: அரசே, மதுரை அமைச்சர் விருந்தினர் மாளிகையை காலி செய்துவிட்டு மதுரைக்கு சென்று விட்டாராம். அந்த தகவல் இப்போதுதான் வந்தது.
0: என்ன ஆணவம்! என்னிடம் கூட தெரிவிக்காமல் சென்று விட்டான்.
1: தன்மானம் என்பது நமக்கு மட்டும்தானா? மற்றவர்களுக்கும் உண்டு அப்பா.
0: மோகனா,

0: மதுரை மாமன்னர் சொக்கநாதருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டேன்.

0: இருக்கிறேன். என்ன, இனிய செய்தியோடு தானே வந்திருக்கிறீர்கள்?
1: மன்னிக்க வேண்டும் அரசே, என்னால் தங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர முடியவில்லை.
0: என்ன சொல்கிறார் விஜயராகவ நாயக்கர்?
1: மன்னா, தங்கள் மீது தனியாத கோபத்தில் இருக்கிறார் தஞ்சை மன்னர்.
0: யார் மீது யார் கோபம் கொள்வது? இவர் மதுரைக்கு இழைத்த தீங்குகள் அனைத்தையும் மறந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தூதுவிட்ட என்னிடம் என்ன குறை காணுகிறார் தஞ்சை மன்னர்?
1: மன்னா, விஜயநகர மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் சமமான தகுதி படைத்தவர் இல்லையாம்.
0: தகுதி இல்லை என்றால்?
1: விஜயநகர அரசர்களிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்த அடிமை வம்சத்திலிருந்து வந்தவராம் தாங்கள்.
0: என்ன,
1: அடப்பக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் வாரிசுக்கு தன் பெண்ணை கொடுப்பது அவமானம் என்கிறார்.
0: சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் விஜயராகவர். ஏன், என் பாட்டனார் திருமலை நாயக்கருக்கு பெண் கொடுத்த போது இந்த அவமானம் கண்ணில் படவில்லையா?
1: அதற்கும் ஒரு கதை சொல்கிறார். திருமலை நாயக்கர் மன்னர் தஞ்சை அரசியை கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டாராம்.
0: ஓ, வீணர்கள் பரப்பிய கட்டுக்கதையை நம்மிடமே அவிழ்த்து விடுகிறாரா விஜயராகவர்?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் மீது தாங்கள் கொண்ட காதலை கொச்சைப்படுத்தி தஞ்சை மன்னர் தங்களை பழிவாங்க பயன்படுத்திக் கொண்டதாகவே நான் நினைக்கிறேன். மன்னா, தாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் தஞ்சை மன்னர். கேடு வரும்போது சிந்தனையும் தடுமாறும் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள் மன்னா.
0: மறப்பதா? என்னையும் என் முன்னோர்களையும் இழித்தும் பழித்தும் பேசியவனை மறப்பதா? பெண் பித்தனாக இந்த சொக்கநாதனை எண்ணி எள்ளி நகையாடியவனை மறப்பதா? சொந்த நாட்டு மக்கள் சோற்றுக்கு வழியின்றி தவிப்பதை மறந்தவனை மறப்பதா? அமைச்சரே,
1: மன்னா,
0: என்னையும் என் நாட்டு மக்களையும் அவமானப்படுத்திய விஜயராகவ நாயக்கர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றே நம் படை அணிவகுக்கட்டும். நாம் யார், நம் சக்தி என்ன என்பதை தஞ்சை மன்னன் புரிந்து கொள்ளட்டும். நானே தலைமை ஏற்று தஞ்சை நோக்கி புறப்படுகிறேன். புறப்படுங்கள் சேனையோடு. என்னை ஆட்கொண்ட தெய்வம் மதுரை மீனாட்சி மீது ஆணை.

0: அமைச்சர் வெங்கடகிருஷ்ணப்பரே.
1: மன்னா,
0: நாளைய போருக்கான வியூகம் என்ன?
2: அரசே, அரசே.
0: என்ன?
2: ஒரு பெண் உளவாளியை பிடித்திருக்கிறோம்.
0: என்ன, போர் முனையில் பெண் உளவாளியா?
2: துணியால் முகத்தை மறைத்தபடி கையில் கத்தியோடு தாங்கள் தங்கியிருக்கும் இந்த பாசறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தால் கையும் களவுமாய் பிடித்து விட்டோம். அரசே, அவளை இங்கே அழைத்து வர தங்களின் அனுமதி வேண்டும்.
0: அழைத்து வாருங்கள். பெண்ணே, யார் நீ? அச்சுறுத்தும் இந்த போர்ச்சூழலில் தனியொருத்தியாக வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்?
3: தாங்கள் தான்.
0: நானா? என் காவலர்கள் கணித்தது சரிதான். நீ என்னைத்தான் குறிவைத்து வந்திருக்கிறாய். உனக்கு நான் வேண்டுமா அல்லது என் உடைமைகள் வேண்டுமா?
3: உயிர் பிச்சை வேண்டும்.
0: போர் முனையில் உயிர் பிச்சையா?

0: ஆராய் ஓடும் செங்குருதி, மரண ஓலங்கள், பகை தீர்க்கும் ஓங்காரக் குரல்கள், எங்கும் உயிரற்ற உடல்கள். இந்த யுத்த பூமியில் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய் பெண்ணே, உனக்கே இது வேடிக்கையாக தோன்றவில்லை?
1: சிதைந்து போன சடலங்கள், மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்ட இரத்த வாடை, யாருக்காகவோ போரிட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யும் வீர மறவர்களின் அவலக் குரல்கள், இவையெல்லாம் தங்களுக்கு மட்டும் வேடிக்கையாக தெரிகிறதா?
0: பெண்ணே, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
1: தெரியும். மதுரை மண்டலத்தின் ஏகபோக அதிபதி, ஆட்சி அதிகாரத்தை கையில் ஏந்தி கோலோச்சும் மாமன்னர் சொக்கநாத நாயக்கர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: என்னிடமே இத்தனை துணிச்சலாக பேசும் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. யார் நீ? முதலில் முகத்தை மூடியிருக்கும் முகத்திரையை அகற்றிவிட்டு பேசு. நீ இளவரசி மோகனாங்கிதானே? ஆமாம், உன் அரண்மனை அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்?
1: தஞ்சை எல்லையில் இருக்கும் இந்த போர்முனை பகுதிக்கும் அந்த புறத்திற்கும் ரகசிய வழி உண்டு.
0: இருக்கட்டும், அதற்காக ஆபத்து நிறைந்த இந்த போர்ச்சூழலில் தனித்து நீ இங்கு வந்திருப்பது சரியான செயல் அல்ல. மரணத்தை விலைக்கு வாங்குவதை போன்றது. விவேகமற்ற இந்த செயல் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: நான் வெளியேறுவது இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த போரை துவங்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன்.
0: என்ன சொல்கிறாய்?
1: இந்த மோகனாங்கியை பெண் கேட்டு வந்த ஆரம்பம்தான் இன்று இந்த போரில் வந்து முடிந்திருக்கிறது. இதோ நானே இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் விரும்பிய மோகனாங்கி தங்கள் முன் நிற்கிறேன். முதலில் போரை நிறுத்துங்கள்.
0: தவறிழைத்து விட்டாய் மோகனாங்கி. பெண் கேட்ட படலம் வஞ்சம் தீர்க்கும் அவலம் அல்ல. நட்புறவினை புதுப்பித்துக் கொள்ளவில்லை உன் தந்தை. பெண் மறுப்போடு நிறுத்திக் கொண்டிருந்தால் என் வழி பார்த்து கொண்டிருப்பேன். அதையும் தாண்டி என் தன்மானத்தை சீண்டி என்னையும் என் வம்ச வழியையும் அற்ப பதராக எண்ணி அவமானப்படுத்தி விட்டார் தஞ்சை மன்னர். இன்று நடக்கும் யுத்தம் உன்னிமித்தமல்ல, என் மீது உமிழப்பட்ட எச்சில் கரையை துடைக்கும் சபதம். இதில் உன் பங்கு எங்கே இருக்கிறது? வீண் சிந்தனைக்கு இடம் தராமல் முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: அரசே, என்னை வெளியேற்றுவதில் தாங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. என் தந்தையின் செயல்களுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் அரசே, போதும் வீழ்ந்த உயிர்கள். இருப்பவைகளையாவது விட்டு வையுங்கள் அரசே. அரசே, தாங்கள் எத்தனை விளக்கங்களை எடுத்து வைத்தாலும் இந்த போரின் முளை குறித்து நான் தான். என் பொருட்டு நிகழும் எந்த இழப்புகளும் என் இதயத்தை வாட்டி வதைக்கவே செய்யும். இனியும் என் இதயம் தாங்காது. நிறுத்துங்கள் அரசே, போதும் மனித வேட்டை, போரை நிறுத்துங்கள். போதும் அரசே, போதும்.
0: என்னை ஒரு நர வேட்டைக்காரனாகவே நினைத்து விட்டாய். இல்லை, மனித மனங்களை என் வசப்படுத்தவே விரும்புகிறவன் நான். உன் இளகிய மனம் ஏன் உன் தந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது? பகையை தேடி அலைவதற்காக நாம் பிறப்பிடுத்தோம்? கூடும் உறவுக்காக தேடி வந்த என்னை புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் நலமாக முடிந்திருக்கும். கைமீறி காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு உன் கூக்குரலால் நடக்கப் போவது என்ன? ஆனாலும்

0: மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறேன். நிறுத்துகிறேன், உடனே போரை நிறுத்துகிறேன்.
1: நன்றி அரசே, நன்றி. உங்கள் எதிரியின் மகள் என்று தெரிந்தும் மனமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: மோகனாங்கி, இப்போதும் கூட உன் தந்தையை நான் எதிரியாக நினைக்கவில்லை. நான் போர் தொடுத்தது உன் தந்தையின் வெற்றியை தோற்கடிப்பதற்காக அல்ல, என்னை தீண்டிய தோல்வியை தோற்கடிப்பதற்காகத்தான். உன்னை போன்ற ஒரு நல் மகளை பெற்றவரை நான் புறக்கணிக்க முடியுமா? மோகனா, உன் மேன்மையான இதயத்தை போற்றுகிறேன். உயிரை துச்சமாக மதித்து எதிரியின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து போர் வீரர்களுக்காக உயிர்ப்பிச்சை கேட்ட பெண்ணே, உன்னை அடைய முடியாத நான் உண்மையில் துர்பாகியசாலி.
1: காலம் கடந்த வார்த்தைகளால் என்ன பயன்? ஆனாலும் தங்களுக்காக ஒரு பாக்கியசாலி காத்திருக்கிறாள்.
0: என்ன சொல்கிறாய் மோகனா?
1: ஆமரசே, தங்களுக்கு மிகவும் பொருத்தமானவள். அழகு, அறிவு, வீரம், பண்பு, இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னால் இழந்த தங்கள் அமைதியின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அவள்தான்.
0: அப்படியா? யார் அந்த பெண்?
1: மங்கம்மாள்.
0: மங்கம்மாளா?
1: தங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது அரசே. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற கோரிக்கை வைக்கும் இவள் பைத்தியக்காரியா என்றுதானே பார்க்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது கூட சரியாக இருக்கலாம். நாளை அரண்மனையை எட்டியவுடன் ஒரு செய்தி தங்களுக்கு வந்து சேரும். தாங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் போகிறேன் அரசே, போகிறேன்.

0: அமைச்சரே,
1: மன்னா,
0: உங்களைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். போரை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? நமது படைகள் திரும்பிவிட்டனவா?
1: மன்னா, போர் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் படைவீரர்களை திரும்பப் பெறவில்லை.
0: ஏன்
1: மன்னா? ஒரு துன்பகரமான செய்தி.
0: என்ன?
1: தங்கள் உத்தரவு எங்களுக்கு கிடைத்த சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மன்னர் விஜயராகவர் நமது படைத்தளபதி அழகிரி நாயக்கரால் கொல்லப்பட்டு விட்டார்.
0: என்ன? விஜயராகவர் இறந்து விட்டாரா?
1: ஆம் மன்னா, நாங்களும் அவரை சரணடைந்து விடும்படி பலமுறை எச்சரித்தோம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக போராடி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டு விட்டார்.
0: மாமன்னர் விஜயராகவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேற என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டேனோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் போய்விட்டது.
1: அது மட்டுமல்ல மன்னா, இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை மன்னா.
0: அமைச்சரே, நம் படைவீரர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லையே.
1: இல்லை மன்னா, தன் முடிவை நன்கு அறிந்து கொண்ட தஞ்சை மன்னர் தனக்கு பிறகு தன் அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்று.
0: கூடாது என்று?
1: அரண்மனை அந்தப்புறத்தையே தீக்கிரையாக்கிவிட்டார்.
0: என்ன?
1: வெடிபொருட்களால் நிரப்பி அந்தப்புறம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மன்னா.
0: ஐயோ,
1: பெண்கள் யாரும் தப்பவில்லை.
0: அப்படியானால் மோகனாங்கி?
1: மன்னா, இளவரசி யாரும் கொடிய தீயில் கருகிவிட்டார்.
0: மோகனா, மோகனா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! நேற்று இரவு இதே இடத்தில் என்னிடம் கதறி அழுது போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று மன்றாடினாளே மோகனாங்கி, மோகனாங்கி! போதும், நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பல்.

0: போதும் நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பலாகிவிட்டதா? இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னாளே, அது அவள் உயிரை சேர்த்து இல்லையா? மனித உயிர்களை காக்க வேண்டிய மன்னர் பதவி மயானங்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறது?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கி தங்களை சந்தித்தாரா?
0: ஆனால் சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? தவறிழைத்து விட்டேன், மன்னிக்க முடியாத தவறிழைத்து விட்டேன்.
1: இல்லை மன்னா, நடந்தவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தஞ்சை மன்னர்தான். இதில் தாங்கள் மனம் வருந்த ஏதுமில்லை என்பதே என் தாழ்மையான அபிப்பிராயம்.
0: உண்மைதான், என் மன வருத்தத்தால் விழுந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் எழவா போகிறது?
1: மன்னா, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து விடலாம்.
0: இல்லை, மோகனாங்கி என்ற அழகிய மலரை பொசுக்கி சாம்பலாக்கிய அந்த அரண்மனையில் என் காலை பதிக்க நான் விரும்பவில்லை. வந்த வேலை முடிந்தது. படை வீரர்களை மதுரைக்கு திருப்புங்கள்.
1: உத்தரவு மன்னா.
0: அமைச்சரே.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: தங்களிடம் தனிப்பட்ட சில விஷயங்கள் பேச வேண்டும்.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: மங்கம்மாள் என்ற பெண்ணை தாங்கள் அறிவீர்களா?
1: அரசே, இது பற்றி நானே தங்களிடம் பேச நினைத்தேன்.
0: அப்படியா? ஆமாம், மோகனாங்கிக்கும் மங்கம்மாளுக்கும் என்ன தொடர்பு?
1: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் உயிரையும் கற்பையும் கழுவர்களிடமிருந்து காப்பாற்றியவர் சாகச மங்கை மங்கம்மாள்.
0: ஓ, அந்த பெண் அத்துணை வீரம் படைத்தவளா?
1: ஆம் மன்னா, இளவரசிக்கு இணையான அழகு மங்கை. சகல போர்ப்பயிற்சிகளும் கற்றுத் தேர்ந்தவர். எல்லா நற்குணங்களும் கொண்ட பணிவான பெண்.
0: ஆமாம், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்?
1: மங்கம்மாள் தங்களின் முன்னாள் தளபதி லிங்கமன் நாயக்கரின் புதல்வி மன்னா. என் மனதில் பட்டதை சொல்ல விரும்புகிறேன், தங்களின் அனுமதி வேண்டும்.
0: சொல்லுங்கள்
1: மன்னா. இளவரசி மோகனாங்கியின் இடத்தை மங்கம்மாவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. குழப்பமும் வேதனையுமான இந்த தருணத்தில் தங்களுக்கு ஒரு துணை நிச்சயமாக தேவை. தங்களின் நலனையும் இந்த நாட்டின் எதிர்கால நலனையும் கருதி தாங்கள் லிங்கமனின் புதல்வியை அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: யாருக்கு யார் என்பதை விதி முடிவு செய்த பிறகு நான் மாற்று கருத்தா சொல்ல முடியும்? நான் சம்மதிக்கிறேன். ஆவண செய்யுங்கள்.
1: உத்தரவு மன்னா, உத்தரவு.
0: அமைச்சரே, இது என் உத்தரவு அல்ல, மோகனாங்கியின் உத்தரவு. என் பொருட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த தியாக மங்கையின் ஆன்மா சாந்தியடைய நான் எடுத்த முடிவு. கசப்பான அனுபவங்களை மறந்து ஒரு இனிய உதயம் புறப்பட இந்த திருமணம் வழிவகுக்கட்டும். நாயக்க மகாதேவி மங்கம்மாளை வரவேற்க மன்னன் சொக்கநாதன் காத்திருக்கிறான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் எஸ் ராஜகுமார் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர், வி விஸ்வேஸ்வரன் அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர், பி நடராஜன் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. அமைப்பில் உதவி லக்ஷ்மி பாஸ்கரன். அமைப்பு எஸ் பெரியசாமி.

0: எஸ் ஜான்சன்.
1: படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கலக்கல் நேரம். அந்தி சாயும் பொழுதில் கலக்கல் நேரம். வணக்கம், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். உங்க எல்லாரையும் என்னத்த சொல்றது நிகழ்ச்சிக்கு நம்ம இன்னைக்கு கலக்கல் நேரத்துல அழைக்கிறோம். நேர்களே, நம்ம வாழ்க்கையில் தினமும் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம், ஆனால் அதுக்கெல்லாம் கோபப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் கடைசியில் தலையில் கை வச்ச மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், என்னத்தை சொல்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்டர் என்னென்னா, நம்ம ஊரில் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தித்த அந்த நகைச்சுவை என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். முன்னாடிலாம் காலையில் எழுந்திருச்ச உடனே காப்பி குடிப்பாங்க, இல்லைன்னா பேப்பர் படிப்பாங்க. இப்போல்லாம் கண்ணை முழித்த உடனே ஃபோனை தேடி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ரீல்ஸு தான் பார்க்குறாங்க. அதுலேயும் சில பேர் போடுற ஸ்டேட்டஸை பார்த்தா என்னத்தை சொல்கிறது.

0: எப்படி அவ வந்ததும் சந்தன கணத்தை நெட்டுறவ?
1: இந்த ஐயா, அவ இவன்னா தங்கு வர அந்து வயிறும். ஆமா, சொல்லி விட்டேன்.
0: அறுப்ப அறுப்ப, இன்னைக்கு உன் டப்பாவா டான்ஸ் ஆட வைக்கல, என் பேர மாத்தி வச்சுக்க. நீ பெரிய இவ்வளோ?
1: ஆமாயா, நான் பெரிய ஆளுத்தேன். என்னை பார்த்தா சிறு

கலக்கல் நேரம், கலக்கல் நேரத்தில் என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முகநூல் பக்கத்தில் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கல் நேரத்துக்கான தலைப்பு கொடுத்துருக்கோங்க. நேயர்கள்லாம் உங்களுடைய அந்த நகைச்சுவை துணுக்குகளை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு இது நடந்துச்சு சார் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலையில் 6 மணிக்கு சோகமான பாட்டை போட்டு வாழ்க்கை

ஏன் வெறுத்துடுச்சுன்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. சரி, என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போய் ஃபோன் பண்ணி, மச்சி என்னாச்சுடான்னு கேட்டால், ஒன்றுமில்ல மச்சி, காலையில் டீ கடையில் வடை காலி ஆகிடுச்சி, அதான் ஒரு ஃபீலிங்னு கூலாக சொல்லுவான் பாருங்கள். டேய், இதுக்காடா அந்த சோகப்பாட்டு அப்படின்னு என்னத்தை சொல்கிறது. முகநூல் பக்கத்தில் காரைக்கால் நளினி, இன்னைக்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணுங்க. நிறைய வரைக்கும் கோயில் தெரியாமல் படுதாருக்குள்ள வழியாக போய் கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் கோயில் எங்கே இருக்குன்னு. இந்த சைடு ஏமா வந்தீங்க, அந்த பக்கமாக இருக்குமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுற்றி சுற்றி ஒரு வழியாக, எப்படியோ ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சி போயிட்டோம். என்னத்தை சொல்கிறது, ஒரே அலைச்சலாக போச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கிக் கொண்டிருக்கும் கலக்கல் நேரம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம், வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: கலக்கல் நேரத்தில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னொரு ரகம் இருக்குங்க. அதாவது ஹோட்டலுக்கு போவாங்க, சாப்பாடு தட்டில் வந்த உடனே பசியில் சாப்பிட மாட்டாங்க, ஆங்கில ஆங்கிலாக 40 ஃபோட்டோ எடுத்து லஞ்ச் வித் மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவாங்க பாருங்க. ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளார சோறு ஆறி போய் பஞ்சர் ஆகிடும். அப்புறம் ஆறுன சோத்து சாப்பிட்டுக்கிட்டே ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு ரிவ்யூ வேற எப்படி இருக்கு பாருங்க. என்னத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில் கலக்கல் நேரத்தில் அடுத்தடுத்து பார்த்தோன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ், மேலவாஞ்சியூர் ஃபாத்திமா, அப்புறம் பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பண்டரவுடைய ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர்லேருந்து ஸ்ரீகிருஷ்ணா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது, டிஆர் பண்ணா ரமேஷ் கலக்கல் நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலக்கல் நேரத்தில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் என்னத்தை சொல்கிறது, ஒரே யோசனையாக இருக்குங்க அப்படின்னு காரைக்கால்லேருந்து தலை திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் திருமலைசான வீரசுந்தரி, எக்ஸாம் ஹாலில் ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, ஏன்னா அங்கே கேள்வி தான் கேட்க முடியும் பதில் பேச முடியாதுல்ல, என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டாங்க.

0: கலக்கல் நேரம். நாளை காலை 8:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்ல முதல். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: என்னத்தை சொல்றதுங்க அப்படின்னு கலக்கல் நேரத்துல அடுத்த தொலைபேசி வழியா யார் வராங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ
1: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: ராஜேந்திரன் மணக்குடியா?
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது என்னோட மச்சான் பையன், அதாவது அவனுக்கு எம்பிஏ ஸ்டூடெண்ட், பரீட்சை முடிச்சு அவன் எக்ஸாம் முடிச்சுதான் வேலைக்கு ஜாப்புக்கும்
0: போயிட்டான்.
1: போயிட்டு வந்த பிறகு ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அவன். சரி, நானும் உண்மையின் நம்பி அவனை போய் எழுப்பிட்டு நீ போடா பரீட்சை போய் எழுதிட்டு வாடா அப்படிங்கிற, போயிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு முக்காமணத்துல திரும்பி வந்துட்டான். நான் பதறி போயிட்டேன், ஏண்டா என்ன ஹால்ல உள்ள எக்ஸாம் ஹால்ல உள்ள விடலையா என்ன என்ன காரணம் கேட்டா அவன் சொல்றான், கூட சொல்றான் சார், இது ரிட்டர்ன் எக்ஸாம், அத ரிட்டர்ன் வந்துட்டு அப்படிங்கிறான்.
0: சூப்பர் சூப்பருங்க, நன்றி நன்றி.

0: கலக்கல் நேரத்தில் அடுத்து வரக்கூடிய கலக்கல் நாயகர் யாருன்னு கேட்கலாமா? எங்கிருந்து வராங்கன்னு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நலம்
0: நலமேறும் மலர வாழ்த்துக்கள். யார் ஐயா பேசுறீங்க? எங்க ஐயா பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை
0: மாவட்டம் வழுவூர் கிருஷ்ணாவா? வாங்க வாங்க வாங்க. என்னத்தை சொல்றது
1: சார்? ஒண்ணும் இல்ல, இன்றைய ஜென்சிக்குலாம் சார், இந்த வண்டி வேலை
0: செய்கிறாங்கல்ல,
1: அதை பாக்குறப்ப என்னத்த சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கு சார்.
0: நன்றி கிருஷ்ணா.
2: தங்க நகைகளுக்கு
0: நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆக்கூர்லேருந்து மடப்புறம் நாச்சியா மன்சூர், நண்பருக்கு இனிய மாலை வணக்கம் அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்லிட்டாங்க. வணக்கத்தோட ஒரு ஜோக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபு, டே, என் பையன் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான்டா கோபு. ரொம்ப சந்தோஷம். மேலே என்ன படிக்க வைக்க போகிற அப்படின்னு கோபு கேட்க, பாபு சொல்கிறாரா, செகண்ட் கிளாஸ் தான்.
2: 2% குறைவு.
0: கலக்கல் நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி பிரேமா தன்னுடைய முகநூல் பக்கத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மின்சார கண்ணன். ஒரு முறை திருச்செந்தூர் சென்று என் மகனுக்கு மொட்டை போடணும்னு போடலான்னு போனோம் சார். அப்போது மொட்டை போடும் இடம் தெரியல எங்களுக்கு. திருப்பணி வேலை நடைபெற்றதுனால இடம் மாறி வச்சிருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் மொட்டை போட்டுட்டு வந்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் மொட்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என் மனைவி சொன்னாங்க, நான் இல்லை என்று சொல்லிவிட்டு வேறு இடம் சொல்லிவிட்டு நானும் பாட்டுக்கு திரும்ப ரொம்ப தூரம் போயிட்டேன் சார். திரும்ப விசாரிச்சுட்டு வந்தால் அதே இடத்துல என் மனைவி சொன்ன இடத்துல தான் மொட்டை போடுறாங்க. அப்போ அவள் என்னை பார்க்க, நான் அவ்வளோ பார்க்க, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், நல்லா
3: இருக்கேன்.
0: சொல்லுங்க, கலக்கல் நேரத்தில் வந்திருக்கிறீங்க. என்ன கல கலன் கலக்கு போறீங்க? என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
3: திருப்பதி என்ன போனா லக்கேஜை கொண்டு வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சேன்.
0: சரி,
3: வச்ச இடத்துல ஒரு இந்த காப்பி வெயிட் மேலே வச்சு ஒரு இடத்த அடையாளம் பார்த்து இந்த இதுல வச்சுட்டு லாக்கர்ல திருப்பி சாமி கும்பிட்டு வந்து தேர்னா அந்த இடத்துல அங்கதான் நிக்கிறோம். ஆனா அதையே ஒரு 2-3 நேரம் சுத்தி இருக்கோம். அந்த ஒரு இடத்துல யார கேட்டாலும் சுத்தி சுத்தி விடுறாங்க.
0: என்னத்த சொல்றது?
3: இப்படியே போங்க, இப்படியே போங்கன்னு யார அடையாளம் கேட்டாலும் நீங்க சொல்றாங்க. ஆனா இந்த சந்தில போங்க, சந்தில போங்கிறாங்க. இடத்த பேர் சொல்லி அங்க போனா எனக்கு தெரியவே இல்லை. கடைசியா கடைசியா பார்த்து எங்க வீட்டுல தான் கண்டுபிடி சொல்லி இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: சரிங்க,
3: என்னத்த
0: சொல்றது? காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம்.

0: என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நானும் என் நண்பரும் சென்ற வாரம் ஒரு நண்பனோட மகள் திருமணத்திற்கு போனோம். விருந்து உபசரிப்பு முடிந்து பணம் எழுத சென்றபோது தான் எங்களுக்கு தெரிந்த அந்த நண்பரின் வீட்டு திருமண விசேஷம் மற்ற இன்னொரு மண்டபத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்காமல் ஒன்றும் சொல்ல முடியலங்க. என்னத்தங்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி பட்டையை கிளம்பிட்டு ஓடியே போயிட்டாங்களா. நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சிவபுரி சோமசுந்தரம், சொல்லுங்க சோமசுந்தரம்.
1: அதாவது நீங்க மொட்டை சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்க டன்பர் ஒருத்தர் வந்தாரு. என்ன ஊர்ல மொட்டை போட்டீங்கன்னா, எங்க எந்த ஊர்ல, தலையிலதான் அப்படின்னு.
0: சரி சரிங்க, நன்றி நன்றி. என்னத்த சொல்றது நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: கோவில
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது வந்து அண்மையில கும்பாளையத்துக்கு நானும் என் மனைவியும் பைக்ல போயிருந்தேங்க. அப்ப எதிர வந்து கார் வந்து குறுகலான ரோடு கார் நின்னுச்சு. நான் ஸ்லோ பண்ணனா அப்ப இவங்க இறங்கிட்டாங்க. நான் பாக்கல.
0: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.

என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கலை நேயர்கள்லாம் தொலைபேசி வழியாகவும் முகநூல் பக்கத்துலேயும் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா அதம்பார் கலைச்செல்வி செல்வம், இனிய மாலை வணக்கம், கலக்கல் நேரம் கலக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரவிக்குமரன் தானிக்கொட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் ஒரு சொல்கிறாங்க பாருங்கள்.

வைக்கிங் மண்ணின்கள் உள்ளாடைகள் வழங்கிய கலக்கல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி கரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
0: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

அந்தி சாயும் இந்த அற்புத பொழுது வீடெங்கும் ஒளியேற்றி மனமெங்கும் நிறைவை தரும் மாலை வேலை. கவலைகளை மறப்போம், நேர்மறை எண்ணங்களை மனதெங்கும் விதைப்போம். விளக்கேற்றும் வேலை இணைந்துள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை வழுவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம்பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: சரியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
3: விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இருளை பழித்துக் கொண்டிருப்பதை விட ஒரு சிறிய அகல் விளக்கு ஏனும் ஏற்றி வைப்பதே மேலானதுங்க. நம்ம செல்லும் பாதையில் தடைகள் வரலாம், ஆனால் நம்ம மனசில் எரியக்கூடிய தன்னம்பிக்கை எனும் சுடர் என்றும் அணையக்கூடாது. இந்த மாலை பொழுது உங்கள் வாழ்க்கையில் புது வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வர வேண்டும்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் மற்றும் பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத்

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.

0: நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் YNGC கவரேஜ் கும்பகோணம் ஸ்கைவின் அகிரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC கவரி எசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: இந்த இனிமையான மாலை பொழுதில் நம் வீட்டின் பாரம்பரியம், நேர்மறை அதிர்வுகள் மற்றும் மாலையில் மனதை அமைதிப்படுத்தும் வழிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். விளக்கேற்றும் வேலை இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்பவர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. விளக்கேற்றும் வேலையில் இனி

0: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: விளக்கேற்றும் வேலையில் நிகழ்ச்சியில் அடுத்து நாகூர் எம் ஹனிஃபா பாடியிருக்கும் பாடல்

0: இருளகன்று ஒளிபெருக்குவது போல நம் வாழ்வில் உள்ள கவலைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சி பெருகட்டும். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்பங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்கள் அன்பங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்பங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: விடைபெற்றது விளக்கேற்றும் வேலை. இன்றைய விளக்கேற்றும் வேலையில் ஒளி உலா வந்தது பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம், கமலா மோகன், வாணி ஜெயராம், நாகோரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர், இ குல் முகமது ஆகியோர் பாடிய பாடல்கள் ஒளி உலா வந்தது. ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு பன்னிசை. வான்முகில் வளராது பெய்க என தொடங்கும் திருவடைமருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம் இப்பொழுது.

0: lakh spectators, including students, NCC cadets, and NSS volunteers. Speaking to media, Mr. Seth described the performance as a remarkable demonstration of discipline, precision, teamwork, and professionalism, reflecting the capabilities of the Indian Air Force. The Rashtriya Sankalp Samaroh is being organized across the country to strengthen the fight against drug abuse among young people under the Nasha Mukt Yuva Abhiyan or Drug Free India campaign. The Ministry of Youth Affairs and Sports said the campaign is witnessing active mobilization of young people, with the program is held at 1,067 locations across the country. Under the 100 weeks Nasha Mukt Yuva Abhiyan, aimed at building a drug-free youth community for a developed India. In Punjab, the third phase of the BJP's Nasha Mukt Yatras was launched today from the Siddiqui border in Fazilka by Union Law and Justice Minister Arjun Ram Meghwal. Ukraine launched more than 1,000 drones at Russia overnight, including hundreds targeting Moscow. Mayor of Moscow, Sergei Sobyanin, called it the largest ever drone attack on the capital, reporting damage to an oil refinery and a residential building. Mr. Sobyanin said two people were killed and 20 injured in the attacks across wider Moscow region. Russia's Ministry of Defense said its forces shot down 1,100 Ukrainian drones across the country. Ukrainian President Volodymyr Zelensky said Kyiv used a range of missiles and drones in the attack. Pakistani authorities today detained Aleema Khan, the sister of jailed former Prime Minister Imran Khan, ahead of a planned protest by his Pakistan Tehreek-e-Insaf PTI party next week. Aleema Khan was detained in Lahore and transferred to Kot Lakhpat Jail. She was campaigning for the release of her 73-year-old brother, who has been incarcerated since 2023. India has made a strong start to its medal campaign at the 2026 Asian Games in Aichi, Nagoya, Japan, with two silver medals coming from shooting on the opening day. Indian shooter Ella Venil Valarivan won silver in the women's 10-meter air rifle individual event. Earlier, Ella Venil, Sonam Muskar and Vidarsha K. Vinod had won silver in the women's 10-meter air rifle team event, giving India its first medal of the Games. China won gold. Meanwhile, Indian women's cricket team has entered the final of the Asian Games after defeating Bangladesh by 114 runs in the semi-final. Indian men's hockey team opened their Asian campaign with a 13-win win over Indonesia today. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றுள்ள இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மானிய விலை எல்பிஜி சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். 2 நாள் நடைபெறும் இம்மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பி வி நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா மற்றும் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டில் பருவநிலை மாற்றம் குறித்து அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் பலர் தங்களது அனுபவங்களை எடுத்துக் கூறினர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இளவேனில் வாலறிவன், விதர்ஷா கே வினோத், சோனம் உத்தம் மஸ்கர் ஆகியோர் அடங்கிய குழுவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுடெல்லியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகான் இந்தியா 2026 மாநாடு நிறைவடைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 52 நாடுகளைச் சேர்ந்த 300 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 150க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் உரையாற்றினர். ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும்

0: ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் அரங்கங்களும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றன. 40,000-க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 56 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சிப்கள் தயாரிப்பில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமி கண்டக்டர் வடிவமைப்பு ஒவ்வொரு பிரிவிலும் ஏராளமான முயற்சிகள் தேவைப்படும் தொழிலாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொழிலை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள், செமி கண்டக்டர் தொழில்துறை ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இணைய வழி தாக்குதல்களை சமாளிக்க செமி கண்டக்டர் துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவை விரும்பாத சில நாடுகள் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்கிறார். அவர் தனது மக்களை தேசிய சேவை என்ற தாரக மந்திரத்தால் தனது தளராத அர்ப்பணிப்பால் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். அவரது தொலைநோக்கு பார்வையில் வருகிற 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அரசு கடுமையாக உழைத்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக வலுவூட்டல் மூலம் இந்த அர்ப்பணிப்பு மக்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. இது தொடர்பாக நமது சிறப்பு தொடரில் இந்த தொலைநோக்கு பார்வை எவ்வாறு செயலாக மாற்றப்பட்டுள்ளது என காண்போம்.
1: கோவிட் பெருந்தொற்றின் போது வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தெருவோர வியாபாரிகளுக்காக பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம். தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் வழங்கும் திட்டமான ஸ்வாநிதி திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், பிணையில்லா கடன் பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கை, கண்ணியம், அதிகாரமளித்தலின் அடையாளமாக இத்திட்டம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் பயனாளிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், வியாபாரிகளின் உறுதிப்பாடும் வணிகமும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தெருவோர வியாபாரிகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் பிணையில்லா கடன் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வியாபாரிகளுக்கு முதல் தவணையாக 15,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். ஒரு வருட காலத்திற்குள் இந்த முழு தொகையை செலுத்திய பின்னர் 2வது தவணையாக 25,000 ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது. அதனை 18 மாத கால தவணைக்குள் செலுத்திய பின்னர் 50,000 ரூபாய் 3வது தவணையாக வழங்கப்படுகிறது. இந்த கடனை சரியாக செலுத்தும் பட்சத்தில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வட்டி மானியமாக 7% அளிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 2026 வரை இத்திட்டத்தில் 78 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். அவர்களுக்கு இதுவரை 18,000 கோடிக்கும் மேற்பட்ட கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் 2ஆம் கட்ட தவணைக்கும், 8.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் 3ஆம் கட்ட தவணைக்கும் முன்னேறியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று நாடு முழுவதும் மத்திய அரசு பணிகளில் புதிதாக இணையுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி காட்சி மூலம் வழங்கினார். ரோஜ்கர் மேளா என்னும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகில் 40 நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த ஒப்பந்தங்களால் இந்திய இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவித்தார். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரிய நகரங்களில் மட்டுமல்லாது தற்போது புதிய நகரங்களிலும் உருவாகி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இளைஞர்களுக்கு போதிய அளவில் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் விக்சித் பாரத் யோஜனா திட்டம் மூலம் சுமார் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைத்து துறைகளிலும் இளைஞர்கள் சாதிக்க மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் நடைபெறும் முகாம் மூலம் 51,000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 12 லட்சம் பேர் இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளுக்கு பயணிகளுக்கு மாநில அரசு

0: உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. விழாவில் 5 அடி விநாயகர் முதல் 21 அடி வரையிலான சிலைகளை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டனர். சாரம் அவைத்திடலில் விநாயகர் சதுர்த்தி பேரவையின் சார்பில் 21 அடி உயரத்தில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு நாள்தோறும் பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிராமப்புறங்களில் விநாயகர் சிலைகள் கடந்த 16ஆம் தேதி கரைக்கப்பட்டன. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக புதுச்சேரி நகர பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: புதுச்சேரி நகர பகுதிகளில் இன்று காலை முதலே வைத்திக்குப்பம், சாரம், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, பெரியார் நகர், உப்பளம், முதலியார்பேட்டை, தேங்காய்திட்டு, அரியாங்குப்பம், மூலக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சாரம் அவ்வைத்திடலுக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்டன. தமிழக பகுதியான வானூர், செஞ்சி, மதுரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளும் வாகனங்களில் கொண்டுவரப்பட்டன. இந்த சிலைகளுக்கு சாரம் அவ்வைத்திடலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு மேளதாளங்கள் முழங்க புதுச்சேரி நகர பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலையை சென்றடைந்தன. தொடர்ந்து கடற்கரையில் சிலைகளுக்கு பூஜை செய்யப்பட்டு கடலில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக கடற்கரை சாலையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
0: மானிய விலை எல்பிஜி சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒழுங்குபடுத்தப்பட்ட சில்லறை விற்பனையில் நுகர்வோர் சிலிண்டர்களை பெறுவதற்கு ஆதார் இணைப்பு பயோமெட்ரிக் அவசியம் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள உண்மையான நுகர்வோர்களுக்கு மானிய விலையில் கிடைக்கும் சிலிண்டர்கள் உறுதி செய்யப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானிய விலை சிலிண்டர்களை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தவிர்க்க இது வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆதார் பயோமெட்ரிக் இணைப்பை இதுவரை 27,43,00,000 நுகர்வோர் பதிவு செய்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெறும் சுற்றுச்சூழலின் எதிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றுள்ள இந்திய குழுவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மானிய விலை எல்பிஜி சிலிண்டர்களை பெறுவதற்கு வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆதார் அடையாள பயோமெட்ரிக் கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
3: இன்சொல் அமுது.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
4: விக்கிரகங்கள்,
5: கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
7: 906 ஹால்மார்க், தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
6: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
6: மற்றும் தி நகர், சென்னை.
3: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
8: வணக்கம். வாழ நினைத்தால் வழி உண்டு. நம் வாழ்க்கையில் சில நினைவுகள் என்றென்றும் இனிமை தரும், மனதில் உற்சாகம் தரும். சுபவிழாக்கள், வைபவங்கள், இப்படி எத்தனையோ நாட்கள் இனிமையான நாட்களாக நினைக்கும் போது இனிமையை தரும். ஆனால் சில நினைவுகள் நினைக்கும் போதெல்லாம் மன வருத்தத்தை தூண்டிவிடும். அவை ஆழ்மனதில் பதிந்து, நம் வாழ்க்கை இவ்வளவுதானா, நாம் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதா

0: என்ற எண்ணங்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து வாட்டி வதைக்கும். நம் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே தகர்த்து எரியும். அதுபோன்ற தருணங்களில் மனம் தளர்ந்து இடிந்து சோர்ந்து போய்விடுவோம். நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைதான் வாழ்க்கை உற்சாகமாக இன்பமயமாக இருக்கும். நம் நம்பிக்கை தளர்ந்தால், மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான், வாழ்க்கை சூன்யமாகிவிடும். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், சவால்களை சமாளிப்போர் மட்டுமே வெற்றியடைகிறார்கள். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் தன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் ஒரு எளிய குடில் அமைத்து ஓரளவு தேவையான வசதி வாய்ப்புகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கனத்த மழை, புயல், வெள்ளம் என அந்த கிராமமே சின்னாபின்னமாகி தன் பொலிவை இழந்து போனது. வீடு வாசலை இழந்து வாழ்வின் ஆதாரமே தகர்ந்து போனதில் எப்படி நம் குடும்பத்தை காப்பாற்றுவோம், கரையேற்றுவோம் என்று மனம் இடிந்து சோர்ந்து போனான் அந்த இளைஞன். வாழ்வே சூன்யமாகி போனது அவனுக்கு. மனைவி மக்களுடன் பிழைப்பை தேடி வேறு ஊருக்கு பயணப்பட்டனர். வழியில் ஒரு துறவியை சந்திக்கின்றனர். அந்த துறவி இந்த நடந்தவற்றை அறிகிறார். மனம் வருந்த வேண்டாம் என ஆறுதல் படுத்திய அவர் அவர்களுக்கு பசியார முதலில் உணவு கொடுக்கிறார். பின் அந்த இளைஞனிடம் ஒரு அழகிய பீங்கான் பாத்திரம் ஒன்றை கொடுத்தார். அதன் அழகில் மயங்கி போனான் அந்த இளைஞன். அவனிடம், இதை பத்திரமாக வைத்துக்கொள், தண்ணீர் எடுக்க பூக்கள் பறிக்க வைத்துக்கொள் என்றார். ஆனால் இந்த பீங்கான் பாத்திரம் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு, பத்திரமாக வைத்துக்கொள் என்றார். அந்த இளைஞனும் அதை கவனமாக வைத்திருந்தான். அது ஒரு நாள் கைதவறி உடைந்து போனது. வருத்தத்துடன் அந்த இளைஞன் பீங்கான் பாத்திரம் உடைந்ததை துறவியிடம் சொன்னான். அதை கேட்ட துறவி, நீ ஒன்றை புரிந்துகொள், எந்த பொருளும் ஒரு நாள் தோன்றும், ஒரு நாள் அழியும், ஒரு நாள் மறையும். இது இயற்கை. இதையே எண்ணிக்கொண்டிருந்தால் என்னாவது? இதுபோல்தான் நீ இழந்த செல்வங்களும், உன் சிதைந்த வீடும். நடந்ததையே எண்ணிக்கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வாழ இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உனக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கும். இதைவிட அழகான வாழ்க்கை உனக்கு அமையும். ஆனால் நீ நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். புரிகின்றதா என்றார். அதை கேட்டதும் அந்த இளைஞனின் மனதில் புத்துணர்வும் புது நம்பிக்கையும் துளிர்க்க ஆரம்பித்தது. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, மகாகவி பாரதி சொல்வது போல, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என எது நிகழ்ந்தாலும் எதை இழந்தாலும் மனம் சோராமல் நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே. நன்றி.
1: நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்,
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ARC காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை
5: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: லைட் ஹவுஸ், நமது பண்பலை 100.3 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். லைட் ஹவுஸ் முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். வருவாய் ஈட்டும் பண்ணை குட்டை, நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: மணிக்கு நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ் காற்றில் வரும் கானம், 8:30 லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது, 10:00 இரவு மலரும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலம்மன். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. முன்னதாக நாளை காலை 7:30 நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி எம் திவ்யசாந்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இனி மற்ற நிகழ்ச்சிகள். 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவான் என்பவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்குபெறும் தளிர் எஸ் விஷாலினி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 லலிதா ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். லைட் ஹவுஸ் கேட்டோம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: சென்னை பட்டினப்பாக்கத்துல தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்க பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சரா இருந்தேன். மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாக தான் நான் பாக்குறேன். பட்டினப்பாக்கத்துல தலைமைச் செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
1: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டாா்.

0: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2023ல் மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024ல் 46,971 கேஸ், 2025ல் 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணும்ங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
1: தமிழகத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: நேற்று மாலை 5.5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
4: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில்

0: 200 மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்கலா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்கலா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200 மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டி சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:40.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும்
3: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்துவித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
8: நம்ம வந்து சர்க்கரை நோய் பத்தி பல விஷயங்கள் பார்த்தோம். சரி, இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம

0: பழமொழி இருக்குது, வருமுன் காப்பது அப்படிங்கிறது என்றைக்குமே சிறந்தது. ஸோ சர்க்கரை நோயை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் சாராத சர்க்கரை நோய் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அல்லாத வாழ்க்கை முறையால் தான் முக்கியமாக வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சர்க்கரை நோய்க்கான தடுப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு முறை அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன பழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆரம்பித்து போதுமான அளவு புரதம் எடுத்துக்கிறது, நார் சத்து எடுத்துக்கிறது, அவங்களுடைய உடல் செயல்பாடுகள், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற உடல் செயல்பாடுகளை வந்து அன்றாட வாழ்க்கையில் கரெக்டாக செய்ய வைக்கிறது. என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, டூ வீலருக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டலாம், இல்லை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சர்க்கரை நோயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தை வந்து கடைபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தள்ளி வைக்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பின்பற்றுறதுல தான் இருக்குது. குழந்தைகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறதுல தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சாக்லேட் இல்லை ஸ்வீட் இதெல்லாம் கொடுக்காம, ஏன்னா சுகருங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிரேவிங் வரும். நீங்கள் சுகர் சாப்பிட்டு உடம்போட குளுக்கோஸ் லெவல் குறையுது அப்படிங்கும் பொழுது அது வந்து திரும்ப சுகர் கேட்கும், ஒரு டைப் ஆஃப் அடிக்டிவ்னஸ் மாதிரி வரும் அதுக்கு. அதனால் கரெக்டாக அவங்கள வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்கும் பொழுதே சரியான உணவுகளை கொடுத்து வளர்க்குறது, அதாவது மாவு சத்து கம்மியாக புரதச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்து அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயினாக ப்ரமோட் பண்ணணும். அதில் தான் முக்கியமான இதே இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். ஏன் நம்ம வந்து வாழ்க்கை முறையை பற்றியே மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா, இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு 5% தான், பாக்கி 95% வந்து இன்சுலின் சாராத சர்க்கரை நோயாட்டிகள் தான் இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக அவங்கள வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைக்கலாம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கிய
1: அலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சையும் குறித்து விளக்குகிறார் கோட்டுச்சேரி சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே முருகேசன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாய காற்றில் அளவனை படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இசை தூரிகை. அன்பான நெஞ்சங்களுக்கும் அகிலமெல்லாம் வரவேற்கும் இசை பிரியர்களுக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தூரிகை விடுத்து வரையும் ஓவியனுக்கு வண்ணம் அழகு, ஆனால் நம் வாழ்க்கை பாதைக்கு வண்ணம் சேர்க்கும் அற்புத கலை எது தெரியுமா? அதுதான் இசை. வண்ணங்களால் வரைய முடியாத பல உணர்வுகளை வார்த்தைகளாலும் மெட்டுகளாலும் நம் மனதில் ஓவியமாக தீட்டும் அழகான நேரம் இது. உங்களின் செல்லமான நிகழ்ச்சி இது, இசை தூரிகை.

0: இசை தூரிகை. விவேகிய பாடலுக்கு ஏ ரகுமான் இசையில் ஏ ரகுமான், ஹரிடாய் கட்டானி, நரேஷ் ஐயர் ஆகியோர் பண்ண பாட்டு அயலான் படத்திலிருந்து அயலான் அயலான் அப்படிங்கிற ஒரு இந்த பாட்டை கேட்கும்போதே மனசுக்குள்ளே ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருங்க நமக்கு. அதுதான் நல்ல இசையோட அடையாளம். அடுத்ததாக நம்ம இசை தூரிகையில் வண்ணம் தீட்ட வருகிறது ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பு
1: திருச்சி சாரதாசில்
0: நமது பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஒயின்சிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயின்சிசி காவிரி அசட் காரைக்கால்.
2: ஒயின்சிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்சிசி
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
3: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன்

0: புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: புதுச்சேரி

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: Welcome back to இசை தூரிகை.

0: இசைத்துறையில கொஞ்சம் சுட்டித்தனமான சுறுசுறுப்பான வண்ணங்களை சேர்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே மனசு துள்ளி குதிக்க வைக்கிற கால்களை தானா ஆடுற வைக்கிற ஒரு துள்ளலான பாடல் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இது இசை தூரிகை. Let us a commercial break. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200

0: ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நமது வன்வலை 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
2: அலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
1: தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: துர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்தமலையை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. வெல்கம் பேக் டு இசை தூரிகை.
2: ஹே ட்ரிப்பின் ட்ரிப்பின் ட்ரிப்பின் வே, ஹே ட்ரிப்பின் ட்ரிப்பின் வே, ஹே ட்ரிப்பின் ட்ரிப்பின் ட்ரிப்பின்

0: இசைத்துறை நிகழ்ச்சியில முத்தான மூன்று பாடல் அயலன் படத்துல இருந்தும் கருடன் படத்துல இருந்தும் கங்குவா படத்துல இருந்தும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இசைத்துறை எஃப்எம் 100.3.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு தங்களது உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உளம் கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: இசைத்துறிகை எஃப்எம் காரைக்கால் 100.3. இசைத்துறிகையில அடுத்து வேட்டையன்

இப்படி சூடு.

0: நம்ம வாழ்க்கையில் வர கவலைகள் வேலை பொழுது எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் இசை என்னும் தூரிகையால் உங்கள் மனசை அப்படியே ஆட வச்சிருப்போம், அப்படியே துள்ளல் இசையில் துள்ளி ஆட வச்சிருப்போம் அப்படிங்கிற நாங்கள் நம்புகிறோங்க. இன்றைய இசை தூரிகை நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தோஷம் முழுமைக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இசைத்துறையை நம்மிடமிருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. வண்ணங்கள் நிறைந்த இந்த இசை பயணம் இதோ நிறைவு பகுதிக்கு வருகிறது. குட் பேட் அக்லி
1: மாமே சவுண்டே தே

விடைபெற்றது இசைத்தூரிகை. நமது பண்பலை 100.3 அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள் இன்று இரவு 8 மணிக்கு காட்டில் வரும் கானம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். முன்னதாக 7:30 உழவர் அரங்கம், அதற்கு முன்னதாக 7:25 உழவர்களுக்கு. இப்படி பல பல நிகழ்ச்சிகள் படிபடியா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று இரவு 8 மணிக்கு அன்பின் நினைவுகள், காற்றில் வரும் கானம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்வெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031 ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர்

0: செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000 மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணி காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின் போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000 மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம்.

0: என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாத வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும்.
5: உழவர்களுக்கு
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
8: சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: ரேவதி அக்கா, அன்னைக்கு ரம்யா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, நான் கூட அவசரம் அவசரம்னு ஒடியாந்துட்டேன். ரம்யாட்ட கூட சரியா பேச முடியல. என்னக்கா சொன்னுச்சு ரம்யா?
10: நீ இந்த தீவனத்தை பத்திலாம் நிறைய விவரம் சொல்லிட்டு இருந்தல, இதெல்லாம் ரம்யா கிட்ட சொன்ன. இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுக்கான்னு சொல்லுச்சு. நேரம் கிடைக்கிறப்ப சத்த வாசுபா, ரம்யா கிட்ட போய் பேசிட்டு வருவோம்.
9: அந்த மாதிரி போய் பாக்குறது என்னைக்கு முடியும்னு தெரியலக்கா. வேணா நான் விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க ரம்யா கிட்ட சொல்லிடுங்க.
10: இது கூட சரியா தான் தோணுது. சரி சுபா, அன்னைக்கு தீவனத்துல என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் கலப்படம் இருந்தா அதை கண்டுபிடிக்கணும், என்னென்ன கலப்படம்லாம் அதுல இருக்கும், எந்தெந்த கலப்படத்தை நாமளே

0: கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த கலப்படத்தை கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் கண்டுபிடிக்கணும், இப்படிலாம் நிறைய தகவல் சொன்னேன். அதுல குறிப்பா இந்த சாம்பல் சத்த பத்தி ஏதோ சொன்னிய சுபா, அது தொடர்பா கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
1: அதை கேக்குறீங்களாக்கா? சொல்றேன் கேட்டுங்க. மொத்த தீவனத்துல அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தும் இருக்குங்கா. அதை வச்சு தீவனத்துல உள்ள கனிம பொருள்களோட அளவை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மாடுகளுக்கு போடுற தீவனத்துல தாது உப்பு வகை ரெண்டு வகை இருக்கு. முதல் வகையில அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு அதிகபட்சமா 2.4 இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது வகையில அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு 3 வரைக்கும் இருக்கலாம். இப்ப இதுவே இளங்கண்ணுக்கு தீவனம் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற சாம்பல் சத்து 2.5 விழுக்காடு இருக்கலாம். இதே வளரும் கண்ணுக்குன்னா 3.5 வரைக்கும் இருக்கலாம்க்கா. இதுலயே நம்ம கறிக்கோழிங்களுக்கு குடுக்கற தீவனமா இருந்துச்சுன்னு
0: வச்சுக்கோங்க. சொல்லு சொல்லு.
1: அது 3 வகையா பொதுவா தீவனம் கொடுப்போம்.
0: ஆமா கொடுப்பாங்க.
1: முன் ஆரம்ப நிலை, ஆரம்ப நிலை, முடிவு நிலைன்னு இந்த 3த்துலயுமே 2.5 விழுக்காடு வரைக்கும் தான் சாம்பல் சத்து இருக்கலாம். இதுவே முட்டை கோழி தீவனமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே மாறும்.
0: மாறும்னா
1: 4 விழுக்காடுல இருந்து 4.5 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். இப்ப இதெல்லாத்தையும் விடுங்க. இப்ப நிறைய பேர் பன்றி எல்லாம் வளர்க்கறாங்கல்ல.
0: ஆமா ஆமா வளர்க்கறாங்க.
1: அந்த பன்றிகளுக்குள்ள தீவனத்துல கூட அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தோட விழுக்காடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதிகபட்சமா 4 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாமா.
0: ஏன் சுபா, இந்த விழுக்காடு அளவுலாம் நீ சொன்னியே, இந்த விழுக்காடை தாண்டி அதிகபட்சமா போயிட்டுனா அது எதுவும் பாதிக்குமா சுபா?
1: ஆமாக்கா, அப்புறம் பாதிக்காதா? 4 விட்டு 5 விழுக்காடு போனாலே பாதிக்கிற விஷயம்தான். இதே முட்டை கோழிக்குன்னு வச்சுக்கோங்க, 4.5 விழுக்காடை தாண்டினாலே பிரச்சனை தான். இந்த முட்டைக்கோழி தீவனங்கிறது முட்டைக்கோழிக்கு மட்டும்தான்க்கா, அதை மறந்துடாதீங்க. இதே இறைச்சி கோழிக்குன்னா 2.5 விழுக்காடை விட்டு தாண்டினாலே பிரச்சனை தான்.
0: ஏன் சுபா, எனக்கு பொதுவா ஒரு சந்தேகம்.
1: என்னக்கா?
0: இப்போ நீ தீவனத்துல அமிலத்துல கரையாத சாம்பல் சத்து அவ்வளோ சேர்க்கணும் இவ்வளோ சேர்க்கணும்னு சொல்றல்ல, இதெல்லாம் தனியா சேர்க்கிறாங்களா? இது எப்படி அதிகமாவது கம்மியாவது? இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சுபா.
1: நல்ல கேள்வி கேட்டீங்கக்கா. இது தனியெல்லாம் சேர்க்கறதுல நம்ம தீவனத்துக்கு போடுறோம்ல மூலப்பொருள், அதாவது அரிசி தவிடு, தானியம், மீன் தூள், கால்சைட்டு, இதெல்லாம் தீவனத்துல இந்த அளவு தான் சேர்க்கணும்னு இருக்கு. அதை விட்டு அதிகமானுச்சுன்னா அமிலத்துல கரையாத சாம்பல் சத்தும் அதிகமாயிடும்க்கா.
0: ஓ, இப்ப புரியுது சுபா எனக்கு.
1: அதனால ஏதோ ஒரு தீவனத்தை வாங்கிட்டோம் அதுக்கு கொடுத்துட்டோன்னு இருந்துடக்கூடாது. அதுல மூலப்பொருள்லாம் சரியான விகிதத்துல இருக்குதான்ங்கிறத ஆய்வகத்துக்கு எடுத்துட்டு போய் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வழக்கமா பயன்படுத்தலாம்.
0: ஓ, நீ சொல்றதும் சரிதான் சுபா. இப்படிலாம் செஞ்சா கால்நடைகளை பாதுகாப்பா வளர்க்க முடியும், அப்படித்தானே சுபா?
1: கண்டிப்பாக்கா.
2: கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய
3: உழவர்களுக்கு.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசெட்,
6: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
9: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன எண்ணெய் தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
8: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள்

0: அன்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
0: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
5: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: துளசியக்கா, துளசியக்கா, அட துளசியக்கா, கொஞ்சம் நில்லுங்களே.
6: அட பூங்கொடி, அவசர அவசரமா போறவளை எதுக்கு இப்ப நீ தடுத்து நிறுத்துற?
4: கொஞ்சம் திரும்புங்க. எவ்வளவு மீன் உங்க கூடையில? எங்க இருந்து இவ்வளவு மீன் புடிச்சீங்க?
6: நேத்து பக்கத்து வீட்டு பயலுவு எத்தனை மீன் பிடிச்சானுங்க, ரெண்டே ரெண்டு மீன் கொடுப்பான்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க.
4: அதுக்கு
6: நமக்கு என்ன பிடிக்க தெரியாதா என்ன? நானே இன்னைக்கு களத்துல இறங்கி பார்த்தல எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேன்னு.
4: உங்க வீட்டு குளத்துல பிடிக்கல, வாய்க்கால தான் பிடிச்சிருக்கீங்க.
6: அப்புறம்
4: ஏன் துளசியக்கா, உங்க வீட்லயே பண்ணக்கூட்ட இருக்கு, அதுல ரெண்டு மீனை வாங்கி விட வேண்டியதானே, உங்க தேவைக்கு எடுத்துக்கலாம்.
6: அது சரி, ஆடு மாடை பார்க்கவே இங்க நேரம் இல்ல, வயலை பாக்குறதுக்கே அண்ணனுக்கு பொழுது சரியா போயிடுது, இதுல மீன் வேறையா?
4: அப்ப சரி, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏத்த மாதிரி நிகழ்ச்சி தான்.
6: என்ன சொல்ற பூங்குடி?
4: ஆமாக்கா, இன்னைக்கு நாகூர்ல இருந்து எம் மகேஸ்வரன் அப்படின்றவங்க வருவாய் ஈட்டும் பண்ணைக்குட்டை பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
6: நேரமாச்சு, பாரு அந்த ரேடியோவை ஆன் பண்ணு. வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில மீன்குட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு அனுபவ விவசாயி வந்திருக்காங்க. அவங்க மீன்குட்டை மட்டும்தான் வச்சிருக்காங்களானா இல்ல, சொட்டு நீர் பாசன முறையில காய்கறி சாகுபடியும் பண்றாங்க. ஐயா அவங்களை வந்து ஏற்கனவே சந்திச்சு ஒரு பகுதி நம்ம ஒளிபரப்பு செஞ்சிருக்கோம். இந்த பகுதியில ஐயா அவங்க கிட்ட மீன்குட்டையை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம் மேடம். என்னுடைய நேம் மகேஸ்வரன். நான் நாகூரை சேர்ந்து தும்பப்பு மடத்தருவை சேர்ந்தேனா. நான் விவசாயத்தில் கொஞ்சம் மும்முரமாக உள்ள நாங்கள். அதில் எங்களுக்கு ஒரு குளம் 1 ஏக்கரில் இருக்குது. அந்த குளத்தில் மீன் வளர்ப்பு கொஞ்சம் நாங்களாகவே சொந்தமாகவே பண்ணி, எங்களுக்கு மேட்டூர் தண்ணி தான் பாசன வசதி. அந்த மேட்டூர் தண்ணியை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பயிர் பண்ணுறது, கொள்வது எல்லாமே அதை வச்சு தான் செய்கிறோம்.
6: அம்மா கிட்ட ஒரு குளம் இருக்குது, அதில் மீன் வளர்த்தா என்ன,
7: மீன் வளர்த்தா என்னங்கிற ஒரு இதில் அனுபவத்தில் நம்ம செய்வோமேங்கிறதுக்காக ஒரு தண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 50 கிலோ சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு வாங்கி அடிப்போம்.
6: எதுக்காகங்க அது?
7: அது தண்ணி சுத்தப்படுத்துறதுக்காக. இப்ப வெளியில இருந்து தண்ணி வருது பாருங்க.
6: சரிங்க.
7: அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக.
6: ஆத்துல வந்து தண்ணி வந்தா இந்த குளத்துல தண்ணி வர்றதுக்கு சரியான வழிமுறை எல்லாம் இருக்குங்களா?
7: வழிமுறை எல்லாமே அதுக்குன்னு, அந்த குளத்துக்குன்னு தண்ணி வாய்க்காலே இருக்குது.
6: வாய்க்காலே இருக்குது. சரிங்க. அப்ப குளம் நிறைஞ்சிருச்சுன்னா தண்ணி திருப்பியும் ஆத்துக்கு மீதி போகணுங்களே, அதுக்கு
7: இல்ல, அதுக்கும் பாதை இருக்குது. அதுல நாங்க வலை வச்சு அடைச்சிருவோம். அந்த மீன் குஞ்சு வெளியாவது அளவுக்கு வலை வச்சு அடைச்சிருவோம் நாங்க.
6: சரிங்க. அப்ப குளத்துல எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருப்பு வைப்பீங்க?
7: 12 அடி அளவுக்கு தண்ணி வந்துடும்.
6: சரிங்க. இப்ப தண்ணி வந்து போதுமான அளவு வந்துருச்சு, அப்ப எப்படி தண்ணி வரத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
7: தண்ணி மேட்டூர் தண்ணி வர வர நமக்கு வயல் பாசனம் இருக்குதுல்ல எங்களுக்கு.
6: சரிங்க.
7: அந்த பாசன முறையில நாங்க தண்ணியை வெளியாக்கிக்குவோம். தண்ணி நாங்க ஃபுல்லாவுமே வெளியாக்க மாட்டோம். எப்படின்னா, எங்களுக்கு விவசாயத்துக்கு வருஷம் பூராமே தண்ணி தேவைப்படும். எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாக்கி நம்ம அடைச்சிடலாம். நம்ம
6: மடை மாற்றி
7: அடைச்சிடலாம். நம்ம
6: வேற பகுதிக்கு வந்து இந்த மடையை வந்து நீங்க
7: திருப்பி விட்டுக்கலாம். குளம் நொம்பி எனக்கு 20 அடி வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும். மழை காலத்துல ஒரு 8 அடி தண்ணி அந்த குளம் ரொம்ப அந்த மேல்மட்டம் வரைக்கும் வரதுக்கு 20 அடி வரும்.
6: அப்ப அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். ஆத்துல தண்ணி தான் வருதுன்னு சொல்லி குளத்துல நிறைச்சு வச்சிட கூடாது. மழை காலம்னு ஒண்ணு இருக்கே, மழை பெஞ்சும் கூட குளம் நிறையும் இல்லையா?
7: ஆமா. 20 அடிங்கிறப்ப எங்களுக்கு காய்கறி பயிர் பண்றதுக்கு நல்லா வசதியாவும் இருக்கும். வசதியாகவும் எங்கள் வீட்டில் ஒரு 5-6 மாடு பசுமாடு வச்சுருக்குறோம். அந்த மாட்டு

0: அணியை என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் கயிறு பயிருக்கு போவேன், குளத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஏனத்தில் ஒரு பெரிய அண்டா மாதிரி வச்சுருக்குறோம். அந்த அண்டாவில் ஒரு 10 கிலோ 20 கிலோ அளவுக்கு சாணியை போட்டு ஒரு 2-3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த குளத்தில் கொட்டினோம்னா அந்த புழு அது இதெல்லாம் உற்பத்தி ஆகும். அதை நம்ம மீனுக்கு நல்ல ஒரு இறையாகவும், இயற்கை முறையிலே நல்ல இறையாகவும் ஆகும்.
1: சரிங்க, சுண்ணாம்புக்கல்ல போட்டு தண்ணியை சுத்தம் பண்ணீங்க, அடுத்து என்ன செய்யணும்?
0: அடுத்த ஒரு வாரம் சென்று தான் மீன் குஞ்சு வாங்கி விடணும். ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறம் தான் மீன் குஞ்சே வாங்கி விடணும்.
1: ஏன்னா அந்த தண்ணியில அந்த காரத்தன்மை இருக்கும், மீன் வந்து இறந்து போயிடுங்கிறதுக்காக ஒரு வாரம்
0: காத்திருக்கணும். அந்த ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு 2.5 இன்ச்ல இருந்து 3 இன்ச் அளவுக்கு நம்ம குஞ்சு நல்லா கொஞ்சம் பெருமையே குஞ்சாவே பார்த்து வாங்கினோம்னா, நம்ம இப்ப 500 குஞ்சு விட்டோம்னா 400 குஞ்சு அளவுக்கு நமக்கு இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். இப்ப நம்ம பட்ட பொடி குஞ்சையெல்லாம் வாங்கி விட்டோம்னு வச்சுங்களா, சின்ன சின்ன குஞ்சையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்கி விட்டோம்னா அவ்வளவு இருக்குமாங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லாதது. அதுல பெரும் மீனுங்க இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பொடி குஞ்சை வாங்கி விட்டோம்னா எப்படியும் மீன் பிடிச்சிரும்.
1: என்ன மீன் வாங்கி விட்டீங்க?
0: ரோகு, மிருகாலு, கட்லா வாங்கி விட்டுருக்கோம். கட்லா மீன் வந்து மேல் பகுதி மட்டும் தான் மேயும்னு சொல்லுவாங்க, பண்ணையிலேயே சொல்லுவாங்க எங்களுக்கு. மேல் பகுதி மட்டும் தான் மேயும். ரோகு மிருகாலும் நடுப்பகுதியும் கீழ்ப்பகுதியுமா மேயும். அதனால நீங்க மூணுமே சேர்த்து வாங்கி விட்டீங்கன்னா நீங்க போடுற இறையா அது பக்குவமா எடுக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும், எல்லாமே ஒரே வளர்ச்சியா இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதனால அது போல நாங்க வாங்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி முதல் தளம், இரண்டாம் தளம், மூன்றாம் தளம் மாதிரி மீன் வளர்க்கறதுலயும் நம்ம நீங்க கவனிச்சு அதுல கொடுத்துருக்கீங்க.
0: ஆமா,
1: வேற எந்த ரகங்கள் வந்து இப்படி மேலேயே இருக்குங்க ஐயா?
0: வேற இந்த புல்லு கெண்டன் சொல்லி ஒரு கெண்ட மீன் ஒண்ணு இருக்கும், அது மேலாலேயே மேஞ்சிக்கிட்டே இருக்கும். அது இடையில அந்த காடையெல்லாம் அடிச்சிடும். அது அதிகமான மீன், அது துள்ளும். எப்படியுமே குளத்துல மீன் அதிகமா இருக்கிறத காட்டிக்கிட்டே இருக்கும் அது.
1: சரிங்க,
0: அது போல மீன் நம்ம விடுறது கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள் தான்.
1: உழுவ மீன் எல்லாம் சொல்லுவாங்க, நாட்டு ரகம் எல்லாம் சொல்லுவாங்க, வேற என்ன ரகங்கள் இருக்கு?
0: ஆமா, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு சேல்ஸுக்கு வராது. இது எப்படின்னா தண்ணியில அடி பகுதியில உள்ளது அந்த உழுவ மீன் எல்லாம் அதிகமா அது சேல்ஸுக்கே வராது. அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுங்கிறது நமக்கே தெரியாது. இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உழுவ மீன் ஓரத்தில் கரை ஓரம் வந்து மேயும். அதுக்கப்புறம் மழைக்காலம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மீனை நமக்கு பார்க்க முடியாது.
1: இது போல இன்னும் நாட்டு ரக மீன்கள் வந்து என்னென்ன இருக்கு?
0: விரால் மீன் இருக்கு, சிலேப்பிகள் இருக்கு நிறையா. மிந்தியெல்லாம் சிலேப்பியெல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிடவும் மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலேப்பிகளை அதிகமாக வாங்கி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மிந்தியெல்லாம் அந்த ஆந்திரா சிலேப்பின்னு ஒரு சிலேப்பி பவுன் வருது, அந்த சிலேப்பி 1/2 கிலோ அளவுக்குலாம் நல்லா பெரிய மீன் ஆகுது. அது மிந்தியெல்லாம் சிலேப்பி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு விருப்பமே இருக்காது. அது இப்போ அந்தளவுக்கு நல்ல பெரிய மீனாகவே இருக்குது, அது நல்லா வளர்ச்சி அதிகமாகுது. நம்ம போடுற தீனிகளுக்கு நல்ல வளர்ச்சியாக வரும். அது நம்ம கொஞ்சம் கூட வாங்கி கூட போகிறது கிடையாது, அது இந்த தண்ணிகள்லேயே வர்றதோட வந்துடுற மீன் தான் அது. இப்ப இந்த மீன் வளர்ச்சி இல்லைனாலும் அந்த மீன் வளர்ச்சி வரப்ப அது ஒரு நமக்கு ஒரு நல்ல கைடாவே வருது. அது
1: பொது குளம் எல்லாம் இருக்கும், அங்க வந்து யாரும் வளர்க்கறது இல்ல, தானாவே வளரக்கூடிய மீன்கள் தான் இல்லைங்களா? அதுல இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த மீன் நினைக்கிறீங்க?
0: அதிகமா விரா மீன் தான் நல்லா இருக்கும்.
1: விரால் மீன்,
0: விரால் மீன் தான் அதிகமாக நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். நமக்கு தண்ணிங்கிறது ஓரளவு கம்மியாகணும், நம்ம நினைக்கிற அளவுக்கு வச்சு விரா மீன் பிடிக்க முடியாது. அது அது அவ்வளோ சீக்கிரமாக மாட்டக்கூடிய மீன் அல்லது தண்ணி சுத்தமாக இறக்கணும், போகணும் வரணும். நம்ம விவசாயம் பண்ணுற இடத்துல போய் நம்ம அது போல் இறக்க முடியாது பாருங்கள், சுத்தமாக இறக்க முடியாது. அது அதனால் நம்ம அந்த மீன் இருக்கும், ஆனால் குளத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. விரா மீன் நிறையா இருக்கும், 1-2 அம்புடுமே தவிர நிறைய ஜாஸ்தி அம்புடாது. நம்ம குளத்துல உள்ளது எல்லாமே பிடிக்கணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது.
1: அதனால இந்த ரோகு, கட்லா, கெண்டை இந்த மீன்களை மட்டுமே வளர்க்கிறோம். குளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு சொன்னீங்க, எந்த மீன்னு சொன்னீங்க, அது எங்கெங்க ஐயா வாங்கினீங்க?
0: நாங்க பண்ணையில போய் வாங்கிட்டு வரோம். அது
1: எங்கெங்க பண்ணையில?
0: நீடாமங்கலத்துல வாங்குறோம்.
1: என்ன தீவனம்? தீவனம் சொன்னீங்க, இப்படி கொடுக்கணும், தீவனத்தை வந்து நம்ம போட்டோம்னா அது மேல இருக்கக்கூடிய மீன், நடுவுல இருக்கக்கூடிய மீன், அடியில் இருக்கக்கூடிய மீனுன்னு 3 வகையான தளத்துல வந்து மீன்கள் இருக்குன்னீங்க. அப்ப தீவனம் போட்டா நம்ம மேலதான் போடுவோம், அப்ப அந்த மீதி மீதி இருக்கிற மீன்களுக்கு வந்து எப்படிங்க அந்த உணவு போய் சேரும்?
0: இல்ல, நம்ம என்னத்தை தான் தீனி போட்டாலும் மேல மிதக்கக்கூடிய தீனி, இப்ப தவிடு இது போல தீனுங்க தான் அதிகமாக மிதக்கும். இப்போ ஒரு கல்லப்புனாக்கு இந்த சாணி எருவெல்லாம் போடுறதெல்லாம் அந்த மீன் மேத்தீனை திங்கும் போது அது அவரோட வாழை அடிக்குதுல்ல, அதுல மீன் அந்த இதெல்லாம் இறையெல்லாம் கீழே தான் இறங்கும். அது
1: ஊறி போய்
0: கீழே இறங்க தான் செய்யும். அது மேமட்டத்திலே இருக்காது. இப்போ மேமட்டத்தில் உள்ள மீன் போய் கீழால மேயாது பாருங்க, அந்த மீன் தேவையில்லாமல் அது தீனியெல்லாம் வீணாக தான் போகும்.
1: அப்ப அந்த மீனுக்கு வந்து தீவனம் குறைஞ்சு போயிடுமே, தீவனம் சரியா இருக்குங்களா சாப்பிட்றது?
0: சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தான் கொடுக்குறோம்ல உங்களுக்கு. இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீன் குஞ்சு வாங்கி விடும்போது அந்த மீன் குஞ்சு அவங்கெல்லாம் கல்லப்புணாக்கு தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு கல்லப்புணாக்கு சாணியோட கலந்து நம்ம முதல் நாள் சாயங்காலம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நம்ம போட்டோம்னா கரெக்டாக ஈவனாக அந்த தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
1: நீங்கள் சொன்னீங்க இல்லையா சாணியோட கலந்துன்றது, அப்போ

0: எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுப்பீங்க?
1: வாரத்துல ஒரு டைம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க.
0: வாரத்துல ஒரு தடவை கொடுத்தா போதும்?
1: ஒரு தடவை கொடுத்தா போதும்.
0: தினமும் கொடுக்குது?
1: தினமும் கொடுக்கறது இல்ல. தினமும் கொடுக்கணும் தான், ஆனா நம்ம கள்ளப்புண்ணாக்கு கொடுக்க முடியாது. பாருங்க, இப்ப உள்ள விலைவாசிக்கு கள்ளப்புண்ணா விலை அதிகம், அதனால அது கொடுக்கறது இல்ல. சாணி எருவு நம்ம கிட்ட இருக்கிறதுனால நாங்க ஒன்னு விட்டு ஒரு நாள் ஊற வச்சு, ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஊற வச்சு நாங்க திரும்ப குளத்துல அதுல கொட்டி விடுறோம். நாங்க
0: வெறுமனே சாணியா இருந்தா அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குளத்துல
1: கொட்டிடுறோம்.
0: அந்த கடலை புண்ணாக்கு கலந்து கொடுக்கறது வாரத்துல ஒரு நாள்,
1: வாரத்துல ஒரு நாள் மட்டும் கொடுக்கறோம்.
0: சரிங்க, இப்போ சாணிக்கு வந்து அளவு சொல்ல முடியாது, ஆனா அப்படி வாரத்துல ஒரு தடவை கொடுக்கற கடலை புண்ணாக்கு எவ்வளவு கொடுத்தா போதும்?
1: நாங்க ஒரு 5-5 கிலோ போட்டு கொடுக்கறோம். நாங்க
0: ஒரு ஏக்கருக்கு
1: 5 கிலோ போடுறோம். நாங்க அது அதிகமா தான் கொடுக்கணும். நமக்கு ரேட்டு முன்ன பின்ன இருக்கிறதுனால நாங்க ஒரு 5-5 கிலோ மட்டும்தான் போட்டு கொடுக்கறோம்.
0: அதுலயும் அந்த கணக்கை வந்து கவனிச்சுக்கிட்டே வரீங்க. நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு எடுக்க போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவோம்னு ஒரு யோசனையோட தான் ஐயா வந்து இயங்குறது வந்து தெரியுதுங்க. சரிங்க, இப்போ எப்படிங்க அது குளத்தை பராமரிக்கிறது?
1: இப்போ பராமரிப்புனா நாங்கள் அதிகமாக தனிப்பட்ட முறையிலலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க மேடம். நமக்கு விவசாயத்தில் முக்கியமாக அதிகமான வேலையாக இருக்கிறதுனால இந்த மீன் வளர்ப்போட நிறுத்திக்கிறோம். அதிகமான பராமரிப்புலாம் நாங்கள் பண்ணலை. அதிகமான பராமரிப்பு பண்ணலாம். நாங்கள் இப்போ மீனை பிடிச்சி பெரிய சேல்ஸ் ஆகலாம். நாங்கள் இப்போ கும்பகோணம் மாயோரம் அது போலலாம் நாங்கள் எடுத்துகிட்டு
0: போகிறதில்ல.
1: 2 மாதம் அளவுக்கு மீன் தடை போடுவாங்க இந்த அக்கரைப்பட்டையில். அந்த டைமிங்கில் என்ன பண்ணுவோம்னா, டெய்லியும் கொஞ்சம் மீனாக நானும் என் தம்பி இருக்கிறோம், ரெண்டு பேருமா சேர்ந்து கொஞ்சமாக பிடிச்சி ஒரு 50 கிலோ 100 கிலோ அளவுக்கு அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி கொண்டு போய் கொடுக்குறோம் நாங்கள்.
0: சரிங்க, அந்த மீன்பிடி தடைக்காலம் காலமாக எப்போ வருதுன்றத பார்த்து அதுக்கு முன்ன ஒரு 5 மாதத்துக்கு முன்னையே நீங்கள் வந்து இந்த மீன் குஞ்சுகளை விட்டு?
1: இல்லை, 5 மாதம் இல்லை, நம்ம தண்ணி வந்ததோடய நாங்கள் பார்த்துட்டு விட்டுறது தான். இந்த வருஷம் இன்னும் தண்ணி வரலை. நமக்கு அந்த டைமிங்கில் மட்டும்தான் விடணும்னா அது 1 கிலோ அளவு தான் பெருக்கும். இப்போ அதுக்கு மீன்கூட்டியே நம்ம விட்டு வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்குலாம் மீன் பெருத்திருக்கும் பாருங்க. ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 2 கிலோ அளவுக்குலாம் பெருக்கும். அது நமக்கு அது போல பெருத்திருந்தா தானே நமக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும்.
0: நிச்சயமா
1: அதுக்காக நம்ம பார்க்கணும்ல. 6 மாதத்தில் பிடிக்கிறோம்னா 1 கிலோ அளவுக்கு ஒரே சேமாக இருக்கும். அது சுத்தமாக கம்ப்ளீட்டாக இறச்சிட்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் அது போல தேவைப்படும்.
0: ஏன்னா நம்ம பாசன வசதிக்காக குளத்தில் தண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம சுத்தமாக இறக்க போகிறது கிடையாது. கையில் சிக்கினதை விடாம பிடிச்சு நீங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா மேடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
4: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
5: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
6: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
0: ஒரு ஏக்கர்ல பண்ணைக்குட்டை வச்சிருக்காங்களாமே. நாகை மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவங்க பண்ணைக்குட்டையில எப்படி வருவாய் கிடைக்குதுங்கறத பத்தி என்னமா சொல்லிட்டு வர்றாங்க.
7: ஆமா ஜலசியக்கா, இவங்களோட பண்ணைக்குட்டையில ரோகு, மிர்கால், கட்லா இப்படி பல வகையான மீன்களை வளர்த்துட்டு வராங்களாம்.
0: அத்தோட வர்ற விராலும் சேர்ந்தே வளருதாமே.
7: துளசியக்கா, இவங்க வளர்த்துட்டு வர மீன்களுக்கு எல்லாமே புண்ணாக்கு வகைகள் கூட சாணத்தையும் தீவனத்தோட கலந்து தந்துட்டு இருக்காங்களாம்.
0: ஆத்துல தண்ணி வந்தா நேரா குளத்துக்கு வந்துருது. குளத்துல கிட்டத்தட்ட 12 அடி கிட்ட தண்ணிய இருப்பு வச்சுக்கிறாங்க. ஆனா மழைக்காலம் வந்துருச்சுன்னா மழை தண்ணியும் வருமே, அந்த சமயத்துல குளத்துல தண்ணியோட இருப்ப குறைச்சு வச்சுக்கிறாங்களாமே.
7: சரி சரி துளசியக்கா, ஒரே மீன் வாடையா அடிக்குது. வாங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மீன் கூடைய ஓரமா வச்சுட்டு அடுத்த பகுதியை கேட்போம்.
0: நோய் ஏதாவது வருமா இந்த மீன்களுக்கு?
1: இல்ல, நோய் வரும்னாக்கா அது எப்படின்னா, அந்த வெயில் காலங்கள்ல திடீர்னு ஒரு மழைகளை பெஞ்சதுன்னு வச்சுங்களேன், அப்ப தண்ணி நீர்மட்டம் அடியில வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த இதுக்கு என்ன பண்ணணும்னா, வாரத்துல 1 நாளோ 10 நாளைக்கு 1 நடையோ இடையில வெயில் காலங்கள்ல அந்த மீன் வலையை போட்டு நம்ம களைச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க.

0: அந்த ஹீட் ஆகாது, அது ஹீட் ஆகாமல் உங்களுக்கு மீன் சாவாமல் இருக்கும். அதை நாங்கள் அடிக்கடி செஞ்சுறதுனால அந்த மீன் எதுவும் சாவறதுக்கு இது இல்லை.
1: இறால் வளர்ப்பும் நம்ம வேதாரண்யம் பகுதியில் எல்லாம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இறால் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கா?
0: இறால் நமக்கு இப்போ நல்ல தண்ணியில் விட முடியுமா என்னங்கிறது தெரியல பாருங்க. அதனால் இறால் மீன் வளர்க்குறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை.
1: இப்போ இறால் பண்ணையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறாலுக்கு வந்து போகிறதுக்காக அந்த ஆக்சிஜன் வந்து சரியாக கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க.
0: ஆமாம்.
1: இப்போ மீன் குட்டைக்கு அது அவசியங்களா நீங்கள் வச்சுருக்கீங்களா?
0: இல்லை, அது போல் தேவைப்படாது இதில். அது அவங்க வச்சிருக்கிறது எல்லாம் உப்பு தண்ணி தானே உங்களுக்கு. இது நம்ம வச்சிருக்கிறது நல்ல தண்ணி,
1: அதனால அதில் ஆக்சிஜன்,
0: இதில் ஆக்சிஜன் நல்லா ஈவனாக போயிட்டே இருக்கும். அது அதனால் நமக்கு தேவைப்படாது. அது இல்லாமல் என்னோடய குளத்தை சுற்றி அதிகமாக பனைமரம் ஜாஸ்தி, ஒரு 75 மரம் கிட்டத்தட்ட பனைமரம் இருக்குது. அந்த தண்ணி நீரோட்டமும் உங்களுக்கு குளத்துலேருந்து நம்ம எடுக்கிற தண்ணி மட்டும்தான் குறையும், மற்ற பூமி இழுக்குங்கிற ஒரு இதே கிடையாது இது என்னோடய குளத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா எங்கள் குளத்து மண் இருவாடா மண், சுற்று வட்டாரத்தில் தண்ணி குறையும் போது தண்ணி குறைஞ்சிரும்.
1: சரிங்க.
0: இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த தண்ணி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எடுத்தால் மட்டும் தான் எங்களோட குளத்தில் தண்ணி குறையும்.
1: ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய பனைமரங்கள்,
0: பனைமரங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா நான் எங்கள் மண் இருவாடை மண்ணாக இருக்கிறதுனால தண்ணியை பூமி இழுக்கிறது இல்லை.
1: இழுக்கிறது.
0: சில ஏரியாவில் சொட்டுநீர் பாசனத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் போடுவாங்க. நான் ஒரு சாதாரண ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போடுமா அந்த பூமியில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். ரொம்ப நேரம் தண்ணி ஓடிடுச்சேன்னு சொல்லி ஆஃப் பண்ணி போடுவோம்.
1: பண்ணை குட்டை மீன் வளர்ப்பு அப்படிங்கிறதுல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குங்க?
0: சின்ன சிலேப்பிங்க தான் பிரச்சனை வருமே தவிர வேற எதுவுமே பிரச்சனைக்கு வர்றது இல்லை, வேலை இல்லை. இந்த பழைய காலத்து ஒரு மாதிரியான சிலேப்பிகள் வரும், அது ரொம்ப பெருக்கவே பெருக்காது. அது
1: ஆத்து தண்ணி வழியா வரும்.
0: ஆத்து தண்ணி வழியா வரும், அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது எப்படியுமா அந்த குஞ்சுகள் வந்துடும். அது
1: இப்படி ஆத்து வழியா வரும்போது இந்த மயில மீன் எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அது வந்து இன்னொரு மீன்களை வந்து அது சாப்பிட்டுரும், அது எப்படி நீங்கள் தடுக்கிறீங்க?
0: மயில மீனுங்கிறது அது ஒரு சில டைமிங்கில் மட்டும்தான் அந்த மீன் இருக்குது. அது எப்படின்னா நமக்கு வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மயில மீன் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மயில மீன் என்னத்தை தான் நீங்கள் வலை போட்டு பிடிச்சி பார்த்தீங்கனாலும் அந்த மீன் பிடிபடவும் செய்யாது, இருக்கவும் செய்யாது. அது அது வெயில் காலங்களில் மட்டும்தான் அந்த மீன் உற்பத்தி ஆகிற மாதிரி தெரியுது. அது
1: சரிங்க, அது உங்கள் குட்டையில் வந்து
0: இல்லை, எங்கள் குட்டையில் இல்லை. அது
1: இல்லை
0: இல்லை. ஆனால்
1: ஏன்னா அது வந்திருந்ததுன்னா ஒரு இழப்பையே வந்து அது
0: ஆமாம் ஈடுகட்ட முடியாது. அது அந்த அளவுக்கு மீன் குஞ்சுகள்லாம் நிறையா சாப்பிட்டுடும். அது
1: ஐயா வந்து இந்த மீன் குட்டை தண்ணியை எடுத்து தான்
0: விவசாயம்
1: வந்து விவசாயம்
0: விவசாயம்
1: மீனுக்காக உணவா கொடுக்கற அந்த சாணி கூட அந்த தண்ணியோட கலந்து அது கூட நல்ல ஒரு
0: உரமா போகுது.
1: ஐயாவுக்கு வந்து வேலை வந்து குறையுது அப்படின்னு சொல்லலாம், ஒரு இரட்டிப்பு லாபம்னு சொல்லலாம். மீன்ல ஒரு வருமானம் அந்த தண்ணியை கொண்டு போய் காய்கறியில விட்டதுனால அதுக்கு நாங்க நீங்க பெருசா செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க.
0: நான் அதிகமா விவசாயத்துக்கு செலவே பண்றது இல்லையே, உரங்கள்லாம் அதிகமா கொடுக்கறதே கிடையாது. இப்போ எங்கள் கொள்ளையில எல்லாம் சில பேருங்க என்ன பண்ணனா ஒரு சாணி எருவு போட்டு பயிர் பண்ணாங்கனாக்கா திரும்ப மறுபடியும் உரங்கள் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு டைம் அந்த சொட்டுநீர் பாசனத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு குழிகளில் ஒரு இவ்வளோதான் அளவுன்னு சொல்லி ஒரு சாணி எருவு போட்டோம்னாக்கா அந்த எருவே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எருவு அப்படியே இருக்கும். மற்ற இந்த தண்ணியில் உள்ள உரத்தை வச்சுக்கிட்டே தான் அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். காய்கறி பயிர் எல்லாமே நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். அது
1: பாசன வசதி வழியாவே நீங்க வந்து உரத்தை வந்து கொடுத்துடுறீங்க.
0: ஆமா, எங்க கொலையில கீரை எல்லாம் விடுவோம் அதிகமா. 15 நாள் ஆனா அந்த கீரை எல்லாம் போடுவோம். அது காரணமா அந்த தண்ணியோட பவர் தான் அது. அந்த அளவுக்கு வேற எந்த விதமான உரமும் எல்லாம் அடிக்கவும் மாட்டோம். ஒரே டைம் லைட்டான ஒரு யூரியா கொடுப்போம். அடுத்து ஒரு 10 நாள் 12 நாள் கழிச்சு ஒரு இது வேப்பெண்ணை மட்டும், ஏன்னா ஒரு சில இலையில கொசு உட்காந்து ஓட்ட உழுவுங்கிறதுனால வேப்பெண்ணை அடிப்போம். அதுவே போதுமானது எங்களுக்கு, வேற எந்த விதமான உரமுமே நான் கொடுக்கவும் மாட்டோம்.
1: ஐயா வந்து பூக்கள் சாகுபடியில சிறப்பா நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்ல நாங்க கேட்டிருக்கோம். பூக்கள் சாகுபடினாலுமே இந்த தண்ணி தான் பாசன வசதி?
0: ஆமா, எல்லாமே ஒரே தண்ணி தான். அது ஒரே சொட்டுநீர் பாசனத்தில் தான் வச்சுருந்தோம் நான் எல்லாமே. இப்போ ஆளுங்க பிரச்சனைனால தான் அந்த பூக்கள்லாம் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த பூ எல்லாமே ஆயணும், அதை தாண்டிட்டோம்னா அந்த பூக்கள் எதுவுமே ஆய முடியாது. அதனாலவே அந்த பூக்களை பண்ணாமல் வச்சுருக்குறோம். இப்போ ஆள் பிரச்சனை தானே எல்லாத்துலேயுமே ரொம்ப சிரமமாக இருக்குது.
1: பண்ணைக்குட்டையுடைய அந்த வரப்பை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் வந்து எப்போ எடுத்துப்பீங்க? ஒரு எவ்வளவு ஆண்டு காலத்தில் எடுத்துக்கலாம்? ஏன்னா வருஷம் வருஷம் செய்யணுன்ற அவசியம் இருக்காது.
0: இல்லை, நாங்கள் வருஷம் வருஷம் அந்த குளத்தை சுற்றி சுத்தம் பண்ணிவிடுவோம். இப்போ ஆடி இப்போ தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 4-5 பேரை வச்சு இந்த பனைமரம் இருக்கிறதுனால அதை சுற்றி இந்த கருக்கு மட்டை பனம்பழம்லாம் நிறையா உழுவ ஆரம்பிச்சிடும். அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துருவோம் நாங்கள். கிளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஒரு வசதி இருக்கும். இல்லாட்டி நம்ம பட்ட கொஞ்சம் இதாக இருந்தோம்னாலும் ஒரு கருக்கு கிடந்தாலுமே நம்ம மீன் பிடிக்கும் போது அந்த வலையெல்லாம் அறுத்து எறிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவோம் நாங்கள்.
1: சில விவசாயிகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல்லையே வலையை கட்டி மீன் வந்து வளர்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து தேவையில்லை ஐயா. அவங்க அழகாக நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற

0: அந்த குளத்திலேயே வந்து நீங்கள் பண்ணைக்குட்டை வந்து
1: அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அந்த குளத்துலலாம் தண்ணி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த குளத்துக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கும். அதுக்கு தகுந்த அளவு தான் அவங்க மீன் குஞ்சியை வாங்கி விடலாம், அது எதுவுமே செய்யலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இருக்காதது, அந்த விவசாயம் முடியும் போது தண்ணி இருக்காதது. அதுக்கடையிலே அவங்க அந்த மீனை பிடிச்சிருவாங்க, ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே மீன் பிடிக்கிற மாதிரி தான் வரும். அது அந்த அளவுக்கு தீவனம் அதிகமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும்.
0: அந்த மாதிரி வயலில் வளர்க்குறது மீனில் எந்த ரகங்க சரியாக இருக்கும் வளர்க்குறதுக்காங்க?
1: அது அதிகமாக இந்த

0: அது நல்ல ரேட்டு போகுது, 1000 ரூபா கிட்டத்தட்ட வரலாம் அதெல்லாம்.
1: சரிங்க, அப்போ ஐயா அவங்க குளத்தில் பிடிக்கிற மீன் எல்லாம் வந்து என்ன வெயிட் இருக்குங்க, என்ன விலைக்கு போகுதுங்க?
0: விலை நமக்கு நாங்கள் எப்படினா வெயிட்டு போட்டு கொடுக்கறதில்ல அக்கரைப்பட்டையில் போய். அது எப்படினா ஒரு இடத்துல ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போய் புடைச்சோம்னாக்கா அவங்க ஒரு ரேட்டு போட்டு கொடுத்தாங்க. நமக்கு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்குலாம் ஒவ்வொரு மீன் இருக்குது, அதனால் அவங்க ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க
1: நல்ல லாபமாக தான் இருக்கும்,
0: நல்ல லாபமாக தான் இருக்கும். நம்மக்கிட்டே கேட்டுக்குவாங்க, என்ன ரேட்டு கேட்குறாங்க, நம்ம இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. நமக்கு கட்டுப்படி ஆகிற ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க சொல்லி சொல்லலாம் அதெல்லாம். ஏன்னா இப்போ நாட்டு மீன் தான் பாருங்கள், நம்ம மற்ற மீனாக இருந்தால் கூட நம்ம வச்சுருந்து கொண்டு நம்ம விற்கலாம். இப்போ நாட்டு மீன்னா அதெல்லாம் அந்த மீன் இறந்து போயிடுச்சுன்னா நம்ம அதிக டைம் இங்கே வச்சுக்க முடியாது. அது அதுக்குள்ளே அந்த மீன்லாம் ஐஸில் வச்சு தான் ஆகணும், அவங்க அதை கூடிய சீக்கிரம் விற்று தான் ஆகணும். அது இப்போ கடல் மீனுன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், ஐஸில் வச்சு வச்சுக்கலாம். இந்த நாட்டு மீன்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும்தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே அது வாடகை கொடுக்க ஆரம்பிச்சிடும்ல. அது
1: எத்தனை நாள் வச்சுருக்கலாங்க ஐயா அந்த மாதிரி?
0: இது அதிகமாக 1 நாள் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இது
1: சரி, அந்த 1 நாள் வைக்கிறதுக்குமே
0: ஐஸ் வச்சு தான், ஐஸ் வைக்கிறது தான் நல்லது. அது
1: நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த மீன் குட்டையை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
0: நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக அந்த மீன் குட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க, அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒரே போலவே எடை இருக்கும் மீனுக்குன்னு சொல்ல முடியாது, எடை வந்து கூட குறைச்சல் வரலாம். அப்படி எடை குறையும் போது என்ன செய்வீங்க?
0: இல்லை இப்போ எப்படி நான் மீன் குஞ்சியை பண்ணையில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மீன் குஞ்சிகளில் ஒரு தரமான குஞ்சிகளை கொடுத்துட்டாங்கன்னா அந்த எடை குறையாது. சில குஞ்சிகளை கழிச்சு இப்போ எப்படின்னா முதலீடு 2வது இடம்னு சொல்லி குஞ்சிகள் இருக்கும், அந்த முதலீடு 2வது இடங்களில் குஞ்சிகளை கொடுத்தாங்கன்னா நல்ல வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். இப்போ பின்தங்கின குஞ்சிகளை கொடுக்கும்போது அது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு இப்போம்னா 1.5 மாதத்து குஞ்சி 2 மாதத்து குஞ்சிங்கிறப்ப அது நல்ல வளர்ச்சியில் இருந்துச்சு, நமக்கு வந்ததோட வளர்ச்சி இருக்கும். அது வளர்ச்சி கம்மியான முறையில் அவங்களுக்கு அதிக நாள் ஆகி கொடுத்தாங்கனாக்கா அது வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தீவனம் போட்டாலுமே அந்த மீனுங்க எடுத்து வளர்ச்சி வர்றது கொஞ்சம் சிரமம் தான் அது.
1: அப்போ வாங்கும் போதே நம்ம வந்து
0: சரியான முறையில் குஞ்சுகளை பார்த்து, நல்ல குஞ்சுகளை பார்த்து தான் நம்ம வாங்கணும். அது
1: நல்ல விதை குஞ்சுகள் கிடைச்சிருச்சுன்னா அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தரமான மீன் குஞ்சு இருக்குன்றது எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க?
0: நமக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு உட்பட்டு நம்ம எடுத்தோம்னாக்கா இப்போ இதுதான் அவங்களுக்கு முதலீடு குஞ்சு, 2வது இடு குஞ்சுங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும்,
1: புரிஞ்சுக்கும். அது எந்த மாதமாக இருக்கும்?
0: அது நாங்கள் அதிகமாக தை மாதத்தில் அதிகமாக நாங்கள் எடுப்போம். ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சதோடு நம்ம முதல்லையே போய் எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சுகளை விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நல்ல வாலிப்பான குஞ்சியாக இருக்கும், அந்த நீர்நிலையெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்கும் கொள்ளும், அதனால் குஞ்சுகள் எல்லாமே நல்லா வளர்ச்சியாகவும் நல்லாவும் இருக்கும். அது அதனால் அந்த மாதங்களில் நாங்கள் அதிகமாக தை மாதத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து விடுவோம். அதில்
1: இப்போ நீடாமங்கலம் இல்லாமல் வேறு எங்கே நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்
0: மேடம்? இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் மீன் குஞ்சு நிறையா வாங்கலாம். நம்ம நான் நாகூரில் இருக்கிறதுனால பக்கமாக பார்க்க போனீங்கன்னா திருவாரூர் இருக்குது, அடுத்தது பூந்தோட்டம் இருக்குது, ஆந்தகுடி இருக்குது. அதை கொஞ்சம் தூரமாக பார்க்கும்போது நீடாமங்கலம், அதுக்கடுத்தது தஞ்சாவூரில் எடுக்கலாம். இது போல் ஏரியாவில் குஞ்சு நிறையா இருக்குது.
1: சிறப்பாக அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீன் குட்டை வந்து அமைக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து ஒரு மாடு வச்சுருக்கிறது எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது ஐயாவுடைய இன்றைய நேர்முகத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: நான் வேற எதை தீவனங்களை அதிகமாக கொடுக்கறது இல்லை.
1: தவிடு, இந்த
0: சாணி ஒரு நாள் கலந்து கொடுக்குறோம்.
1: வாரத்துக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு கலந்து வைக்கிறோம். இது மட்டுமே போதுமானது. இப்போ கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வரும், நாங்களும் வந்து மீன் வளர்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களும் சில கேள்விகள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து சொல்லுங்க ஐயா.
0: ஆ சரிங்க மேடம். 98-42-40-83-23.
1: நேயர்களே குறித்து கொள்ளுங்கள், நாகூர் எம் மகேஸ்வரன் ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 98-42-40-83-23. நன்றி ஐயா.
0: நன்றி மேடம்.
2: அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் எம் மகேஸ்வரன் அவங்க பண்ணை குட்டையில மீன் வளர்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்க தோட்டத்துக்கு தேவையான நீர்ப்பாசனமும் இந்த பண்ணை குட்டை மூலமா அவங்க எடுத்துக்கிறாங்களாம்.
1: மீன் பிடி தடைக்காலம் இருக்கும் போது குளத்துல இருந்து மீனை அறுவடை பண்ணி விற்பனை பண்ணிடுறாங்க.
2: துளசி அக்கா, கவனிச்சிங்களா, இவங்க வளர்த்துட்டு வர மீன்களோட பண்ணை குட்டைய வருஷத்துக்கு ஒரு முறை தவறாம பராமரிச்சுட்டு வராங்க. அதனாலதான் இவங்களுக்கு அதிக வருவாய் இந்த பண்ணை குட்டை மூலமா வருது.
1: அது மட்டுமா பூங்குடி, மீன் குட்டைக்கு தேவையான விதை குஞ்சுகளை எங்க வாங்கணும், எந்த காலத்துல வாங்கினா சரியா இருக்குங்கிறதையும் சொல்லிருக்காங்களே.
2: துளசி அக்கா, அதான் நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க, போயிட்டு மீன் குழம்பு வைக்கிற வழிய பாருங்க.
1: 2வது பகுதிய ஏன் எங்க வீட்டுக்கு வந்து கேட்கணும்னு நீ சொன்னது அப்ப புரியல, இப்ப புரியுது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்.

0: ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரிய
2: செட், ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம், ONGC.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள், ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன் முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
4: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நாகப்பட்டினம் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காற்றில் மிதந்து வந்து நெஞ்சத்தை தொடும் பாடல்கள், அது தரும் மறக்க முடியாத நினைவுகள், காற்றில் வரும் கானம். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச, நீங்க விரும்பி கேட்க நினைக்கிற அந்த அழகான பாடலை உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அர்ப்பணிக்க ஒரு சூப்பர் சான்ஸ்ங்க இது. நம்ம ஸ்டுடியோ லைன் இப்போ ஓபன்ல தான் இருக்கு, உடனே போன் பண்ணுங்க, நம்ம ஜாலியா பேசலாம், உங்க விருப்ப பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 2311231 மற்றொரு தொலைபேசி எண் 2994 அல்லது 2995. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04368. இந்த எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். காற்றில் வரும் கானம்.

0: காற்றில் வரும் கானம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம், நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கிற ஆவலோட நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில முதலாவதாக வர்றாங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். என்ன பாட்டு உங்களுக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்ச பாட்டு?
1: எனக்கு வந்து மனநீதினு ஒரு பாட்டுல இருந்து
0: சார். சரிங்க.
1: ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததனால அப்படின்னு ஒரு பாட்டு
0: சார். இந்த பாட்டு கேக்குறப்பையும் சரி, நீங்க ரோஜா கூட்டம் பூத்து குலுங்குறத பாக்கும் போதும் சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா?
2: பெறுங்கள் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: தஞ்சாவூர்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஒயின்ஜிசி கபிரிய செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC கவிரிய செட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: காட்டில் வரும் கானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர்கள் வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பவித்ர மாணிக்கத்திலிருந்து ரகுபதி வந்து ஒரு ரோஜா பூத்து ரோஜா கூட்டம் பூத்து குலுங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பாட்டு மண்ணுநீதி படத்திலிருந்து வருகிறது பாட்டு.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். காட்டில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறது நம்ம இப்போ நம்ம கேட்க போறோம். யாரு எங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்க, நலமே மலர வாழ்த்துக்களுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? கூவூர் வடகரை ஆறு முருகேசன். சொல்லுங்க முருகேசன், உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட்டு?
2: எனக்கு கடலோர கவிதைகள் படத்துல.
0: சரி, நிச்சயமா உங்களுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச பாட்டு தொலைபேசி வழியா நீங்க விரும்பி கேட்கிற பாட்டு காரைக்கால் பண்பலை 100.3 வளம் வர இருக்கிறது. உங்களுக்கு மனசு ரெக்க கட்டி பறக்குதா அப்படியே?
2: நன்றி,
0: வணக்கம் வணக்கம். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
3: அலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள், ஓசுகள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை கும்பகோணம், காரைக்கால், நாகப்பட்டினம்.

0: இது காற்றில் வரும் கானம். 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் அடுத்து தனக்கு பிடிச்ச பாட்டு கேட்க வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். கோவூர் வடகரை முருகேசனை தொடர்ந்து வரும் எந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா? திருப்பங்கூர் ஜெயந்திகுமார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில காரைக்கால் பண்பலையோடு இணைஞ்சிருக்கீங்க, என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
1: நானே ராஜா, நானே மந்திரியிலிருந்து
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். நல்ல அழகான பாட்டு கேட்டீங்க, நன்றிம்மா உங்களுக்கு.
1: நன்றி சார்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சிகள் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது. நாகப்பட்டினம் மோராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில திருப்பங்கூர் ஜெயந்தி குமாரை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இப்போ கேட்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க, ஹலோ வணக்கம், வருக வருக.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாட்டு உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு?
1: எனக்கு கருத்தமாவிலிருந்து
0: தென்மேற்கு பருவக்காற்று.
1: ஆமா சார்.
0: சரி, இந்த காற்றை நீங்க அனுபவிச்ச அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப அது ஒரு

0: சரிங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது மீன் சுருட்டி, தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது, அந்த தேனி கம்பம் அந்த பகுதியில் இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப அப்படியே சுகமான ஒரு அனுபவம் இருக்கும். நீங்க ஒரு சமயம் டூர் போய் அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு நான் கேட்டேன். ஓகே, அழகா நீங்க அழகா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, உங்களுடைய அந்த காற்றின் அனுபவமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா நிகழ்ச்சியில். நாகப்பட்டினம் மூராசன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் இப்பகுதி நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூராசன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது ஆகாஷ்வாணி காரைக்கால். இது லலிதா ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில மின் சுரட்டி சுதாராஜாவை விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தென்மேற்கு பருவக்காற்று. அந்த பாடல் கருத்தம்மா படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 காற்றில் வரும் கானம். நேரம் 8:35. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில 2311231 மற்றொரு தொலைபேசி எண் 2994 80 அல்லது 2999 5 80 அலைபேசி எண்ணிலும் பேசலாம். 95 66 42 72 31 இந்த அலைபேசி தொலைபேசி இது தொட்டு பேசுங்கள், தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க மெயின் சுருட்டி சுதா ராஜாவை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யார், எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்டுலாமா? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். காரைக்கால்
1: தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.
0: ஓ, காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
1: எனக்கு நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் விரும்புதே உன்னை.
0: சரி, ரொம்ப சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க. நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் விரும்புதே உன்னை அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கும் இல்லையா? நன்றி, வணக்கம். தொடர்புக்கு நன்றி. நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் இதழில் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சில பாட்டுகளை கேட்கும்போது பழைய நினைவுகள் எட்டி பார்க்கும். சில பாட்டுகள் அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கும். அப்படி உங்கள் மனசுக்கு நெருக்கமான நீங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களை காற்றில் வரும் கானமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்பின் நினைவுகள் அப்படிங்கிறது முகநூல் பக்கத்துக்கான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அன்பின் நினைவுகள் அப்படிங்கிறத பற்றி நிகழ்ச்சியில் இப்போ நமக்கு காரைக்கால் தலை திரு பத்மாவதி ஸ்ரீதர் பாட்டு கேட்டிருக்காங்க. நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்திலிருந்து மனம் விரும்புதே உன்னை அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்போம். பிறகு முகநூல் பக்கத்தில் நம்ம இணையலாம்.

0: காரைக்கால்ல இருந்து தல தெரு பத்மாவதி ஸ்ரீதரை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம், எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படிங்கிற நம்ம கேட்கலாம். இப்போ வணக்கம் வணக்கம் வருக வருக, இது காற்றில் வரும் கானம்.
1: ஒரு மூத்த நெறியாளர், 25 ஆண்டு காலமாக ஒரு 25 லட்சம் பேர்ல வந்து சந்தித்து அவர்கள் நல்வழி படிச்ச குமார் சார், வணக்கம். கும்பகோணம் டிஎஸ் பாலு, உங்கள் நல்வழி படிச்ச நானும் ஒருவன்.
0: கும்பகோணம் டிஎஸ் பாலு, சொல்லுங்க பாலு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு பாலு?
1: எவ்வளவோ நீங்க பாடு புரிந்து இயற்கை சார்ந்து வாழ்க்கை, அந்த நீரை நம்ம வீணடிக்க வேண்டாம், அதனால அந்த அரசாக தான் நம்ம வாழ்க்கை. அதனால வந்து ஸ்ரீரங்கநாதன் பாடு மகாநதி படத்துல இருந்து ரொம்ப நன்றி.
0: சரி, மகாநதி படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க பாலு, உங்களுக்கு நாங்க இப்போ பாட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம், நன்றி உங்களுக்கு தொடர்புக்கு.
1: நன்றி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்,
2: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராம் நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
4: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்,
5: தினமும் நம்பிக்கை என்றும்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்பின் நினைவுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அன்பின் நினைவுகள் அப்படிங்கிறது நம்ம முகநூல் பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். காற்றில் மிதந்து வர இசையோடு சேர்ந்து அந்த அன்பின் நினைவுகளை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க, அன்பின் நினைவு கொஞ்சம் ஆழமானது. அப்பா அம்மாவின் அன்பு, பள்ளி பருவ நண்பர்களின் அன்பு, காதலின் அன்பு, உறவினர்கள் காட்டும் அன்பு என இனிமையான அன்பு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி, அன்பின் நினைவுகள் என்பது காலம் கடந்தாலும் அழியாமல் நம் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். காவலம் எவ்வளவோ மாறினாலும் பெற்றோரின் அன்பும் அவர்களின் நினைவுகளும் என்றும் நம் நெஞ்சத்தை விட்டு அகலாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் கடந்தாலும் நம் மனதில் என்றும் அழியாமல் நிலைத்து நிற்பவை அன்பின் நினைவுகளாகும். அம்மா ஊட்டிய சோற்றின் சுவையும் அப்பா காட்டிய நேர்மையின் வழியும்

விளையாடி திரிந்த வீதிகளின் இடலும் நெஞ்சில் என்றும் அழியாத கோலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மல்லியம் ரவி இரவு வணக்கம் சொல்லி நம்மள்டேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரமும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாரி வள்ளல் எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்பு என்ற ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை சொல்லி மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், எனது பாட்டியும் எனது அம்மாவும் நிலாவை காட்டி சோறு அன்பு மழை பொழிந்து இன்னும் நினைவில் நிழலாடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜாம் நஜிமுதீன் ஷாவுல் ஹமீத் ராஜா, அன்பின் நினைவுகள் காலங்கள் கடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் மனதை விட்டு அகலாது. அன்பானவர்களோடு பகிர்ந்த சிரிப்புகள், பேசிய வார்த்தைகள், சந்தித்த தருணங்கள் என்று ஒவ்வொன்றும் நம் மனதில் அழியாத தடமாக பதிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் டிஎஸ் பாலு கேட்ட பாட்டு இப்போ நம்ம மகாநதி விருதுல இருந்து அந்த பாட்டுக்கு நம்ம இப்போ கேட்கலாங்க.

0: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது லலிதா ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய இவங்க யாரு, எங்கிருந்து என்ன பாட்டு கேட்க போறாங்க? கும்பகோணம் டிஎஸ் பாலுவை தொடர்ந்து வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருக்கடையூர்லிருந்து சுபா இளங்கோவன். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நிறைவான நேரம் வந்திருக்கிறீங்க. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் விழுவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
6: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 9:15. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

வேட்டையிலே பன்றியை கொன்ற பிறகு வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு அந்த பன்றியோடு பொருதிய புலியை பற்றிய நினைவு வர இருவரும் சுற்றுமுற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன் அதோ என்று சுட்டிக்காட்டினான். ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போகப் போக குறுகலாகி கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாயிருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்ததை இருவரும் கவனித்தார்கள். இரண்டு பேருடைய மனத்திலும் ஒரே எண்ணம்தான் உதித்தது. ஆஹா, படகிலே வந்த பெண்கள் என்று இருவரும் ஏக காலத்தில் வாய்விட்டு கூறினார்கள். பின்னர், இந்த வாய்க்காலை அடுத்துள்ள தீவன் கரையினிலேதான் அந்த பெண்கள் இறங்கியிருக்க வேண்டும் என்றான் வல்லவரையன். காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது என்றார் இளவரசர். பன்றியுடன் புலியையும் கொன்று எடுத்து போகத்தான் வேண்டும். இந்த வாய்க்காலை எப்படி தாண்டுவது? குதிரைகள் மரப்பாலத்தின் மேலே போக முடியாது. தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருக்கும், இறங்கி போகலாம். கரிகாலரின் குதிரையும் அதற்குள் எழுந்து வந்தியத்தேவன் குதிரைக்கு அருகே போய் நின்று கொண்டிருந்தது. எஜமானர்கள் அந்தரங்கம் பேசியது போல அவையும் தங்களுக்கு சற்று முன் நேர்ந்த அபாயத்தை பற்றி பேசிக் கொண்டர போலும். இருவரும் தத்தம் குதிரை மீது தாவி ஏறினார்கள். வாய்க்காலில் குதிரைகளை இறக்கினார்கள். வாய்க்காலில் தண்ணீர் அதிகமாக இல்லைதான், ஆனால் சேரும் உளையும் அதிகமாயிருந்தன. குதிரைகள் தட்டு தடுமாறி தத்தளித்துச் சென்றன. கோடிக்கரை புதை சேற்று குழிகளை நினைத்து கொண்டு வந்தியத்தேவன், இந்த சேறு ஒன்றும் பிரமாதமில்லை என்று தைரியமடைந்தான். அதை பற்றி கரிகாலருக்கு சொல்லவும் தொடங்கினான். நண்பா, வெளியில் உள்ள சேற்றை பற்றி சொல்லப் போய்விட்டாயே. மனிதர்களுடைய உள்ளத்தில் உள்ள சேற்றை குறித்து என்ன கருதுகிறாய்? ஒரு தடவை தீய எண்ணமாகிற சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா என்று கரிகாலர் கேட்டார். இளவரசன் உள்ளம் உண்மையில் சேறு போல குழம்பியிருக்கிறது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். குதிரைகள் மிக பிரயாசையுடன் அக்கரையை அடைந்தன. காட்டுக்குள்ளே மிக ஜாக்கிரதையுடன் நாலாபுரமும் உற்று பார்த்து கொண்டு இருவரும் சென்றார்கள். கரிகாலரின் கையில் வில்லும் அம்பும் தயாராக இருந்தன. வந்தியத்தேவன் தன் வேலையும் புலியின் பேரில் எறிவதற்கு ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று காட்டில் சாதாரணமாக கேட்கும் சத்தங்களை அடக்கிக் கொண்டு ஒரு பெண்ணின் கிரீச் என்ற குரல், அம்மா அம்மா புலி என்று கதறுவது கேட்டது. மணிமேகலை மரக்கிளையின் மீது சிறுத்தையை பார்த்த அதே சமயத்தில் வசந்த மண்டபத்தில் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த தோழிப்பெண் ஒருத்தியும் அந்த புலியை பார்த்துவிட்டு அவ்விதம் அலறினாள். அந்த குரல் இரு நண்பர்களின் செவிகளிலும் விழுந்து ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது. குதிரைகளை வேகமாகச் செலுத்திக் கொண்டு குரல் வந்த திசையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். ஏரிக்கரையின் ஒரு திருப்பம் திரும்பியதும் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திடுக்கிட்டு திகில் கொள்ளும்படி செய்துவிட்டது. நந்தினியும் மணிமேகலையும் படித்துறையில்

0: குளிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அருகில் சாய்ந்திருந்த மரக்கிளை ஒன்றின் மீது சிறுத்தை ஒன்று சிறிது சிறிதாக ஊர்ந்து மேலேறி கொண்டிருந்தது. பன்றியோடு போட்ட சண்டையில் நன்றாக அடிபட்டு காயமுற்றிருந்த அந்த சிறுத்தை அப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் இருந்தது. ஆனால் இது அந்த புலியைத் தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த கணம் சிறுத்தை தண்ணீரில் நின்ற பெண்களின் மீது பாயப்போகிறது என்று கரிகாலரும் வந்தியத்தேவனும் எண்ணினார்கள். வந்தியத்தேவன் வேலை உபயோகிக்க தயங்கினான். வேல் தவறி பெண்களின் மீது விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தான். கரிகாலருக்கு அத்தகைய தயக்கம் ஒன்றும் ஏற்படவில்லை. வளைத்திருந்த வில்லில் அம்பை கோர்த்து நன்றாக குறிபார்த்து இழுத்து விட்டார். அம்பு விற்றென்று சென்று சிறுத்தையின் அடிவயிற்றில் பாய்ந்தது. சிறுத்தை பயங்கரமாக உருமிக் கொண்டு அப்பால் இருந்த பெண்களின் மீது பாய்ந்தது. அடுத்த கணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகிவிட்டது. சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீரென்று மறைந்து விட்டார்கள். சில கணி நேரம் கழித்து மூவரும் வெவ்வேறு இடத்தில் தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே தலையை நீட்டினார்கள். ஏரியின் நீரோடு இரத்தம் கலந்து செக்கச் செவேல் என்று ஆயிற்று. இரு நண்பர்களும் முன்னர் சொன்னவற்றையெல்லாம் திகிலுடன் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள். தண்ணீர் கரையோரம் பாய்ந்து வந்தார்கள். இதற்குள் சிறுத்தை தண்ணீரிலே சிறிது தூரம் சென்று விட்டது. அது மிதந்த விதத்தை பார்த்தால் அது ஒரு வழியாக பிராணனை விட்டுவிட்டது என்று தோன்றியது. பெண்மணிகள் இருவரும் புலியினால் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லை. இருவரும் தண்ணீரில் குதித்து பெண்மணிகளை நோக்கிச் சென்றார்கள். முதலில் வந்தியத்தேவன் மணிமேகலையை அணுகிச் சென்றான். ஏனெனில் நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது. மணிமேகலைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. புலி விழுந்த வேகத்தில் அவளும் தண்ணீரில் விழுந்து முழுகியதால் சிறிது மூச்சு திணறியதைத் தவிர வேறொன்றும் அவளுக்கு நேரவில்லை. வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் அவள் எல்லையில்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை. இரண்டு கைகளினாலும் கரிகாலர் அவளை தூக்கி அணைத்து கொண்டு படித்துறை படிகளில் ஏறி மேலே போய் சேர்ந்து தரையில் மெதுவாக அவளை வைக்கும் வரையில் கண்ணை விழித்து பார்க்கவில்லை. மூக்கில் சுவாசம் வருகிறதா என்று கரிகாலர் விரலை வைத்து பார்த்தபோதுதான் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள். திறக்கும்போதே வந்தியத்தேவனிடம் தன் கரைகாணா காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் ஆர்வமும் ததும்பிய நோக்குடன் பார்த்தாள். அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் அந்த சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் கலீர் என்று சிரித்தார். மணிமேகலை, இது என்ன துள்ளல்? என்னைக் கண்டு இவ்வளவு அருவறுப்பு ஏன் என்றார்.
1: ஐயா, வேற்று மனிதர் கைப்பட்டால் பெண்களுக்கு கூச்சமாயிராதா என்றாள் மணிமேகலை.
2: பெண்ணே, என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா? எனக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏக பிரயத்தனம் நடக்கிறதே என்றார் கரிகாலர்.
1: சுவாமி, அந்த பிரயத்தனம் பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும். அதுவரையில் தாங்கள் வேற்று மனிதர்தானே என்றாள் மணிமேகலை.
2: ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம் அல்லவா?
1: கடம்பூர் இளவரசி சற்று யோசித்துவிட்டு, ஐயா, தாங்கள் சோழகுல தோன்றல், எல்லாம் அறிந்த புத்திமான், சிறு பெண்ணாகி என்னிடம் இவ்விதம் பேசலாமா? என் தந்தையிடமல்லவா கேட்க வேண்டும் என்றாள்.
2: பெண்ணே, உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா?
1: என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்வேன். தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு கூச்சமாயிருக்கிறது. புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் முழுகிப் போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள். அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன்.
2: கரிகாலன் சிரித்துவிட்டு, மணிமேகலை, நீ வெகு கெட்டிக்காரி, மிக அழுத்தமானவள், ஆனாலும் ஏமாந்து போனாய். அதற்காக என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம் என்றார்.
1: ஐயா, இது என்ன வார்த்தை? தங்களை இந்த அரியா பெண் ஏமாற்றுவதா? எதற்காக? எந்த முறையில்?
2: வீணாக ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய்? எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தால் இவ்வளவு கடூரமாக பேசுவாயா? வந்தியத்தேவன் என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்கொண்டாய்? அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்து பார்த்தாய்?
1: பாவம், ஏமாந்து போனாய் என்றான் கரிகாலன். மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பீதியும் அடைந்தாள். பின்னர் தைரியப்படுத்திக் கொண்டு, அரசே, தங்களுக்குத்தான் என் மனது தெரிஞ்சிருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த பேதை பெண்ணை எதற்காக சோதிக்கிறீர்கள்?

0: என்றாள் மணிமேகலை. உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோலவே வல்லவரையனுடைய மனதும் எனக்கு தெரிந்திருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திர நல்லவே என்று யோசிக்கிறேன். அதோபார், இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சல்லாபம் செய்வதை, நந்தினியின் முகத்தில் குடிகொண்டிருக்கும் குதூகலத்தை பார் என்றார். மணிமேகலை அவர் காட்டிய திசையை பார்த்தாள். அந்த கணத்தில் அசூயை என்னும் விஷம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கள்ளங்கபடி இல்லாத கடம்பூர் இளவரசி மணிமேகலைக்கு ஏற்பட போகிற மனக்குழப்பத்தை முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி இந்த பகுதியை தொடங்கியிருக்கார் கல்கி. காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது. ஒரு தடவை தீய எண்ணமாகிய சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா? நந்தினியை நெருங்க அஞ்சின வந்தியத்தேவன் மணிமேகலையை அணுகி போனான். உள்ள கிளர்ச்சியினால அவள் கண்களை இறுக மூடிக்கிட்டு இருந்தபோது கரிகாலன் அவனை தடுத்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிட்டான். கரிகாலன் தன்னை நோக்கி வந்ததை மணிமேகலை அறியல. இந்த விளையாட்டுத்தனத்தோட விளைவு கவலையை தருது. இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 900 ஆண்டுகளுக்கு முன்னால ஈழ வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுவோம். முதிர்ச்சியற்ற நடத்தை உடைய அரசனுக்கும் அவனுடைய காவலாளிக்கும் அசாத்தியமான உருவ ஒற்றுமை இருந்துச்சு. தனது விளையாட்டுத்தனத்தை இதில் காட்டி மகிழ விரும்பினார் ராஜா. தனது ஆடை ஆபரணங்களை சுபகன் என்கிற அந்த காவலாளிக்கு அணிவிப்பான். அவனுடைய எளிய உடைய இவன் போட்டுக்குவான், காவலாளியாக நிற்பான். அரியணையில் செங்கோல் ஏந்தி அமர்ந்திருந்த சுபகனை அமைச்சரும் பிரதானிகளும் வணங்குற வேடிக்கையை பார்த்து பார்த்து தனக்குள்ளே சிரிச்சுக்குவான். இந்த கேலி கூத்து அடிக்கடி நடக்கும், யாருக்கும் தெரியாம. ஒரு நாள் சிரிப்பு அடக்க முடியாம உறக்கவே சிரிச்சிட்டான். இப்படி ஒரு தருணத்தை எதிர்பார்த்துக்கின்றிருந்த சுபகன், பிடிச்சு கட்டுங்க இவனை, ஒரு அரசன் அரியணையில் அமர்ந்திருக்கும் போது ஏளனமா உறக்க சிரிச்சு அவையை அவமதிச்ச இந்த தேச துரோகிய சிரிச்சு அதன் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அவன் கதையை முடிச்சிட்டான். அது மட்டுமா, சுபகராஜனுங்கிற பேர்ல தொடர்ந்து நிஜமாகவே சில ஆண்டுகள் ஆட்சி செஞ்சான். இதில் சேர்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், அந்த உத்தரவை கேட்டதும் நிஜ ராஜா நான் தான் அரசன், நடந்தது விளையாட்டுன்னு அலர்ந்ததை யாரும் கேட்கல. நேர்களே, இப்படி அசட்டுத்தனத்தால் அரசையும் உயிரையும் இழந்தவ யசலாலக தீசன். ஆமாம், நீர் விளையாட்டில் தந்திரமாக அண்ணனை கொன்று ஆட்சியை பிடிச்சானே அவனே தான். இந்த பகுதியில் இடம்பெற்ற சேரும் உளையும்ங்கிற தொடர் கரிகாலனின் மனக்குழப்பத்தை சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது. களிமண்ணில் நீர் கலந்தா சேறு உண்டாகும், ஒட்டிக்கிட்டாலும் கழுவி போக்கிக்கிடலாம். உளைச்சேறு, இதை பாகுக்கல் பருவழுக்கி இப்படிலாம் குறிப்பிடுவது உண்டு. கால் வச்சா இழுத்துக்கிட்டு போயிடும். பழுவேட்டரையரை போலவே கரிகாலனுக்கும் நந்தினியை மையமாக வச்சு பார்க்கும்போது பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் ஆகிய மூணு பேர் மேலேயும் குரோதம் பொங்குதுன்னு தோணுது.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரிகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. ஆகாய காற்றில் ஆலாவணை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால் இது.

இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த சில திரைப்பட பாடல்கள் பிரபாகமாகிறது. இசை ஊஞ்சல். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஹம்சோதனி ராகம், இந்த ராகம் ஹம்சோதனி ராகம் மிகவும் மங்களகரமான ராகம் அப்படின்னு சொல்லப்படும். இதை நாம் மங்களாகாரா ராகம் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது இது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பறைசாற்றுகிறது. இது பொதுவாக நிகழ்ச்சிகளை தொடங்க பயன்படுத்தும் ஒரு ராகம், ஹம்சத்வனி ராகம். இந்த ஹம்சோதனி ராகம் பிரபாகத்தில் இன்றைய இசை ஊஞ்சல் மலர்கிறது. பொதுவாக ஒரு பாடலில் சரணம் முடிந்து பல்லவி முழுவதும் மீண்டும் பாடப்படும் வழக்கம் இருந்துச்சு. இளையராஜாவோட பாடல்களில் அதிலும் சில புதுமைகள் இருந்தன. முதல் சரணம் முடிந்து பல்லவியின் முதல் வரியோடு இடை இசை சேர்ப்பது, முதல் சரணம் முடிந்து பல்லவி இல்லாமலே இடை இசை கொடுத்து அடுத்த சரணம் பாடப்படுவது, முதல் சரணம் முடிந்து பல்லவி அனுபல்லவி மீண்டும் பல்லவி பிறகு இடை இசை என்று கொண்டு செல்வது என பலவிதமான யுக்திகளில் தனது பாடல்களை கொடுத்தவர் இசைஞானி இளையராஜா. மலர்களே நாதஸ்வரங்கள் என தொடங்கும் ஹம்சதோனி ராகத்தில் அமைஞ்ச இந்த பாட்டு மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி அவர்களின் இனிய குரல்களில் காதல் கானம் அப்போதும் இப்போதும் கேட்டவுடன் மனதுக்குள் மகிழ்ச்சியை மழை சாரலாய் தூவிவிடும். கற்பக பூச்செண்டு கருநீல கண்ணில் என்று வாசுதேவன் நீட்டி பாட ஜானகி தொடர்ந்து ஹம்மிங் கொடுப்பது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்ம எங்கெங்கோ கூட்டி செல்லும். நாயகன் நாயகியோடு தன் திருமண கோலத்தை கற்பனைக்கு கொண்டு வருவதை மங்கள வாத்தியங்களோடு நாதஸ்வரம் இசைத்து அருமையாக இசைஞானி இளையராஜா கொடுத்துருப்பாங்க.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி அது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: மின்னும்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஹம்சோ தோனி ராகத்தில் அமைந்த பாடல்கள் ஒளியேறி கொண்டிருக்கின்றன. ஒரு கை இல்லாவிட்டாலும் வாழ்க்கை வாழலாம் என சொன்ன படம் வாழ்க்கை. 1984 அதில் இடம்பெற்ற அட்டகாசமான ஒரு டூயட் ஹம்சத்வனியில், காலம் மாறலாம் நம் காதல் மாறுமோ, மெல்லிசையாக ஒரு நல்லிசையை எஸ்பிபி வாணிஜ்யராம் குரல்களில் தந்திருப்பார் இசைஞானி.

0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
2: சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலை 100.3. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நர்வு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சல் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்கள் பிரவாகமாக கொண்டிருக்கின்றது. கர்நாடக இசையில் ஹம்சத்

ராகம்னாலே ஒரு தனி மங்களகரமான சுபயோக சந்தோஷம் மனதில் தொற்றிக்கொள்ளும். பொதுவாக அந்த ராகத்தை எந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு கணவன் மனைவி இடையேயான அசைக்க முடியாத காதலையும் சுப மங்களத்தையும் ஒரு திரைப்பட பாடலை எப்படி கொண்டு வர்றதுன்னு காட்டியிருப்பார் நம்ம இசைஞானி இளையராஜா. 1989 வெளியான ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில் கங்கை அமரன் அவர்களின் எளிய அதே சமயம் மனதை தொடும் வரிகளுக்கு இளையராஜா அமைத்த ராக தேன்மழை தான் இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த வயலின் மற்றும் புல்லாங்குழல் இசையே நம்ம ஏதோ ஒரு பக்திபூர்வமான தூய்மையான காதல் உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். இந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடலுடைய முழு அழகையும் வெளிப்படுத்தும். மங்களங்கள் பொங்கும் இந்த மாளிகையில் என்று வரும் வரிகள் ஹம்சதோனி ராகத்தினுடைய அந்த மங்களகரமான துள்ளலையும் காதலின் ஆழத்தையும் ஒரே நேரத்தில் உணர முடியும். ராகங்களின் ராஜாவான இளையராஜா சாசரிய ராகமான ஹம்சதோனியை மக்களின் இதயத்திற்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்த இந்த அற்புதமான பாட்டு

0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
3: இசை ஊஞ்சல். இசையால் தூளி கட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3. ராஜாவின் ராஜ ராகமாக இந்த ராகம் வெளிப்படும் பாடல் எனக்குள் ஒருவன். 1984 வெளிவந்த படம். படத்தில் வரக்கூடிய தேர் கொண்டு சென்றவன் யார் என்று சொல்லடி என்னும் பாடல்தான் ஜதி அமைப்புகள் வீணை இசை குரல் என கலந்து ஒரு ஹம்சத்வனி கேட்ட அனுபவத்தை அளித்திருப்பார் ராஜா.
5: கிடத்த கஜம்

0: சுகமான நினைவுகள், சுகம் தரும் கனவுகளாய் ஈரக்காற்றில் தூளிகட்டி அலட்டியது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஹம்சதோனி ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்கள் ஒளிவிழா வந்தது. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 9:56. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும்
4: இன்சொல் அமுது.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
6: வணக்கம். வாழ நினைத்தால் வழி உண்டு. நம் வாழ்க்கையில் சில நினைவுகள் என்றென்றும் இனிமை தரும், மனதில் உற்சாகம் தரும். சுபவிழாக்கள், வைபவங்கள், இப்படி எத்தனையோ நாட்கள் இனிமையான நாட்களாக நினைக்கும் போது இனிமையை தரும். ஆனால் சில நினைவுகள் நினைக்கும் போதெல்லாம் மன வருத்தத்தை தூண்டிவிடும். அவை ஆழ்மனதில் பதிந்து, நம் வாழ்க்கை இவ்வளவுதானா, நாம் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதா என்ற எண்ணங்கள் நம்மை சுற்றி சுற்றி வந்து வாட்டி வதைக்கும். நம் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தையே தகர்த்து எரியும். அதுபோன்ற தருணங்களில் மனம் தளர்ந்து இடிந்து சோர்ந்து போய்விடுவோம். நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் வரைதான் வாழ்க்கை உற்சாகமாக இன்பமயமாக இருக்கும். நம் நம்பிக்கை தளர்ந்தால், மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான், வாழ்க்கை சூன்யமாகிவிடும். எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், சவால்களை சமாளிப்போர் மட்டுமே வெற்றியடைகிறார்கள். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் தன் மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் ஒரு எளிய குடில் அமைத்து ஓரளவு தேவையான வசதி வாய்ப்புகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கனத்த மழை, புயல், வெள்ளம் என அந்த கிராமமே சின்னா பின்னமாகி தன் பொலிவை இழந்து போனது. வீடு வாசலை இழந்து வாழ்வின் ஆதாரமே தகர்ந்து போனதில் எப்படி நம் குடும்பத்தை காப்பாற்றுவோம், கரையேற்றுவோம் என்று மனம் இடிந்து சோர்ந்து போனான் அந்த இளைஞன். வாழ்வே சூன்யமாகி போனது அவனுக்கு. மனைவி மக்களுடன் பிழைப்பை தேடி வேறு ஊருக்கு பயணப்பட்டனர். வழியில் ஒரு துறவியை சந்திக்கின்றனர். அந்த துறவி இந்த நடந்தவற்றை அறிகிறார். மனம் வருந்த வேண்டாம் என ஆறுதல் படுத்திய அவர் அவர்களுக்கு பசியார முதலில் உணவு கொடுக்கிறார். பின் அந்த இளைஞனிடம் ஒரு அழகிய பீங்கான் பாத்திரம் ஒன்றை கொடுத்தார். அதன் அழகில் மயங்கி போனான் அந்த இளைஞன். அவனிடம், இதை பத்திரமாக வைத்துக்கொள், தண்ணீர் எடுக்க பூக்கள் பறிக்க வைத்துக்கொள் என்றார். ஆனால் இந்த பீங்கான் பாத்திரம் உடைவதற்கு வாய்ப்பு உண்டு, பத்திரமாக வைத்துக்கொள் என்றார். அந்த இளைஞனும் அதை கவனமாக வைத்திருந்தான். அது ஒரு நாள் கைதவறி உடைந்து போனது. வருத்தத்துடன் அந்த இளைஞன் பீங்கான் பாத்திரம் உடைந்ததை துறவியிடம் சொன்னார்.

0: அதை கேட்ட துறவி, நீ ஒன்றை புரிந்துகொள், எந்த பொருளும் ஒரு நாள் தோன்றும், ஒரு நாள் அழியும், ஒரு நாள் மறையும். இது இயற்கை. இதையே எண்ணிக்கொண்டிருந்தால் என்னாவது? இதுபோல்தான் நீ இழந்த செல்வங்களும் உன் சிதைந்த வீடும். நடந்ததையே எண்ணிக்கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வாழ இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை உனக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கும். இதைவிட அழகான வாழ்க்கை உனக்கு அமையும். ஆனால் நீ நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். புரிகின்றதா என்றார். அதை கேட்டதும் அந்த இளைஞனின் மனதில் புத்துணர்வும் புது நம்பிக்கையும் துளிர்க்க ஆரம்பித்தது. இதிலிருந்து நாம் பெறும் நீதி, மகாகவி பாரதி சொல்வது போல, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என எது நிகழ்ந்தாலும் எதை இழந்தாலும் மனம் சோராமல் நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே. நன்றி.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருமுல்லைவாசல் ராஜா தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி இவர்களின் விருப்பமாக ஊட்டி வரை உறவு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடலை விரும்பிக் கேட்டிருந்தவர்கள் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து முகமது, ஹம்ராஸ் சலாமத், சுகைனா வண்டியூர், சவராசபுரம் முதல் திரு சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் மற்றும் நன்னிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா இவர்களது விருப்பமாக ஒளி உலா வந்தது நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடல். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம்பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்,
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்,
7: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இரவும் மலரும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கங்களாஞ்சேரி முருகேசன் மைதிலி முருகேசன் இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன் ஜனனி செந்தில் வேணி சதீஷ்குமார் கவின் நவீன் மித்ரன் இவர்களது விருப்பமாக தியாகம் திரைப்பட பாடல்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் பாரத் பால்,
2: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள்
3: உள்ளாடைகள்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வசந்தன் கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்,
5: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை,
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி எசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி எசட் காரைக்கால்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்,
8: ரசாயன உரத்தை

0: அச்சிடுங்கள். சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
1: இரவும் மலரும் இதயத்தின் பாடல் இசை வழியை கேட்கும் போது இரவும் மலரும். செம்பனர் கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி மற்றும் பாளையூர் செல்வராஜ் செல்வி, அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் இவர்களது விருப்பமாக கலங்கரை விளக்கம் திரைப்பட பாடல்.

இரவும் மலரும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், திருமழிசை அருணாசேகர், மணிவண்ணன், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, அடையாளமட்டம் ஆசீர்வாதம், உடையார்தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், பூந்தாண்டலம் புண்ணியகோட்டி வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, இவர்களது விருப்பமாக பாலும் பழமும் திரைப்பட பாடல்.

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி பேரளம் செந்தில்கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், ஹரி, உமா, வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், ஷியாமலா பிரபா இவர்களது விருப்பமாக பிள்ளையோ பிள்ளை திரைப்பட பாடல்.

100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும். நேயர்கள் நெஞ்சம் விரும்பும் பாடல் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, காரைக்கால் தல திரு பத்மாவதி ஸ்ரீதர், மேல விடுதலை சேப்பு விஜயராகவன், நாகூர் ஜெகபர் சாதிக், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், இவர்களது விருப்பமாக

இரவும் மலரும். பொன்னியவன்மேடு வன்னி கணேசன், சுகன்யா, விஜயசங்கர், கசுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா, ஏகாந்தம், வெள்ளிவாக்கம், குபேந்திரன், மேட்டு சக்கரகுப்பம், பூமொழி, கஜேந்திரன், வெண்கரும்பூர், நேரு, இவர்களது விருப்பமாக யார் நீ திரைப்பட பாடல்.

நேர்களை இரவும் மலரும் நிகழ்ச்சியில் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கண்டேன் என்ற பாடலை கேட்டோம். அந்த பாடல் பூக்காரி திரைப்பட பாடல். தவறுதலாக பிள்ளையோ பிள்ளை என்று கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் இனி தலையாயிரு ராஜா முகமது, சஜா, சனா, சமீரா பேகம், மும்தாஜ் பேகம், பெருஞ்சிமலை ரவிச்சந்திரன், ஓரடியம்புளம், சாத்விகா, ருத்விகா, மின்னல்குடி, சாய்மித்ரா, ஆத்யா, பிரதாப் ராமபுரம், கவியரசன், யோகநாயகி, அனல்யா, கரூர், தான்தோன்றிமலை, செல்வராஜ், இவர்களது விருப்பமாக பிள்ளையோ பிள்ளை திரைப்பட பாடல்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பயில் ஊசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேயர்களின் விருப்பமாக இசையின் இதய வாசல் திறக்கும் போது இரவு மலரும். நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு வரம் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், இப்பொழுது விற்பனையில். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது.
0: காரைக்குடி கடகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், நாகவள்ளி நிலாவணி, வெண்பா ஆதிரா இனியா, திருவாரூர் கொடிகால்பாளையம் ஜான் ஹஜானஜமுதீன், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், கொள்ளிடம் காமராஜ் இவர்களது விருப்பமாக வரும் பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்பட பாடலை. பாடலை கேட்கும் மண்
5: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், லலிதா ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
2: இரவு மலரும் நிறைவாக ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், ருகுபாண்டியன், புலவர் பகிரசாமி, பௌத்திரமாணிக்கம் ரகுபதி, ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியாத், மெகன்.

விடைபெற்றது இரவும் மலரும். மீண்டும் நாளை 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை ஒளிவில வரும் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. முன்னதாக நாளை காலை 7:30 நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். நாளை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்குபெறும் தளிர் எஸ். விஷாலினி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 லலிதா ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு

0: குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். 9:05-9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். தொடர்ந்து 9:35-10:05 சிந்தனை அரங்கம் அமைதி தரும் ஆனந்தம் என்ற தலைப்பின் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை பிதா என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள், 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:50 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் சங்கீத சாரல் பி வசந்தகுமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம், 3 மணிக்கு லலிதா ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 எல்எஸ்சி, 4 மணிக்கு தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம், மாலை 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை புதிர் தாயனை என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் அசோக் நகர் சகோதரிகள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இசை இசைத்தூரிகை, 7:25 கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கு, 7:30 காரைக்கால் ஒயன்சி காவேரி அசெட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம் சிறுதானிய மூலம் சுய தொழில் சாதிக்கும் பெண் சக்தி காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது, 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றாலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் ஒன் காற்றலையில் நாளை கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Nipunika Shahid. President Draupadi Murmu has said the increasing frequency of natural disasters in recent times underlines the urgent need for strong climate action and global cooperation to mitigate the impacts of climate change. The President was addressing the valedictory session of the two-day conference on the future of environment and climate dynamics, organized by the National Green Tribunal in New Delhi this evening.
2: हाल के समय में हुई अनेक प्राकृतिक आपदाओं ने यह स्पष्ट किया है कि क्लाइमेट इम्पैक्ट को कम करने के लिए सशक्त क्लाइमेट एक्शन करना आवश्यक है। विश्व का वैज्ञानिक समुदाय चेतावनी दे रहे हैं कि क्लाइमेट रिस्क बहुत गंभीर हो चुका है। इनकी यथासंभव रोकथाम और सामना करने के लिए स्थानीय क्षेत्रीय और वैश्विक सभी स्तर पर स्टेक होल्डर्स के बीच सक्रिय सहयोग की सुदृढ़ आवश्यकता है।
1: President Murmu said climate change is creating imbalances in various aspects of human life, including biodiversity, water availability and land resources. The President said a well-structured framework of policies and actions is essential to effectively address such a complex challenge and must ensure the active participation of not only governments and legal experts but also the communities most affected by climate change. Indian Air Force Chief Air Chief Marshal A.P. Singh and Japan Air Self-Defense Force Chief of Staff General Takehiro Morita flew together in India's indigenous light combat aircraft Tejas during a formation sortie in Jodhpur today. The flight by the air chiefs of both nations comes as the Indian Air Force and Japan Air Self-Defense Force are conducting the joint air exercise Veer Gurjan 2026 in Jodhpur. This is the first time that Japanese fighter aircraft are operating from Indian soil as part of a bilateral exercise, further deepening the defense partnership between both the countries. Talking to media in Jodhpur after the sortie, Air Chief Marshal Singh said, "First ever operation of Japanese fighter jet on Indian soil marks major milestone in bilateral defense ties." A Naxal commander carrying a bounty of